நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 27 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் கானடா ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை கனடா ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறளமுதம் மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 10வது குறட்பா.

0: காமம், வெகுளி, மயக்கம் என்னும் இவை மூன்றின் பெயர்களை கூட உள்ளத்திலிருந்து அறவே நீக்கிவிட்டால் பிறவித் துன்பமும் கெடும்.
1: காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். காலை 7 மலரும் காலை மலர் இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8 மனம் விரும்பும் பாடல்களோடு இதய ராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். 10 போடு ஆட்டம் போடு. காலை 10:30 திருச்சி சாரதாசின் களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம். பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். 11 அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி இடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் மற்றும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து நேரலை. பகல் 12:10 சூரியகாந்தியில் மருமகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே கற்பகம் அவர்கள். தொடர்ந்து கூழையார் நாக சோழமுகன் அவர்கள் எழுதிய தோல்வியின் சுமை நாடகம் கேட்கலாம். பாப்கார்னர் 1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கடியாப்பட்டி பி உமாபாரதி அவர்கள். 2:30 செய்தி மலர். 3:00 இசைத்தூரல். மாலை 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி. 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள். 5:00 பொன் மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலை வரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரம்.

இதில் கு அழகிரிசாமி அவர்களின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். 7:25 உள்ளவர் உலகம் நிகழ்ச்சியில் மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போசம்பட்டி வி ராமதுரை அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும். முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. காலை 9:00 இசைப்பெட்டகம், இதில் ஆர் பிச்சுமணி அவர்கள் வயலினிசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் கடம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. 3:00 விடுமுறை விருப்பம் நேயர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மாலை 4:00 கூடி வாழ்வோம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனி, அமைப்பு எஸ் விஜயகுமார் அவர்கள். இரவு 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திமடல். 10:00 ரவிவாசரி அகில பாரதிய சங்கீத் சபாவில் விவேக் ஷோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள். நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-லிருந்து 7%-ஆக குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
1: இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வீட்டையும் கவனித்து கொண்டு வெளியே வேலைக்கு செல்லும் இரட்டை பொறுப்புகளை சுமக்கிறார்கள். வேலைப்பழு, மன அழுத்தம், நேர மேலாண்மை போன்ற சவால்களை அவர்கள் தினமும் எதிர்கொள்கிறார்கள். சமூகம் ஒரு புறம் நல்ல மனைவியாக இரு என்று சொல்கிறது, இன்னொரு புறம் சாதனை படை என்று எதிர்பார்க்கிறது. இந்த இரண்டு எதிர்பார்ப்புகளுக்கும் இடையே நிலைகுலையாமல் நிற்கும் பெண்களின் மனோதைரியம் பாராட்டற்குரியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு நாட்டின் அரசியாக இருந்து கொண்டு இக்கட்டான சூழல்களை மங்கையர்க்கரசியார் எப்படி கையாண்டார் என்பதை பார்த்தால் அது இன்றைய கால பெண்களுக்கும் ஒரு சிறந்த மேலாண்மை பாடமாக அமையும். முதல் பாடம், பணி இடைச்சூழலை சீரமைத்தல். மங்கையர்க்கரசியார் பாண்டிய நாட்டிற்கு ராணியாக வந்தபோது அங்கு நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் பல எதிர்ப்புகள் இருந்தன. இன்றைய அலுவலக சூழலில் பெண்கள் சந்திக்கும் அதே சவாலை அன்று அவர் சந்தித்தார். அவர் எடுத்த முடிவு நிதானம் மட்டுமே. சூழல் சாதகமாக இல்லாத போது அவர் ஆவேசப்படவில்லை. தனது பண்பும் திறமையும் மூலம் மெல்ல அனைவரின் நம்பிக்கையை வென்றார். சண்டை மனிதரை மாற்றாது, பொறுமையுடன் கூடிய பண்பே மனதை மாற்றி மலர்ச்சியை சமுதாயத்திற்கு தரும் என்பதை அவர் தனது வாழ்வால் உணர்த்தினார். இரண்டாவது, இல்லறம் மற்றும் பணியிடை சமநிலை. இன்றைய சமூகத்தில் வேலைக்கு செல்லும் பெண்ணை வீட்டை கவனிக்கவில்லை என்று குற்றம் சொல்வோரும் உண்டு. ஆனால் மங்கையர்க்கரசியார் ஒரே நேரத்தில் சிறந்த மனைவியாகவும் பொறுப்பான அரசியாகவும் திகழ்ந்தார். கணவரின் உடல்நலத்தை பேணுவதிலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் சற்றும் குறை வைக்கவில்லை. அதே சமயம் நாட்டின் நலனுக்காக தான் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருந்தார். குடும்பமும் தொழில்

மேலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்பதை நிரூபித்தார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலக பணிகளுக்காக குடும்பத்தையோ அல்லது குடும்பத்திற்காக தன் வளர்ச்சியையோ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மங்கையர்க்கரசியார் போல மென் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இரண்டையுமே வெற்றிகரமாக கையாள முடியும். மூன்றாவது, உணர்வு நுண்ணறிவு. தன் கணவர் நோயுற்றிருந்தபோது மங்கையர்க்கரசியார் அன்போடு அவருக்கு செய்த சிகிச்சையையும் அரவணைப்பும் மன்னரின் மனதையே மாற்றியது. இன்றைய கார்ப்பரேட் உலகில் இதை உணர்வு நுண்ணறிவு என்கின்றோம். பிறரின் வலியை உணர்ந்து அக்கறையுடன் செயல்படும் திறன் பெண்களின் இயல்பான வலிமை. கடினமான வார்த்தைகளை விட அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிகாரத்

0: அன்பான ஒரு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதிகாரத்தை விட அன்பும் அக்கறையுமே மனிதர்களை இணைக்கும் சிறந்த கருவிகள் என்பதை மங்கையர்க்கரசியார் தனது வாழ்வால் உணர்த்தினார். நான்காம் பாடம், சமூக மாற்றத்திற்கான பங்களிப்பு. வேலைக்கு செல்லும் பெண் வெறும் குடும்பத்திற்காக சம்பாதிப்பவள் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான சக்தியும் ஆவாள். இன்று பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பலருக்கு முன்மாதிரியாக நிற்கிறார்கள். ஒரு பெண்ணின் சாதனை இன்னும் பல பெண்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தருகிறது. மங்கையர்க்கரசியார் போல நேர்மையும் அர்ப்பணிப்பும் கொண்ட பெண்கள் சமூகத்தையே நல்ல வழியில் மாற்றும் ஆற்றல் உடையவர்கள். மங்கையர்க்கரசியார் காட்டிய அறவாழ்வு காலங்கள் கடந்தும் பொருந்தக்கூடியது. நெருக்கடியில் பொறுமை, உறவுகளில் மரியாதை, பணியில் உறுதி, மனிதர்களிடம் அன்பு. இந்த நான்கு பண்புகளும் இருந்தால் பெண்கள் எந்த சவாலையும் தாண்டி சாதிக்க முடியும். ஒரு பெண் வலிமையாக நிற்கும் போது அவள் மட்டுமல்ல குடும்பமும் சமூகமும் உயர்கின்றன. அந்த அரசியின் உயர்ந்த பண்புகளை நம் வாழ்வில் ஏந்தி பெண்மைக்கு துணை நிற்போம்.
1: நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஒவ்வொரு வீடுகளும் ஒரு புதிய தொடக்கம். கடந்த கால தவறுகளை பாடமாக எடுத்துக்கொண்டு நிகழ்காலத்தை நம்பிக்கையோடு அணுகினால் எந்த வேளையிலும் வெற்றி பெற முடியும். காலை வேளையின் இனிய தொடக்கமாய் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் எல்லார் ஈஸ்வரி பாடியுள்ள பாடலை.

திருச்சி மாவட்டம் லால்குடி கள்ளக்குடி கிராமம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் காலை 9 மணிக்கு பால்குடம் அக்னிச்சட்டி, மாலை 5 மணிக்கு பொங்கல் மாவிளக்கு பூஜை, இரவு 8 மணிக்கு குதிரை வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா. கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் இரவு 7 மணிக்கு ரிஷப வாகனம். தஞ்சை நரசிங்கன்பேட்டை அருள்மிகு மகாமாரியம்மன் திருவிழாவில் இன்று கழுமரம் ஏறுதல், இரவு அம்மன் வீதி உலா.

மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நாங்கூர் அருள்மிகு மதங்கீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று 12 ரிஷபாருட திருக்காட்சி. மாலை 7 மணிக்கு திருக்கல்யாண வைபவம். இரவு 10 மணிக்கு சுவாமி திருவீதி உலா. இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். இனி கேட்கலாம் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடலை.

0: மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 3 ஞாயிற்றுக்கிழமை. இப்போது கேட்கலாம் வணிக வேளாண்மை, சிறு தொழில் துவங்குவோருக்கான சில ஆலோசனைகளை வழங்குகிறார் டிஎன் அபெக்ஸின் நிர்வாகிகளில் ஒருவரான ஏ கீர்த்திவாசன் அவர்கள்.
2: எக்ஸ்போர்ட் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு சிறு தொழில் பண்ணாலும் உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஒரு முழு கண்டெய்னர் தான் அனுப்பணும், ஒரு 40 feet கண்டெய்னர் தான் அனுப்பணும், ஒரு 10 ton ஆர்டர் வேணும் இல்ல ஒரு 100 ton ஆர்டர் வேணும் அப்படின்றது கிடையாது. உங்களுடைய பொருள் எவ்வளவு தரமா இருக்கு, உங்களுடைய பொருள் எவ்வளவு நன்மையை வகுக்குது, உங்க பொருள் எவ்வளவு டிமாண்ட்ல இருக்கு அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அந்த விஷயங்களை நம்ம பூர்த்தி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உலக சந்தையில நிறைய மதிப்பு இருக்கு, நிறைய முக்கியத்துவமும் இருக்கு. முக்கியமா இந்தியால இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. உணவுப் பொருட்கள் ஆகட்டும், அக்ரி சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆகட்டும், வேளாண்மை பொருட்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்போ உணவு பொருட்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிளீன் லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா உணவுப் பொருட்களையும் ஏதாவது ஒரு பிரிசர்வேட்டிவ் இல்ல ஏதாவது ஒரு அடிட்டிவ்ஸ் இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கிரிடியன்ஸ் இருக்கும். ஏன்னா அதோடைய ஷெல்ஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இது எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இப்போ மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அந்த விழிப்புணர்வு காரணமாக கிளீன் லேபிள் அப்படின்றது என்னன்னா எந்த ஒரு அடிட்டிவ்ஸும் எந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம நார்மலா நீங்க வீட்டுல எப்படி ஒரு உணவுப் பொருள் செய்யறீங்களோ அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் கிளீன் லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி பொருட்கள் அப்புறம் ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் முக்கியமா எக்ஸ்போர்ட் போகும்போது என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி ப்ராப்ளம்ஸ் அந்த கண்ட்ரி.

0: கண்ட்ரியுடைய ரெகுலேஷன் சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரியுடைய சட்டங்கள், அந்த கண்ட்ரியுடைய விதிமுறைகள், இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும்ன்றத ரொம்ப பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா நம்ம இங்க இந்தியாவில இருப்போம், யூஎஸ்ஏலயோ இல்ல யூகேலயோ அந்த பண்ணக்கூடிய பொருட்கள் அங்க எப்படி ஒரு விதிமுறைகள் தேவைப்படுது அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கலாம். அதை பத்திய தெளிவா விரிவுரைகள் எல்லாத்தையுமே நம்ம இங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்க மனசுல இருந்துச்சுன்னா கண்ணு மூடிட்டு யூ கேன் அப்ரோச் TNFX டீம். டாப் டு பாட்டம் வில் சப்போர்ட். TNFX உடைய ரீஜனல் ஹப் அண்ட் எக்ஸ்போர்ட் எனேபிள்மெண்ட் சென்டர் வந்து திருச்சி அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் இருக்கு இல்லைங்களா. சோ அதுக்குள்ள டேபிஃப் அப்படின்ற ஒரு இன்குபேஷன் சென்டருக்குள்ள இருக்கு. சோ என்னுடைய பேர் கீர்த்தி வாசன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9791 7330 81. நன்றி.
1: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாளை திங்கட்கிழமை ஆடு வளர்ப்புக்கான பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். பயிற்சி கட்டணம் ₹590. தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 233-31-715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களாக திகழ்ந்து வருகின்றன. இதில் திருவாரூர் மாவட்டம் உணவு உற்பத்தியில் முதன்மை இடம் பிடித்து வருகிறது. இதற்கு காரணம் விவசாயிகள் முழுமையாக நெல் சாகுபடியை மட்டும் செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கு 36, 37, 42, 43, 45, 53, 55, 57, கோ 51, AST 16, AST 21, TPS 5 போன்ற ரகங்கள் அதிக அளவில் பயிரிட ஏற்ற ரகங்களாகும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிந்த விவசாயிகள் தங்கள் வயல் சூழ்நிலைகளுக்கேற்ப ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு அல்லது நடவு தரங்களை விதை பரிசோதனை மூலம் அறிந்து விதைப்பது மிகவும் அவசியம். தரமான அதிக முளைப்பு திறனுடைய விதைகளை விதை பரிசோதனை செய்து விதைப்பு மேற்கொண்டால் வயலில் தகுந்த பயிர் எண்ணிக்கையை பராமரித்து உயர் விளைச்சல் பெறலாம். அதிகபட்ச இன தூய்மையும் புற தூய்மையும் குறைந்தபட்ச ஈரப்பதமும் பூச்சிநோய் தாக்கமும் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனுடன் கூடிய வீரியமான வளர்ச்சியை தரவல்ல விதைகளே தரமான விதைகளாகும். நெற்பயிரின் விதைகளை பொறுத்தமட்டில் பயன்படுத்தப்படும் விதைகளுக்கு 80% முளைப்பு திறனும் 98% புற தூய்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் பிற ரக விதைகளை பொறுத்தவரை ஆதார விதைகளுக்கு 0.05% சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்துடன் N15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரியில் செயல்படும் திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் அறிவிக்கின்றார்.
2: பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த ஒருநாள் பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் தொடர்புக்கு 0-4372 என்ற முன் இணைப்போடு 23-4111 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: தக்காளி சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, கோடை காலத்தில் தக்காளி சாகுபடி செய்யும் விவசாயிகள் பகல் மற்றும் இரவு நேர வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெப்ப அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது பூக்கள் உதிர்தல், மகரந்தத்தின் உயிர் வாழும் திறனை குறைத்தல், பழங்கள் கருகி போதல், சீரற்று பழுத்தல் போன்ற உடலியல் மாற்றங்களை தூண்டுகிறது. குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் லைகோபின் உற்பத்தி தடைபடுவதால் தக்காளி மஞ்சள் நிறமாகவும் சீரற்ற முறையில் பழுத்ததாகவும் சுவையற்றதாகவும் உருவாகின்றன. எனவே இதனை நிவர்த்தி செய்ய 0.5% பொட்டாசியம், இதனுடன் நைட்ரேட், 0.5% கால்சியம் குளோரைடு ஆகிய

0: இவற்றை கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும் என நாமக்கல் வேளாண்மை அறிவியல் மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: கால்நடை வளர்ப்போரே, அங்கங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காசோள தட்டை போன்ற தீவனப் பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் வைக்கோல் மற்றும் சோளத்தட்டைகளை வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி பி உமா பாரதி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் போச்சம்பட்டி வி ராமதுரை அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை 19 நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று

0: ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15 வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27 முதல் 29 வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப்பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக

0: மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: குகை ஓவியம், ஒலி எழுப்பல், சைகை என தொடங்கிய தகவல் பரிமாற்றம் இன்று 5 தலைமுறை என அசுர வேகம் எடுத்துள்ளது. தொலைத்தொடர்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்நாள் சர்வதேச தொலைத்தொடர்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வட்டார இலக்கியத்தின் முன்னத்தியேர் கி ராஜநாராயணனின் நினைவு தினம் இன்று. பள்ளிப்படிப்போ பெயரளவில், வயல்வெளி படிப்போ பெருமளவில், எழுத்தாளரானது 35 வயசில். கரிசல் சனங்களின் அசல் வாழ்க்கை அக்ஷரம் பிசகாமல் கோபல்ல கிராமம் போன்ற படைப்புகளில் இலக்கியமாயின. கரிசல் வட்டார மொழிக்கு அகராதி உருவாக்கிய இவருக்கு கோபல்லபுரத்து மக்கள் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. கீரா எனும் கரிசல் காட்டுப்பூ உதிர்ந்துவிட்டாலும் அவரது எழுத்துக்கள் என்றென்றும் மனம் வீசிக்கொண்டே இருக்கும். இருப்பதற்கென்று வருகிறோம், இல்லாமல் போகிறோம் என்று தன் கவிதைகளின் வழியே வாழ்ந்து கொண்டிருக்கும் நகுலனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2007. TK துரைசாமி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் சி சு செல்லப்பாவின் எழுத்து இதழின் மூலம் தனது எழுத்து பயணத்தை தொடங்கியவர். வார்த்தை ஜாலங்கள் இல்லா கவிதைகள் படைத்த இவரின் குருக்ஷேத்திரம் இலக்கிய தொகுப்பு தமிழின் முக்கிய படைப்புகளில் ஒன்று. சிறுகதை, கவிதை, நாவல் என பல தளங்களில் தனது தனித்துவ பாணியில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்தவர் நகுலன். எட்வர்ட் ஜென்னர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1749. இயற்கையை அதிகம் நேசித்த இவர் எதையும் கூர்ந்து நோக்கும் இயல்பை சிறுவயதிலிருந்தே பெற்றிருந்தார். துவண்டு போகாத தன்னம்பிக்கை கொண்ட எட்வர்ட் ஜென்னரால் உலகுக்கு கிடைத்தது அம்மைக்கான நோய் தடுப்பு மருந்து. மேடை நாடக கலைஞர் சீனு மோகன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1956. கிரேசி மோகனின் பல நாடகங்களில் சீனு என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து சீனு மோகன் ஆனவர். 3000 அதிகமான மேடைகளில் தோன்றிய சீனு மோகன் அஞ்சலி, தளபதி, செக்கச்சிவந்த வானம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். பிரபல கசல் பாடகர் பங்கஜ் உதாஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1951. நாம் ஹிந்தி திரைப்படத்தில் இவர் பாடிய

இவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்தது. திரைப்பட பாடல்களோடு பல தனி இசை தொகுதிகளையும் வெளியிட்டுள்ளார் பங்கஜ் உதாஸ். இனிமை, நளினம், மென்மை கலந்து கேட்பவரை சொக்க வைக்கும் குரலுக்கு சொந்தமான பின்னணி பாடகி கே. ஜமுனாராணி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1938 6000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பல மொழிகளில் பாடியுள்ளார். குமுதம் படத்தில் இடம்பெற்ற

இந்த பாடல் இவரை பட்டித்தொட்டி எங்கும் பிரபலமடைய செய்தது. நடிகர் விஜயன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1944 கிழக்கே போகும் ரயில் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான இவரை உதிரிப்பூக்கள் படம் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. வில்லனாக ஹீரோவாகவும் தனது இயல்பான நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த நடிகர் விஜயன் பசி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உலகம் இன்னைக்கு நம்ம உள்ளங்கைக்குள்ள சுருங்கிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு காரணமான அந்த தொழில்நுட்பத்தை கொண்டாடுற நாள் இன்னைக்கு மே 17 உலக தொலை தொடர்பு தினம். காலையில எழுந்ததுமே முதல்ல எதை பாக்குறோம், ஜன்னல் வழியா வர சூரியனோட வெளிச்சத்தையா இல்ல நம்ம கைபேசியா? கண்டிப்பா நம்மளுடைய கைபேசி தான். தந்தியில ஆரம்பிச்ச பயணம் 5G, செயற்கைக்கோள், AI-ன்னு விஸ்வரூபம் எல்லாம் எடுத்திருக்கு. என்ன ஒரு சின்ன வருத்தம், போன்ல பேசுற நாம நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயும் மனம் விட்டு பேசலாம். அதற்கான நாளா இன்னைக்கு அமையட்டும். ஞாயிற்றுக்கிழமையோட காலை வேலை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் நேர்களே. இந்த உலகம் கண்ணுக்கு தெரியாத கடவுள் துகள்களால சூழப்பட்டிருக்குது. அது மட்டுமா, கண்ணுக்கு தெரியாத நியூட்ரினோ துகள்களாலும் சரி உற்று காணப்படுதுங்க. சரி, இதுங்க நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு விட்டுடலாம். ஆனா இந்த கொசுக்கள் எல்லா இடத்துலயும் நீக்க மர நிறைஞ்சு காணப்படுதுங்க. இப்ப எல்லாம் நிறைய வீட்டுல சாதாரணமா உள்ள நுழைஞ்சிட முடியாது. நுழைவாயில கொசுவல் அடிச்சு அதுல நடுவுல ஒரு ஜிப்ப வச்சு அந்த ஜிப்புக்குள்ளதான் மனுஷன் உள்ள வெளியேன்னு போயிட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு உள்ள போனா ஜன்னல் முழுக்க கொசுவலை அடிச்சு சீன பெரிஞ்சுவர் கூட தோத்து போயிடுற அளவுக்கு கொசுப்படைய தடுத்து விரட்டுறதுல நாம பல நேரங்கள்ல வெட்டி அடைஞ்சிடறோங்க. சில நேரங்கள்ல அந்த சீன பெரிஞ்சுவரையும் தாண்டி வீட்டுக்குள்ள கொசு வந்துடும். அப்படி உள்ளே வந்த கொசுவை அடிச்சு கொள்ள ஒரு ஆயுதம் கொசு பேட், அதாவது ஸ்வேட்டர். இந்த பேட்டை வச்சு நம்மள பல பேரு சச்சின், தோனி, கோலி, சூரியவன்சி அளவுக்கு செஞ்சுரி அடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய மனதைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்களுக்கு கொசு வீரன் கூட ஒரு பட்டம் கொடுத்தா தப்பே இல்லைங்க.
4: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
3: ஏன்னா அந்த அளவுக்கு

0: அவங்க பாடுபட்டு இருக்காங்க. சரி, இந்த கொசுங்க ஏன் மனுஷனை கடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அதற்கு காரணமும் இருக்குங்க. பெண் கொசுக்கள் தன்னுடைய முட்டைகளை ஆரோக்கியமா வளர்க்கறதுக்கு தேவையான புரதம் மற்றும் அமினோ அமிலங்களை பெறுவதற்காகத்தான் இந்த மனுஷ ரத்தத்தை கடிச்சு உறிஞ்சுது. ஆனா இந்த ஆண் கொசுக்கள் நம்மளை கடிக்கிறதே இல்ல. இதுக்காகவாது இந்த ஆண் கொசுக்களுக்கு பாராட்டு விழா நடத்தணுங்க. சரி, பின்னாடி அந்த பாராட்டு விழா நடத்திக்கலாம். சரி, நாம எப்படித்தான் போத்திட்டு இருந்தாலும் இந்த பெண் கொசுக்கள் கரெக்டா கண்டுபிடிச்சு காதுக்குள்ள வந்து கத்தி கடுப்பேத்தோம். அதுக்கு கூட நாம கடுப்பாக மாட்டோம். ஆனாலும் நாம எப்படி போத்திக்கிட்டாலும் எப்படிதான் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தா, நாம வெளியேற்ற கார்பன் டை ஆக்சைடு, நம்மளுடைய உடலுடைய வெப்பம், நம்ம வியர்வையில இருக்கிற லாக்டிக் ஆசிட்ங்கிற வேதிப்பொருள்கள் பெரும்பாலும் நம்மள கொசுக்களுக்கு காட்டி கொடுப்பவையா இருக்குதுங்க. ஆக கொசுக்கடியிலிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு பார்த்தா அதுங்களை அழிக்க முடியாது. ஏன்னா அதுங்க தான் எண்ணிக்கையில அதிகமா இருக்குதுங்க, நாம எண்ணிக்கையில குறைவா தான் இருக்கும். இருந்தாலும் கொசுவை ஒழிக்க ஒரு ஐடியா இருக்குது. அது என்னன்னு கேக்குறீங்களா? ஆண் கொசுவும் பெண் கொசுவும் சேர்ந்தாதானே கொசு உற்பத்தி ஆகும். இதை தடுக்கணும்னா ஆண் கொசுக்களுக்கு எல்லாத்தையும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டோம்னா வேற முடிஞ்சிடும்ல. ஆனா இந்த அறிவுரையே அந்த ஆண் கொசுக்கெல்லாம் கேக்குமா?
1: இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆணினார் அழகராஜா தேவைங்கிறது.
2: சுதர்ஷனா பாலிடெக்னிக் கல்லூரி காளிப்பட்டி துறையூர், 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்ஷனா பாலிடெக்னிக் கல்லூரி காளிப்பட்டி துறையூர், செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி, கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்ஷனா பாலிடெக்னிக் கல்லூரி காளிப்பட்டி துறையூர்.

0: தமிழில் செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம். காலை மலர்.
1: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக் கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு

0: சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11 இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக 2 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்கா நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரிட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசியமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25 சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரென்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 11:20 தொடங்க உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு

218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெற உள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற உள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெற உள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு 7:30 நடைபெற உள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: சாம்சங் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் அனுமதியின்றி செயல்படக்கூடிய தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஈ சேவை மூலமா ஒரு மாதத்திற்குள்ள உரிமம் பெற்று செயல்படுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. கோடை காலத்துல எதிர்பாராம பெய்யற மழை மாதிரியும் கல்யாணத்துல எதிர்பாராம இலையில விழுகிற பிரியாணி மாதிரியும் தான் இந்த கோடைக்கால பயிற்சி முகாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் இணைந்து வழங்கக்கூடிய கோடைக்கால பயிற்சி முகாம்ல இன்னைக்கு ஆசிரியை கண்மணி நடத்தக்கூடிய கைவினை கலை பயிற்சி தான் காத்துட்டு இருக்கு. மாணவர்கள் பங்கேற்று பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. 7:26 ஆகுது. திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டினின் திருக்கோம். இது காலை மலர்.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
6: உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தூய்மையான தங்கத்தை நாம சாப்பிடலாம்னு சொல்றாங்க. நம்ம இந்தியால சில விலை உயர்ந்த இனிப்புகள் மேல கூட தங்க இலைகளை அழகுக்காக பயன்படுத்துறாங்களாம். துபாயில சில உணவகங்கள்ல 24 கேரட் தங்கம் பூசப்பட்ட ஐஸ்கிரீம் எல்லாம் கிடைக்குமா? இது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. தெரிஞ்சுக்கலாமா திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் எந்த விலையில கிடைக்குதுன்ட்டு? 1 கிராம் தங்கம் 14,750 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுது. பெட்ரோல் லிட்டர் ஒன்று 104 ரூபாய் 23 காசுக்கும், டீசல் லிட்டர் ஒன்று 95 ரூபாய் 87 காசுக்கும் விற்பனை ஆகுது. இப்ப உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில வெள்ளத்தனைய மலர் நீட்டம் பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகளை நாம கேட்க போறோம்.

0: கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு.
1: மன்னார்குடி இடையர் நித்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
3: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், இடையர் நித்தம், மன்னார்குடி.
4: காலை நேர அன்றாட வேலைகள்ல பரபரப்பா இருந்தாலும் உங்க உடல் ஆரோக்கியத்தை காக்கறதுக்கு தவறாம கேளுங்க இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹரிஷினி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். எந்தெந்த காரணங்களால சுகப்பிரசவம் நடக்காம இருக்கலாம் டாக்டர்?
5: மொத பிரெக்னன்சி, பேபி வந்து தலை நல்லா கீழே இருக்கு, அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மோஸ்டா வந்து நார்மல் டெலிவரிக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் சிசேரியன்ங்கிறது நம்ம எப்ப பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்கேஸ் நமக்கு பனிக்குடம் நீர் வந்து கம்மியா இருக்கு, அண்ட் இன்கேஸ் கர்ப்பப்பை வாய் திறக்கவே இல்லை, வலி வரவே இல்லை, ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு, இதை தவிர பேஷண்ட்டுக்கே வந்து ஏதோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த டைம்ல வந்து சிசேரியன். சில பேர் எனக்கு வந்து நார்மல் டெலிவரியோட பெயினே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க மோஸ்டா கன்வின்ஸ் தான் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வெளியில காட்டுற அளவுக்கு ஒரு இந்த சினிமால அந்த அப்படி அப்படி கத்துற அந்த மாதிரி அளவுக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒருத்தவங்களோட பெயின் த்ரெஷ்ஹோல்டு. பட் அதையுமே நம்ம வந்து எபிடியூரல் அனஸ்தீஷியா இல்ல வேற அதாவது பின்னாடி முதுகெலும்புல வந்து கொஞ்சம் ஒரு அனஸ்தீஷியா மாதிரி கொடுத்துட்டு இந்த இதெல்லாமே நம்ம பெயினை வந்து கம்மி பண்றோம். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நமக்கு வந்து சிசேரியன் டெலிவரி தடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் நடக்குது. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தவிர்க்கறதுக்குங்கிறத பெருசா வெயிட் கெயின், அதாவது நம்ம பிரெக்னன்சில என்ன சொல்லுவோம்னா ஒருத்தருக்கு சாப்பிடாத ரெண்டு பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு முதல்ல அது அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ரொம்ப வெயிட் கெயின் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த புஷ் பண்ற கெப்பாசிட்டி வந்து கம்மி ஆயிடுது. ஸோ அப்போ இல்லை மேம் என்னால் முடியல, நான் எக்ஸாஸ்ட் ஆகிடுறேன், எனக்கு நீங்கள் சிசேரியனே பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வர ஆரம்பிக்குது. இதை தவிர வந்து நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கிறோன்னா நமக்கு பிபி வர சான்சஸ் அதிகமாகுது, சுகர்ஸ் வர. இப்போ சுகர்ஸ் வருது அப்படின்னா பேபியே பெருசாக ஆரம்பிக்குது. ஸோ பேபி பெருசாகுதுன்னா தலை கீழே வர முடியாது, ஆர் பேபிக்கு வந்து ஃபேட் டெபாசிஷன் வந்து ஷோல்டர்ஸில் வரும். அப்போ நம்மளுக்கு பேபியை வெளியில் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருமோங்கிறதுனால நாங்கள் ஆஸ் அ டாக்டராகவே பேபியோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குமா, நம்ம சிசேரியன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத கேட்போம். ஏன்னா இது எல்லாமே ஒரு காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு. இன்கேஸ் ஒபீஸாக இருக்கிறவங்க 3-4 kgs கெயின் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்க தான் வந்து 10-15 kgs சொல்கிறோம். பட் நார்மலாக ஒரு 3-4-5 kgs வெயிட் கெயின் இருந்துச்சுனாவே போதும். ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது, சத்துள்ளதாக சாப்பிட்டாலே போதும். எக்ஸசைசஸ், யோகாஸ் பண்ணும்பொழுது நமக்கு கொஞ்சம் பெல்விக் ஃப்ளோர் ஆகு. இப்போல்லாம் வந்து பெரினியல் மசாஜஸ்ங்கிறதே நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே நம்மளோட பிறப்புறுப்பு பாதையை கொஞ்சம் விரிவடைய வச்சு தலை நல்லா கீழே இறங்கி நமக்கு டெலிவரிக்கு சப்போர்ட் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா சப்போர்ட்டிவாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் நார்மல் டெலிவரி சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் சில நேரங்களில் நமக்கு டெலிவரி போழுதோ லைக் கஷ்டங்கள் இருந்தால் அது சிசேரியனாக இது பண்ணுறோம். பட் ப்ரீவியஸாக சிசேரியன் ஆகிடுச்சு, அடுத்தது சிசேரியன் தானேன்னா அதுக்கும் இப்போ வழி கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சிசேரியன் முன்னாடி ஆச்சுனாலும் அவங்களுக்குமே நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறோம். வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன்னு சொல்கிறோம், ஆர் ட்ரையல் ஆஃப் லேபர் ஆஃப்டர் சிசேரியன்னு சொல்கிறது. என்னதுன்னா நாங்கள் ஒரு லேபருக்கு வந்து ட்ரையல் கொடுக்குறோம், அதாவது உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் அதில் பேபிக்கு ஒரு டிஸ்ட்ரெஸோ இல்லை இவங்களுக்கு முன்னாடி பண்ண இடத்துல வலி ஏதாவது ஏற்படுதோ அப்போ தான் வந்து இல்லை சிசேரியன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயே திறக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம சிசேரியன் எடுக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு ட்ரையல் ஆஃப் லேபர் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக வெஜினல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் ட்ரை பண்ணலாம்.
4: குறைமாத பிரசவம் குறித்து நாளை மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள்.

0: వాషింగ్ పౌడర్ నిర్మా
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்

0: கல்லூரி தஞ்சாவூர் அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 10:30 திருச்சி சாரதாஸ் வழங்கும் களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
5: தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்துல இந்த வருடம் இளநிலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான இணைய வழி விண்ணப்ப பதிவு தொடங்கியாச்சு. பல்கலைக்கழக இணையதளமான admission.tnjfu.ac.in அப்படிங்கறதுல பதிவிறக்கம் செய்து இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி. முன்னாள் படைவீரர் சிறார்களுக்கான இடஒதுக்கீட்டில் சேர்ந்து பயில்வதற்கு சார்ந்தோர் சான்று பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம்னு தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள்லாம் வேணும்னா 4-3-6-2 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோடு 230-104 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. காலை மலர் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நறுக்கிற வெங்காயம் உப்மாவுக்குன்னா கண்ணில் தண்ணி வரதும், அதே பிரியாணிக்குன்னு தெரிஞ்சோன்ன அந்த கண்ணீர் காணாம போறதும் இயற்கையான ஒரு விஷயம் தான் இல்லையா? காலை மலர் தெரிஞ்சுக்க போறோம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்று 46 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்திரிக்காய் 50 ரூபாய், அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் கிலோ ஒன்று 64, பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 20, சௌச்சௌ 44, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் கிலோ ஒன்று 46, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 86, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 34 ரூபாய், கேரட் கிலோ ஒன்று 64, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 50 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்று 45, எலுமிச்சை பழம் ஒன்று 7 ரூபாய், கொய்யாப்பழம் 120, பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் கிலோ ஒன்று 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 280, திராட்சை 100 ரூபாய். கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்றைய விலை நிலவரம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: வானிலை முன்னறிவிப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்ங்கிறதால மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலோட காலை மலருடன் நிறைவான பாடல் கேட்டுடலாமா?

0: நேரம் 8 மணி, கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் குல்ஃப் கிறிஸ்டர்சன்னுடன் பசுமை பரிமாற்றம், செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பங்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சார்ந்த நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். முன்னதாக நேற்று நெதர்லாந்தில் உரையாற்றிய பிரதமர், கோவிடுக்கு பிந்தைய சூழலில் நடைபெறும் மோதல்கள், எரிசக்தி நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு சவால்களுக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் குறித்து வலியுறுத்தினார். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட 9 அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதன்படி முதலமைச்சர் திரு விஜய் காவல், உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, குடும்ப நலன், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் நலன் உள்ளிட்ட 16 துறைகளை நிர்வகிப்பார். திரு செங்கோட்டையனுக்கு நிதித்துறையும், திரு என் ஆனந்த் ஊரக வளர்ச்சித்துறை, திரு ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, திரு டி கே பிரபு கனிம வளத்துறை, செல்வி கீர்த்தனா தொழில்துறை, திரு அருண்ராஜ் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, திரு வெங்கடரமணன் உணவுத்துறை, திரு சி டி ஆர் நிர்மல்குமார் மின்சாரம் சட்டத்துறை ஊழல் தடுப்பு, திரு ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வி தமிழ் வளர்ச்சி செய்தி விளம்பரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளபோதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த இ பாஸ் நடைமுறை அமுல்படுத்தப்பட்டும் வாகன நெரிசல் குறையவில்லை என சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக வாகன நிறுத்தங்கள் போதுமானதாக இல்லாததால் சாலையோரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது. எனவே போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அதிக அளவிலான காவலர்களை தற்காலிக பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்போது கேட்கலாம் இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிபரப்பாகும் இதயராகும். நேர்களே, உங்களுடைய இதயம் தொட்ட பாடல்களை கேட்க 938-546-1021 என்ற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்க பேர், ஊர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை அனுப்புனா போதும், உங்களுக்கு விருப்பமான பாடல் எஃப்எம் ரெயின்போல ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் வந்துட்டே இருக்கு, சுல்தான் படத்திலிருந்து.

0: வணக்கம்.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறை சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மற்ற மகிழ்ச்சி.
4: திருச்சி சாரதாஸ்.
5: இதே ராகம் கேட்டிருக்கும். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM ரெயின்போ 102.1. நேரம் 8:10. நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க மலைக்கோட்டை மாலதி, கொழும கொண்டான் ராமகிருஷ்ணன். இந்த நேயர்களுக்காக வருது மாறா பட பாடல்.

0: இது திருச்சிராப்பள்ளி வானொலி என் ரெயின்போ பண்பலை 102.1. நேரம் 8:30. நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
0: இதயராகம் கேட்ட நெஞ்சிற்கும் இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM ரெயின்போ 102.1. நேர்களை, எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று காலை 9 மணிக்கு இசைப்பட்டகம் ஆர் பிச்சுமணி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு இசைப்பட்டகமாக கேட்க காத்திருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதே ராகத்தில் குமரநகன் லக்ஷ்மி விரும்பி கேட்டிருக்காங்க, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு.
7: மன்னார்குடி இடையர் நித்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை
6: இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
8: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
9: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், இடையர் நித்தம், மன்னார்குடி.
10: இதே ராகம் கேட்டு நினைச்சிருக்கும். இது FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. புள்ளம்பாடி சரவணன், வசந்தா, பிரியதர்ஷினி, தமிழரசன், இந்த நேர்களெல்லாம் விஸ்வாசம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

இதே ராகம் கேட்டு நெஞ்சிருக்கும். இது திருச்சிராப்பள்ளி வானொலி நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இந்த நேர்களெல்லாம் டிடி ரிட்டர்ன்ஸ் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 10:30 திருச்சி சாரதாஸ் வழங்கும் களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இதே ராகத்தின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ரிதன் தாசன் சேதுபதி படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: இரண்டு பெரிய ஞானிகள் சந்திச்சா அவங்க என்ன பேசிக்குவாங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த கதையை கேட்கணும். ஷேக் பரீத் அவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒவ்வொரு ஊராக பயணம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒரு தரம் அவர் காசிக்கு வந்து சேர்ந்தார். அவரோடு அவருடைய சீடர்கள் சில பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்த சமயத்தில் காசியில் கபீர் தங்கியிருக்கிற விஷயம் அந்த சீடர்கள் காதில் விழுந்தது. உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஷேக் பரீத் கபீரை சந்தித்து பேசணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க அப்படி ஆசைப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா, ரெண்டு ஞானிகளை சந்திக்க வச்சா பல அரிய தத்துவங்களை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சந்திக்க வச்சுடணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அந்த சீடர்கள் தங்களுடைய விருப்பத்தை அவர்கிட்டயே சொன்னாங்க. இது மாதிரி அவர் கபீர் இந்த ஊரில் இருக்கிறதா தெரியுது, சந்தித்தா தேவையில்லைன்னு. சரி, கபீரை சந்திக்கலாம், ஆனால் அவரோட பேசுகிறத பற்றி நான் எதையும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு விட்டார் பரீத். ஏன், கபீரோடு நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள். அவரோட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு என்ன தெரியுங்கிறது அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்க போகுது அப்படின்னார் அவர். இங்கே நிலைமை இப்படி, கபீர் இருக்கிற இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? இது மாதிரி பரீத்து காசிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் கபீரின் சீடர்களுக்கு தெரிஞ்சுது. உடனே அவங்களும் நீங்கள் ஷேக் பரீத்தை சந்தித்து பேசணும்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு கபீர் சொன்னாராம், நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டா ஒருத்தரை ஒருத்தர் கட்டி தழுவிக்குவோம், ஆனந்த கண்ணீர் வடிப்போம், வார்த்தைகளால் பரிமாறிக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னாராம். இருந்தாலும் ரெண்டு பக்கத்தில் இருந்த சீடர்களும் அப்படி நினைக்கல. எப்படியும் இவங்க சந்திச்சுக்கிட்டா கொஞ்சமாவது பேசாமல் இருக்க முடியாது, ஏதாவது பேசிக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அதனால் தொடர்ந்து வற்புறுத்தினாங்க. கபீர் வந்து பரீத்தை தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சார். அந்த ஊரின் எல்லைக்கே போய் அவரை அழைச்சிட்டு வந்தார். ரெண்டு பேரும் சந்தித்தாங்க. ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சபடியே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது. கபீர் ஆசிரமத்தில் ரெண்டு பேரும் மௌனமாக உட்காந்துருக்குறாங்க. ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே ரெண்டு பக்கமும் சீடர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுங்கன்னு சொல்லியும் பார்த்தாங்க. அதை கேட்டதும் லேசாக சிரித்தாங்களே தவிர எதுவுமே பேசிக்கலையாம். ஒரு நாள் பூரா இப்படியே போயிட்டுது. அதுக்கப்புறம் பரீத் கபீர்கிட்ட விடைபெற்றுக்கிட்டு புறப்பட்டார். ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி கபீரின் சீடர்கள் கேட்டாங்களாம். அதுக்கு கபீர் சொன்னார், நாங்கள் ரெண்டு பேரும் உணர்ந்ததை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. எல்லாமும் உணர்ந்த பரீத்துக்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் பேசலை அப்படின்னார். இதே மாதிரி பரீத்தின் சீடர்களும் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்கள் பேசலைன்னு. எங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருந்தாலும் அதை போல் முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னார் அவர். ஞானிகள் ரெண்டு பேரும் பேசியிருந்தால் என்ன ஒரு தெளிவு கிடைக்குமோ அதை விட அதிகமான தெளிவு கிடைச்சிதான் சீடர்களுக்கு. உண்மையின் வடிவமான பரம்பொருள் பேசப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது உணரப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஒரு கணவனும் மனைவியும் ரொம்ப நாள் ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க சந்திச்சாங்க. சந்தித்த உடனே ஏதாவது பேசலாம்ல, பேசலை. ரெண்டு பேருமே மௌனமாக இருந்தாங்க இந்த ஞானிகள் மாதிரி. ஒருத்தரை ஒருத்தர் ஆர்வமாக பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அந்த கணவனை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஒருத்தர் விசாரித்தார், ஏன்ப்பா இவ்வளவு நாள் கழித்து சந்திக்கிறீங்க,

0: நீயாவது முதல்ல வாயை திறக்கப்படாதான்னார். அதுக்கு அவர் சொன்னார், ஏற்கனவே நான் வாயை திறந்ததுனால தானே சார் இவ்வளவு காலமும் பிரிஞ்சு இருக்கிறது மாதிரி ஆச்சு, அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னாராம். அதனால் பேச்சு பெருசு தான், இருந்தாலும் மௌனம் அதைவிட பெரியது அப்படிங்கிறத ஒரு வாழ்வியல் உண்மையாக நாம் புரிஞ்சுக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: இதே ராகத்தின் நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் கருமண்டபம் ஜியா கோட் படத்திலிருந்து.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு வசந்த அழைப்பு. இன்றைய வசந்த அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். நேரம் 9 மணி, கேட்கலாம். இனி
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டசன், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான்டர்லேயன் உள்ளிட்டோரை சந்திக்கும் பிரதமர் இருதரப்பு வர்த்தக உறவுகள், பசுமை எரிசக்தி வழித்தடம், ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொள்கிறார். திருவண்ணாமலை, சாத்தனூர் அணை, ஈரோடு பவானிசாகர் அணை, கோவை சோலையார் அணை உள்ளிட்ட நாடு முழுவதும் 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீர் மேலாண்மை, குடிநீர், பாசன தேவைகள், நீர்மின்சக்தி உள்ளிட்ட பணிகள் இதன் மூலம் மேம்படும். மின் உற்பத்தியில் தமிழகத்தை தற்சார்பு மாநிலமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதற்கான கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
3: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போர்ச்சுகலில் நடைபெற்ற ATP சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பட்டத்தை இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டரினை கைப்பற்றியது. இறுதிப் போட்டியில் ஸ்பெயினின் டேவிட் இணையை 6-3, 6-2 என்ற செட்களில் சித்தாந்த் இணை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: காலை வணக்கம் குட்டி சலங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விடுமுறை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கெல்லாம் சுற்றுலா போனீங்க பகிரலாம் வாங்க. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில 4431 அப்படிங்கிற இணைப்பு என்னோடு தொட்டு வாங்க. 240-102-1 இல்லனா 246-102-1 எண்ணுக்கு. உங்ககிட்ட எல்லாம் விடுகதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. சரி, இன்னைக்கு ஒரு விடுகதை கேட்டுடலாமா?

ஓடுவான், கையில்லாதவன் அடிப்பான். அவன் யார்? இந்த விடுகதைக்கு விடை உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க அழைக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியோடு திருச்சி FM Rainbow 102.1.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
4: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
9: ஒன்பது மணி 11 நிமிஷம் ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல இணைப்புல நம்ம கூட பேச போற முதல் குட்டி செல்லம் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
10: ஹலோ,
9: வணக்கம். யார் பேசுறீங்க?
10: கீர்த்தனா.
9: எங்க இருந்து பேசுறீங்க?
10: கரூர் மாவட்டம்.
9: எந்த ஊர்ல இருந்து?
10: ஊர்நாயக்கன்பட்டியில இருந்து.
9: முதல் முறையா பேசுறீங்க தானே? சூப்பர். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? முடிச்சிட்டீங்களா? இரண்டாம் வகுப்பு முடிச்சிட்டீங்களா? மூன்றாம் வகுப்பு போக போறீங்களா? ஓகே, சரி. என்னலாம் இந்த வருஷம் புதுசா வாங்கலாம் இருக்கீங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு முன்னால? புது பையு, டப்பா, என்னெல்லாம் வாங்க போறீங்க கீர்த்தனா பாப்பா?
10: நிறைய
9: போகுது. இதெல்லாமே வாங்க போறீங்களா? சரி, இப்ப இது பேக் சொன்னீங்கல்ல, அது எந்த கலர்ல வாங்க போறீங்க? வாங்கிட்டீங்களா இல்ல வாங்கணுமா? இனிமேதான் வாங்க போறீங்களா? உங்களுக்கு அந்த கலர் தான் ரொம்ப பிடிக்குமா கீர்த்தனா? சரி கீர்த்தனா பாப்பா, என்ன
10: சாப்பிட்டீங்க
9: காலையிலேவா? கரூர் மாவட்டத்துல மழையெல்லாம் எப்படி இருக்கு? ஆனாலும் தயிர் சாதம் சாப்பிட்டீங்களா? சரி கீர்த்தனா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. முதல் குட்டி செல்லமா நம்ம கரூர்ல இருந்து கீர்த்தனா சிறப்பா வந்து பேசினாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல எல்லா குட்டி செல்லங்களும் இந்த விடுமுறையில கண்டிப்பா சுற்றுலாக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, இல்ல போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னும் 2 வாரங்கள் இருக்கு இல்லையா பள்ளிக்கூடம் எல்லாம் திறக்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துக்கு போனீங்க, இல்ல எந்த இடத்துக்கு போக போறீங்க, அத பத்தி கூட நீங்க சொல்லலாம். இன்னொரு கேள்வி இப்ப உங்களுக்காக நான் கேட்க போறேன். கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம்? கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம்? குட்டிச்சலங்களே, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அழைக்கலாம். 4 1 2 1 இல்லனா 246 102 1.

எனக்கு இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம் யாருன்னு கேட்டுடலாமா? இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி செல்லம் கூட நம்ம பேசிடலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பாடல தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர் விளையாட்டு

0: உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு.
2: மன்னார்குடி இடையர் நித்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
3: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
4: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், இடையர் நித்தம் மன்னார்குடி.
5: கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தோம். 9:21 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல இணைப்புல பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம். யார் பேசுறீங்க? யாரு?
6: தீக்ஷா.
5: தீக்ஷாவா? எங்க இருந்து பேசுறீங்க தீக்ஷா?
6: திருச்சி.
5: திருச்சியில எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? வீட்டுல இருந்து சொல்லக்கூடாது. கருமண்டபமா? சரி சரி. தீக்ஷா வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
6: அப்பா, அம்மா.
5: சரி.
6: தம்பி.
5: தம்பியோட பேர் என்ன? நீ நல்லா இருக்கு. சரி, வானொலி கேட்டுக்கிட்டே தானே பேசுறீங்க பாத்தீங்களா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். வானொலியோட ஒலி அளவை குறைச்சிடுறீங்களா? நீங்க பேசுறது கேக்குது, நான் பேசுறதும் கேக்குது, குறைச்சிருங்க. சரி, தம்பியோட விளையாடுவீங்களா? தம்பியோட விளையாடுவீங்களா?
6: விளையாடுவேன்.
5: என்ன விளையாடுவீங்க?
6: ஊஞ்சல் உட்கார்ந்து விளையாடுவோம்.
5: உங்க வீட்ல ஊஞ்சல் இருக்கா?
6: இருக்கு.
5: ஏய், நல்லா இருக்கும்ல. சரி, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டீங்களா? உங்களதானே அடிப்பாங்க. நீங்க யோசிக்கும் போதே நான் நினைச்சேன். தீக்ஷா, கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு கேட்டிருந்தேன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னது?
6: கரும்பு கடிச்சா இனிக்கும், எறும்பு கடிச்சா வலிக்கும்.
5: யார் சொல்லி கொடுத்தாங்க தீக்ஷா பாப்பாக்கு?
6: யாருமே சொல்ல,
5: நீங்களே யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர் தீக்ஷா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. கரும்பு அது கடிச்சா இனிக்கும், எறும்பு அது கடிச்சா வலிக்கும், இது எனக்கு தெரியும் அப்படின்னு தீக்ஷா சிறப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைப்புல. நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம்.
7: வணக்கம்.
5: வடக்கு சாலைப்பட்டி சமிதா இல்ல? வடக்கு சாலைப்பட்டி சமிதா தானா? சமிதா, என்ன கையில அப்பா வாங்கி கொடுத்த அந்த கேள்வி புத்தகம்
7: தானே?
5: அதுல இருந்து எத்தனாவது பக்கத்துல இருந்து எனக்கு கேள்வி கேட்க போறீங்கன்னு சொல்லிருங்க. அப்பாடா, இந்த வாரம் கிடையாதா? சரி சமிதா, அடுத்த வாரம் தான் நான் தேர்வுக்கு தயாராகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு வரேன். பேசாம இருக்க முடியுமா சொல்லுங்க சமிதா. காலில்லை ஆனாலும் ஓடுவான், கையில்லை ஆனாலும் அடிப்பான், அதுக்கா? சரி சொல்லுங்க, என்னது?
7: கரும்பு கடிச்சா இனிக்கும்கா.
5: சரி, ரைட்.
7: எறும்பு கடிச்சா வலிக்கும்கா.
5: சரி, உங்க வீட்ல யாரெல்லாம் உங்களை அடிப்பாங்கன்னு சொல்லுங்க.
7: என்னவா? எல்லாருமே அடிப்பாங்கக்கா.

0: இருங்க நான் எழுதி வச்சுக்கிறேன். யாருன்னு சொன்னீங்க, யாரெல்லாம் அடிப்பாங்க? எல்லாருமே அடிப்பாங்களா? சமிதா பாப்பா செல்ல பாப்பா இல்ல எல்லாருக்கும்? சமிதானாலே ரொம்ப செல்லமான பாப்பாவா வளர்க்கறோம் அப்படின்ட்டு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. தெரியலையா? சரி, ஏன்னா காலில் ஆனாலும் ஓடுவான், கையில அடிப்பான்னு சொன்னீங்கல்ல, கடிகாரம் சொன்னீங்க, அதான் கடிகாரம் எதுவும் அடிக்குதா அப்படின்னு பார்த்தேன். மணி பார்க்க தெரியுமா உங்களுக்கு? இங்க இப்ப மணி என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற கடிகாரத்தை பார்த்து
1: மணி 9:25 இருக்கா?
0: கேக்குறீங்களா சொல்றீங்களா? 9:25? சரி சரி. என்ன 6ஆம் வகுப்பு முடிச்சிட்டீங்கல்ல சமிதா, போக போறீங்களா? நான் 8ஆம் வகுப்புலதான் மணி பார்க்கவே கத்துக்கிட்டேன். யாராவது கேட்டாங்கன்னா சின்ன முள்ளு பெரிய முள்ளு கடிகாரத்துலதான் இருக்குன்னு
1: சொல்லிருவேன்.
0: சரி சமிதா, ரொம்ப நன்றி சமிதா.
1: நன்றி.
0: கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு.
1: நல்லா
0: கேக்குறீங்களா? சரி சமிதா, நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம்.
2: வணக்கம்
0: பாப்பா. யார் பேசுறீங்க?
2: சாய் கிருத்திகா.
0: சாய் கிருத்திகா, எங்க இருந்து பேசுறீங்கடா?
2: திருச்சியிலிருந்து பேசுறேன்கா.
0: சாய் கிருத்திகா, வானொலியோட ஒலி அளவை
2: குறைச்சிடணும்.
0: சூப்பர் கிருத்திகா. எந்த வகுப்பு படிக்கிறீங்க? சரி, லீவுக்கு எந்த ஊருக்கு போனீங்க?
2: தேனியா?
0: சரி சரி. பாட்டி உனக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க சாப்பிட? வேற
2: அங்க போனா
0: அப்படியா? சரி, எந்த அங்க போய் என்னெல்லாம் பாக்க போறீங்க? தேனி ஊருக்கு போயிட்டு
2: கடைக்கு கண்ணியா கூட்டிட்டு போவாங்க.
0: அப்ப ஜாலியா இருக்க போறீங்க பாட்டி தாத்தாவோட.
2: ஆமா.
0: சரி சாய் கிருத்திகா, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
2: நன்றி.
0: உங்களுக்காக மட்டும் காத்துட்டு இருக்கு. 9:28 ஆகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: சிவேஷா.
0: பாத்தீங்களா, நான் கண்டுபிடிச்சிருந்திருக்கணும், ஆனா நான் கொஞ்சம் மறந்துட்டேன் சிவேஷா. நீங்க விருப்பப்படுறீங்களோ இல்லையோ, பாட்டி விருப்பப்படுறாங்க. அப்புறம் சிவேஷ் என்ன சாப்பிட போறீங்க? என்ன சாப்பிட போறீங்க? தோசை. உங்களுக்கு பிடிச்ச அந்த ரெட் கலர் ஆரஞ்சு கலர் சட்னி தானே?
3: என்னெல்லாம்
0: பாப்பீங்க?
3: எங்க அப்பா வேலை செய்யற இடத்துக்கு போய் கிரிக்கெட் விளையாடுவேன்.
0: நானும் வரட்டுமா? அங்க துறைமுகம்லாம் இருக்கும்ல. துறைமுகம்னா என்னங்கறத நீங்க பாத்துட்டு வந்துட்டு அங்க எப்படி கப்பல்லாம் நீ பாட்டி வைப்பாங்க அதெல்லாம் எனக்கு வந்து சொல்றீங்களா அடுத்த வாரம்?
3: அதுக்கு அடுத்து எங்க அப்பா ஃப்ளைட் நிப்பாட்டுவாரு, அதை பாப்பேன்.
0: என்ன நீ நிறைய வச்சிருக்கீங்க, கப்பல்ல போறேங்கிறீங்க, விமானத்துல பறக்கிறேங்கிறீங்க.

0: விமானத்துல பார்த்தேன்.
1: பாப்பீங்களா எப்படி பறக்குதுங்கறத பாக்குறீங்களா? சரி, எனக்கு அது அதையும் சொல்லணும் சரியா?
0: அதுக்கு நீங்க சொன்ன விடைமுறைக்கு ஆன்சர் வந்து கரும்பு வந்து நான் லிவிங் திங், ஆண்ட் வந்து லிவிங் திங், கரும்பு வந்து பெருசு, ஆண்ட் வந்து குட்டி லிவிங் திங்.
1: லிவிங் திங்னா என்னது?
0: உயிர் வாழ்ற பொருட்கள். அதுக்கடுத்து நான் லிவிங் திங்னா உயிர் இல்லாத பொருட்கள்.
1: என்ன சிவேஷ், என்ன பார்த்தா அறிவியல் டீச்சர் மாதிரி தெரியுதா? எங்க உங்க சயின்ஸ் மிஸ்ஸோட பேர் சொல்லுங்க.
0: வாலண்டினா மேம்.
1: பாத்தீங்களா, அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து எனக்கு பாடம் எடுத்துட்டீங்களா? சரி, ரொம்ப நன்றி சிவேஷ் இணைப்புக்கு வந்ததுக்கு. போய் தோசை சாப்பிடுங்க சரியா? திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்றுத் தரும் பயிற்சி வகுப்புகள்,
3: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
10: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
11: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
9: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
12: இருக்கு.
13: திருச்சி சாரதாஸ்.
14: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: 9:39 ஆகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம், உங்க பேரு ரெஹான் கான், எங்க இருந்து பேசுறீங்க? எந்த வகுப்புன்னு நான் சொல்லட்டா? எல்கேஜி முடிச்சிட்டீங்களா? யுகேஜி போக போறீங்களா? எல்கேஜி தான் போக போறீங்களா? ரெஹான் கான், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல? யாரு கூட?
1: தம்பி கூட.
0: தம்பி பேர் என்ன?
1: நஜமல்.
0: அவர் என்ன படிக்கிறாரு?
1: ஒன்னும் படிக்கல.
0: ஏன், நீங்க சொல்லி தரணும்ல அவருக்கு? நீங்க சொல்லி தர மாட்டீங்களா?
1: சின்ன பையன்.
0: சின்ன பையனா? சரி, ரெகான் கானுக்கு

0: அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா?
1: அம்மா.
0: ஏன்?
1: அம்மா தான் எனக்கு இஷ்டம்.
0: அப்பா பாத்துக்கலையா?
1: பாருங்களேன்,
0: அப்பா அடிப்பாரா உங்களை? அம்மா அடிக்க மாட்டாங்களா? சரி, யார் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க?
1: அம்மா.
0: அதுவும் அம்மா தானா? சரி, இப்ப என்ன சாப்பிட்டீங்க?
1: தோசை.
0: எத்தனை?
1: ரெண்டு.
0: தம்பி, தம்பி சாப்பிட்டாரா? ஒன்னு சாப்பிட்டாரு. சரி, உங்க வீட்டுல நிறைய பொம்மையெல்லாம் இருக்கா?
1: இருக்கு.
0: என்னென்ன பொம்மையெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு சொல்றீங்களா?
1: நான் டிங்கர் லாரி.
0: ஆ,
1: அப்போ ஹெலிகாப்டர்.
0: சரி,
1: வந்து ஹெலிகாப்டர். ஜேசிபி.
0: ஆ,
1: உடஞ்ச ஜேசிபி.
0: ஆ, உடஞ்ச ஜேசிபியா? ஜேசிபி, உடஞ்ச ஜேசிபி, ரெண்டு ஹெலிகாப்டர்,
1: களிமண்.
0: களிமண்ணா? தம்பி, அதுல என்ன செய்வீங்க களிமண்ல?
1: களிமண்ல பொம்மை செய்வேன்.
0: உங்களுக்கு செய்ய தெரியுமா? சரி, அப்புறம்
1: அம்மா, அப்போ பாட்டில்ல களிமண் வச்சிருக்காங்க கட்டி.
0: உங்களுக்கு கொடுத்துருவாங்களா அத? சரி, அந்த ஹெலிகாப்டர் மேல பறக்குமா நீங்க வச்சிருக்கிறது? பாத்திருக்கீங்களா நீங்க பறக்கும் போது? சரி ரேஹான் கான், ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. நானு ரேஹான் கான் வீட்டுக்கு வந்து தோசை சாப்பிடலான்
1: இருக்கேன்.
0: உங்க வீட்டுல என்ன தொட்டுக்கவோ அதுதான். நீங்க தானே குடுக்க போறீங்க? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? சட்னி தானே? ரேஹான் கான், சட்னி இல்லையா? என்ன, சக்கரையா? வெல்லமா? வெல்லம் கசக்குமே, தூளா இருக்குமா? சரி, வெல்லம் கசக்குமே, அதையா தொட்டு
1: சாப்பிட்டீங்க?
0: கசக்கும் இல்ல? எனக்கு வேணாம் பாப்பண்ணா. உங்களுக்கு பிடிக்குமா? சரி ரேஹான் கான், தோசை அம்மாவை சுட்டு வைக்க சொல்லுங்க, சரியா? நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு.
3: மன்னார்குடி இடையர் நித்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
5: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், இடையர் நித்தம், மன்னார்குடி.
6: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
10: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
11: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
12: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
13: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம் எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
12: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
14: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
15: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: வசந்த் அழைப்பு குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல 9:45 ஆகுது. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன ஒரே சத்தமா இருக்குது. வணக்கம், வானொலியில நாங்க எல்லாருக்கும் பாட்டு போடுறோம், இந்த குட்டி செல்லம் நமக்கே பாட்டு போடுறாங்க, பரவாயில்ல. நம்ம அடுத்த குட்டி செல்லம் யார் எங்க இருந்துன்னு கேட்டுடலாம். கரும்புக்கும் எறும்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருந்தோம். ஒரு ஒரு குட்டி செல்லமும் ஒரு ஒரு விடையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. 9:46 எந்த குட்டி செல்லம் கூட நம்ம பேச போறோம்னு கேட்டுடலாம். வணக்கம்,
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? யாரு? எங்க இருந்து பேசுறீங்க?
1: வைக்காவட்டையில இருந்து.
0: ஆஹா, சரி சரி. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் 6th கிளாஸ் போயிட்டு இருக்கேன்.
0: லீவ்லயுமா?
1: ஆமா.
0: உங்களுக்கு விடுமுறையே கிடையாதா?
1: இல்ல.
0: வேற எந்த கிளாஸ் எல்லாம் போறீங்க?
1: வேற எது போறேன், 6th கிளாஸ் தான் போறேன்.
0: சரி சரி. கத்துக்கிட்டீங்களா? எத்தனை காயின் இருக்குமா சதுரங்கத்துல?
1: 14
0: காயின். என்ன, நீங்க ஜெயிச்சிருவீங்க?
1: ஆமா,
0: கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. நிச்சயமா ஜெயிச்சிருவீங்களா?
1: ஆமா.
0: உறுதியா ஜெயிச்சிருவீங்களா?
1: ஆமா.
0: அப்பனா நான் உங்க கூட விளையாடல. சரி, அக்கா என்ன பண்றாங்க?
1: தானே
0: ஏற்கனவே. இப்ப அடுத்தது கபடியா?
1: ஆமா.
0: இப்படி எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நான் எப்படி உங்க கூட வந்து விளையாடுறது?
1: ஞாயிற்றுக்கிழமை கூடவா கிளாஸ்?
0: போறீங்க? அத்த வீட்டுக்கா? சரி, அப்ப இந்த வருஷம் திருச்சிக்கு வரல. சரி, ரைட். அத்த வீட்டுக்கு போயிட்டு நல்லா மகிழ்ச்சியா இருந்துட்டு வாங்க, சரியா? பாத்தீங்களா, நீங்க கேட்க கூடாதுன்னு நான் இவ்வளவு பேசினேன். சரி, கேளுங்க.
1: வெளியே வந்தால், வெளியே வந்தால் நல்லதான், உள்ளே வந்தால் சுருங்குவான் அவன் யார்?
0: என்னது, வெளியே வந்தால் மலருவான், உள்ளே இருந்தால் சுருங்குவானா? யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: குடை.
0: ஆமா, குடை. சரி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன்.
1: கேளுங்க.
0: ரெண்டு பேரும் வெளிய போகும்போது கொடை புடிச்சிட்டு போனாங்களாம், ஆனா அவங்க நனையவே இல்லையாம்.
1: ஏன்
0: இப்பெல்லாம் சொன்னா நான் என்ன சொல்றது? சரி, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: பாருங்களேன், நம்ம ஒரு அசர வைக்கிற மாதிரி குட்டிச்சல்லத்துக்கிட்ட கேள்வி கேட்டா அவங்கள நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க. 9:50 வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இணைப்புல காத்திருக்க கூடிய அடுத்த குட்டிச்செல்லம், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருச்சில இருந்து பேசுறேன், கயல் பேசுறேன்.
0: பேசுங்க. ஆனா நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு கேட்கணும்னா கொஞ்சம் சத்தமா இருக்குது. கயல் பாப்பா, என்ன ஒரே சத்தமா இருக்குது?
1: இல்லையா?
0: சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க?
1: என்ன
0: பண்றாரு அவரு, எந்த கிளாஸ் படிக்கிறாரு?
1: குட்டி பையன்.
0: குட்டி தம்பியா?
1: ஆமா.
0: சரி சரி, அப்ப அவரோட சேர்ந்து ஜாலியா விளையாடுவீங்க தானே? நீங்க சொல்றதெல்லாம் கேப்பாரா அவரு? எப்போதுமே கேப்பாரா, எப்பயாவது கேப்பாரா?
1: எப்போதுமே கேப்பாங்க.
0: ஏ பரவாயில்லையே, நல்ல தம்பியா இருக்காரு அவரு. சரி கையால் என்ன சாப்பிட்டீங்க? பாத்தீங்களா, வீட்டுல சித்தி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, யாருமே உங்களுக்கு வந்து சாப்பிட எதுவுமே குடுக்கலையா? அப்படியா? சரி, எங்க போக போறீங்க விடுமுறைக்கு? ஓ, அப்ப நீங்க திருச்சி இல்லையா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? பாண்டிச்சேரியில இருந்து திருச்சிக்கு வந்துட்டீங்களா கோடை விடுமுறைக்காக? சரி சரி, பாண்டிச்சேரியில வந்து பீச் எல்லாம் போயிருக்கீங்களா? விளையாடுங்க சரியா? ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 11 அசத்தல் சந்திப்பு.
3: மன்னார்குடி இடையர் நித்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
5: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், இடையர் நித்தம், மன்னார்குடி.
0: ஒன்பது 9:53 தாண்டியாச்சு. இணைப்புல ஏதாவது கிட்டத்தட்ட வசந்த அழைப்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவான ஒரு குட்டி செல்லத்தை நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: என் பேர் மகிதா, நான் திருச்சியில இருந்து சாத்தனூர்ல இருந்து பேசுறோம்.
0: திருச்சியா சாத்தனூரா இல்ல திருச்சி சாத்தனூரா? திருச்சி தானே.
1: குளுமணில.
0: மகிதா நீங்களா? நீங்க தான் அம்மாக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் உதவி எல்லாம் பண்ணுவீங்களா?
1: என்னெல்லாம்
0: என்ன
1: என்ன
0: செடி எல்லாம் இருக்கு?
1: இந்த தலைக்கு தேய்க்கிற இது

0: Yeah, this. See ya, Kaya. செம்பருத்தியா? பூ பூக்குமா?
1: பூ பூக்கெல்லாம் தெரியாது
0: பாத்தீங்களா? சரி ரைட்டு.
1: இது ஆமா.
0: சரி, அப்புறம் வேற செம்பருத்தி எழுதிட்டேன்.
1: அடுத்து தெரியும்,
0: கீழே ஒரு செடி இருக்கு, அதனா செடியா மரமா கொடியா?
1: கொட்டமல்லி. புதினா செடி வளர்க்குறோம்.
0: ஓ, அப்ப வாசமா இருக்கும்ல?
1: சரி
0: மதிதா. எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுல சட்னி அரைச்சாங்கனாலும் நல்லா இருக்கும்ல? சரி மகிதா, விடுமுறை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படி அவரும் உங்க பள்ளிக்கூடம்
1: தானா?
0: நீங்களே கூட்டிட்டு போயிட்டு வந்துருவீங்க. சரி சரி.
1: இல்ல பஸ் தான்.
0: பஸ் தானா? பஸ்ல ஒண்ணா போக போறீங்களா?
1: இப்ப பஸ் கடையா அம்மா வந்து பேரண்ட்ஸ் அங்க விட்டுட்டாங்க.
0: சரி மகிதா. சரி, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள் தம்பிக்கும் சொல்லிருங்க. இன்னைக்கு பேசின எல்லா குட்டி செல்லங்களுமே சிறப்பா பேசினாங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற குட்டிச்செல்லங்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த குட்டிச்செல்லங்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அர்ச்சனா.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் உட்பட 38 அதிகரிக்கும். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் உள்ளிட்டோரை சந்திக்கும் பிரதமர் பசுமை எரிசக்தி வழித்தடம், ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சியமைக்கிறது. உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் பால புரஸ்கார் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார்.
2: மத்திய அரசின் பெண்கள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்படுகிறது. இவ்விருது சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் தன்னலமற்ற துணிச்சலான செயல்களில் ஈடுபட்ட திறமையான குழந்தைகளின் திறமைகளை பாராட்டும் வகையில் இவ்விருது வழங்கப்படுகிறது. விருது பெற விரும்பும் குழந்தைகள் https://awards.gov.in என்ற ஆன்லைன் போர்ட்டலில் மட்டுமே ஜூலை 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: சிவகங்கை மாவட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்பான புகார்களை 8925811324 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியிருக்கிறார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11:00.

Que que Very good. பாடுங்க.

புதுச்சேரி கச்சேரி, புதுச்சேரி கச்சேரி, அக்கச்சக்க பாக்கி ஒண்ணு குடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்ச.

மக்கள் நினைவிற்கு இன்று காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி வெள்ளத்தனைய மலர் நீட்டம். பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். நிமிஷம் ஆயிடுச்சு, நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் போடு ஆட்டம் போடு, திருச்சிராப்பள்ளி வானொலி.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சு

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நேர்களது வரை கேட்டு ரசித்தோம். போடு ஆட்டம் போடு. நேரம் 10:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
3: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் திருச்சி எஸ்ஆர்வி பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதி அவர்கள் வெள்ளத்தணைய மலர் நீட்டம் என்ற தலைப்பில் ஆட்சியுரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெறுகின்றன.
1: கவிதைங்கிறது வந்து என்னன்னா தன்னுணர்வாக நீங்களா எழுதுவது. என்ன சொல்ல போனா கவிதைனா ஒரு பறவை மாதிரி புரிஞ்சுக்கோங்க, பாட்டுனா விமானம் மாதிரி, அது யாராவது ஒருத்தர் இயக்கணும், விமானமும் பறக்கும் பறவையும் பறக்கும் இல்லையா. கவிதைக்கும் பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா கவிதைனா இயற்கையா பறக்கிற பறவை, அது பாட்டுனா யாராவது ஒருத்தர் இயக்கணும். என்ன இயக்கணும்? நான் சொல்றது சினிமா பாட்டுக்கு தான், அந்த காலத்துல பாடப்படுவது பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாட்டுனா என்ன நினைச்சுக்கிறோம் நம்ம, நீங்க சொன்ன மாதிரி கவிதையை மெட்டு போட்டால் பாட்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்படி மெட்டு போகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் தரணும், அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம வரிகள் எழுதுறோம், அதுக்கு அவங்க மெட்டு கொடுப்பாங்க, அல்லது மெட்டுக்கு நம்ம பாட்டு எழுதுறோம், எப்படியோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முத முதல்ல இந்த சினிமா அனுபவத்துக்குள்ளே இந்த சினிமா பாடல் எழுதுறதுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் வாய்ப்பு கேட்கல, எனக்கு பாட்டு எழுதுறதுல பெரிய விருப்பமே இல்லை, நான் பாடலாசிரியர் ஆகணும்னு ஒரு நாள் கூட கனவு காணவே இல்லை. ஆனால் பாட்டு கேட்குற பழக்கமெல்லாம் எனக்கு உண்டு. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய மனப்பத்தாயம் நான் ஒரு சின்ன கவிதை தொகுப்பு போட்டேன், அது கிடைச்சதுன்னா நீ அவசியம் வாசிங்க. அந்த கவிதை புத்தகத்தை படிச்சுட்டு யாகுன்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் சினிமாவில் வாய்ப்பு தேடி முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர், அவர் ஒரு நாள் என்னை சந்திக்க வந்தார். சந்திக்க வந்து நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுறீங்க, நீங்கள் ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து பாட்டு எப்படி எழுதுறதுன்னு தெரியாதுல்ல, மெட்டு எப்படி கொடுப்பாங்க, அது எப்படி எழுதணும் எனக்கு தெரியாது, எனக்கு பயிற்சி கிடையாது. நான் சொல்கிறது 19 வயது எனக்கு, அப்போ அப்போ தான் கல்லூரி முடிச்சுட்டு சும்மா போய் பத்திரிகையில் வேலை செய்யலாங்கிறதுக்காக நான் போய் ஒரு கணையாளிங்கிற ஒரு பத்திரிகையில் வேலையில் இருக்க பொறுப்பாசிரியராக இருந்து கட்டுரைகள் திருத்துறது, கவிதைகளை எழுதுவது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவர் வந்து நீங்கள் ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதக்கூடாதுன்னு கேட்டோன்னே எனக்கு பயங்கர ஷாக், என்ன இப்படி சொல்கிறீங்க எனக்கு பாட்டெலாம் எழுத வராதுங்க எனக்கு தெரியாதுங்க நான் சொல்லிட்டேன். அப்படி தானே சொல்லணும், அதான உண்மை. அவர் என்ன சொன்னார், இல்லை சார் நீங்கள் வந்து எழுதி கொடுங்க நாங்கள் மெட்டு அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க எழுதி கொடுக்குறதுனா கூட எனக்கு அப்படி தெரியல எப்படி எழுதுறது அப்படின்னா, இல்லைங்க நான் ஒரு டைரக்டர்கிட்ட வேலை செய்கிறேன், அவர் வந்து ஒரு வித்தியாசமான சீக்வன்ஸ் யோசிச்சிருக்காரு, இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே வராத ஒரு சீக்வன்ஸ், இப்படி தான் எல்லா டைரக்டரும் சொல்லுவாங்க, அன்னைக்கு அவரும் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அது வித்தியாசமான சீக்வன்ஸ் தான். அவர் கூட்டிகிட்டு போய் என்ன சொன்னார்னா, காதலன் வந்து காதலிக்கு 1 ரூபாய் காசு கொடுத்துருவான் சார், அந்த காசை வந்து ரொம்ப உன்னதமாக கருதி வச்சுக்கிட்டே இருப்பா, எப்போல்லாம் 1 ரூபாயை பார்க்குறாலும் அப்போல்லாம் அவனுக்கு அந்த காதலனோட நினைவு வரும். அந்த மாதிரி நேரத்தில் அவன் பிரிஞ்சு வேலைக்கு போயிடுறான். இப்போ இந்த 1 ரூபாய் காசு பார்க்கும்போதெல்லாம் அவன் ஞாபகம் வரும்பொழுது அவன் ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்ன உடனே இவருக்கு எதேச்சியாக அந்த 1 ரூபாய் காசு கையில் கிடைக்கும், அந்த காசை பார்த்த உடனே அவன் ஞாபகம் வரணும் சார், இந்த காசையும் அந்த காதலையும் சேர்த்து பாட்டு எழுதணும்னு சொன்னார். எனக்கு பயங்கர சவாலாயிடுச்சு. நான் போய் பழைய பாட்டெலாம் எடுத்து பார்த்தா எங்கேயுமே அதுக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. அவர் என்ன சொல்கிறார் சார், காசு கண்டிப்பாக வரணுமா சார் அப்படின்னு கேட்டேன். காசு கண்டிப்பாக வரணுன்ட்டார் அவர். நான் வந்து பாட்டு எழுதுனா காசு கிடைக்குங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் காசை வச்சு தான் பாட்டு எழுதணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு காசுன்னு வச்ச உடனே இறந்தவர்கள் நெற்றியில் 1 ரூபா காயின் வைப்பாங்கல்ல, அதுதான் ஞாபகத்தை வந்துருச்சு. அதை வச்சு எப்படி பாட்டு எழுதுறது, அதுவும் காதல் பாட்டு வேறு. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்போ அந்த பாட்டில் அந்த காசு கண்டிப்பாக வரணுங்கிறாரு, எனக்கு அந்த காசை எப்படி சொல்கிறது, 1 ரூபீன்னு சொல்கிறதா, 1 ரூபாய்னு சொல்கிறதா, 1 காசுன்னு சொல்கிறதா, 1 நாணயம்னு சொல்கிறதா, எனக்கு ஒன்றுமே புரியல. எழுதி எழுதி பார்த்தேன், எனக்கு எழுதவே வரல. சீரியஸாக சொன்னான். அவர் என்ன சொல்கிறார், இல்லை சார் நீங்கள் சும்மா அப்படி எழுதி கொடுங்க நாங்கள் மெட்டை அமைச்சுக்கிறோன்னு சொல்லிட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு கொஞ்சோண்டு யாப்பு இலக்கணம் தெரியும், அதனால் என்ன பண்ணிட்டேன், யாப்பு இலக்கணத்தில் யாப்பு இலக்கணம்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில்லை, திருக்குறள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் யாப்பு இலக்கணத்தின் அடிப்படை, அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க தானே, அதுதான் அது. அதில் தான் அந்த குறில் நெடிலெலாம் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா குறில் நெடிலெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அந்த குறில் நெடிலெலாம் உயிரெழுத்தில் 5 குறில் 7 நெடில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதை வச்சுட்டு தா தா தா அப்படின்னு இருக்கு, கா கண்ணே கலைமானே அப்படின்னா தன்னே தனநானே அப்படின்னு மாற்றிடுவேன் நான். தன்னே தனநானேன்னா யோசிச்சு பாருங்கள், 1 குறில் 1 ஒற்று எழுத்துனா மெய் எழுத்து, 1 நே, அப்போ 1 குறில் 1 நெடில் 1 புள்ளி வச்சு எழுத்து இருக்கு. அது அப்படியே தமிழில் என்ன எழுதிடுவேன்னா தன்னே தனநானேன்னு எழுதிக்குவேன். எழுதிட்டு தனநானேனா 1 குறில் 1 குறில் 1 நெடில் 1 நெடில். அப்போ கண்ணே கலைமானே அப்படிங்கிறத அதுவும் குறிலாக இருக்கா, அதே ஓசையில் அதே சந்தத்தில் குறில் நெடில் வச்சு வேறு வார்த்தையை யோசிச்சு பாருங்கள். மண்ணே எது வேணாலும் எழுதலாம், மண்ணே மண்ணே மலைத்தேனே, விண்ணே இதுதானே, உன்னை நினைத்தேனே, எதை எழுதினாலும் இந்த ஓசை அடிப்படையில் எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். மெட்டுன்னு அவங்க கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க, தன்னே தனநானே தன்னே தனநானே தன்னே தனநானேன்னு கொடுத்துருவாங்க. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே, 2வது வரியில் கன்னிமயில் உனை நானேன்னு போட்டார், மேலே கலைமானேன்னு போட்டிருக்கிறாரு, அது ஆண்மானு இது பெண்மான், அவர் பாடிட்டு பெண்மான்ட்ட ஆண்மானை போட்டு எழுதியிருக்கிறார். சரி அந்த மானை விட்டுருங்க. மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமா அன்னார் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா, கவரி மான் அப்படின்னு சொல்கிறாங்க, கவரிமான்னு ஒன்று இருக்கா அப்படின்னு, கவரிமான்னு ஒரு சினிமா வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு, இன்றைக்கி போய் எல்லாம் கூகுளில் பார்த்துருங்க, சிவாஜி கணேசன் நடித்த ஒரு பாட்டு, கவரிமான்னே ஒன்று கிடையாது.

இமயமலையில் இருக்கக்கூடிய அது கவரி மானே கிடையாது, கவரி மா. அது கவரி மா அப்படின்னா அது ஒரு மாட்டு இனம். அது மாட்டு இனத்தை சேர்ந்த ஒரு சொல்லதான் இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு இனத்தின் பெயர். தென்கோடியில் இருக்கக்கூடிய வள்ளுவருக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய வரலாறு எங்கேருந்து எங்கே தொடங்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து யோசிக்கலாம். அப்போது ஒரு சொல்லுக்குள்ளே எவ்வளோ இருக்குது பாருங்கள். கலைமானுங்கிறதே தப்பு தான் அது. ஆனால் கண்ணே கலைமானேன்னு எதுக்கு அவர் பாடிட்டார்னா, ஓசைக்கழகம் இருக்குன்னு அவர் போட்டார், அவ்வளோதான். அதுக்குள்ளெல்லாம் நம்ம நிறைய விளக்கம்லாம் பார்க்க முடியாது. அதுக்குள்ளே இந்த ரெண்டு ஓசையை எப்படி நம்ம அடக்கிக்கிறோங்கிறத பொறுத்தும் அமைஞ்சிருதா. இது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஒரு ரூபாயும் எழுத தெரியாது, ஒன்று ரூபீன்னு எழுத முடியாது. அதனால் எதெல்லாம் வட்டமாக இருக்கும், ஏன்னா ஒரு ரூபா காசு வட்டமாக தானே இருக்குது. அதனால் வட்டமாக எதெல்லாம் இருக்கிறதுன்றத நான் யோசிச்சது என்னென்னா, ஒரு காசு கொடுத்தான் இல்லையா, அது ஒரு காசுனாலும் ரொம்ப சாதாரணமாக தெரியுது. அதனால் ஒற்றை அப்படின்னு போட்டேன். ஒற்றை நாணயம், நாணயம்னா காசு தான். அது 50 காசு கொடுத்தாலும் அப்போல்லாம் 4-25 காசு இருந்தாலும் எல்லாமே நாணயம் தான் அது. அதனால் அது பொதுவாக வச்சுருவோன்னு சொல்லிட்டு எதெல்லாம் வட்டமாக இருக்குன்னு யோசித்தேன். பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். அந்த ஒற்றை நாணயத்தை சிஸ்டத்தில் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். வரிசையாக பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், புல்லாங்குழலில் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம்னு வரிசையாக எங்கெல்லாம் வருதோ அது மாதிரி யாப்பின் அடிப்படையில் இது மாதிரி ஒரு 50 ஒற்றை நாணயத்தை எழுதினேன் நான். அந்த 50 ஒற்றை நாணயத்தை எழுதி கொண்டு போய் கொடுத்தோடனே அவங்களுக்கும் இந்த பாட்டு எப்படி வரும்னு தெரியாது தானே, இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி எழுதுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல. உடனே லிங்கசாமி இதை படித்து பார்த்தார். படித்து பார்த்துட்டு அவருக்கு பிடிக்கல. அவர் சொன்னார், உண்மையிலேயே உங்களுக்கு பாட்டு எழுத வரல சார், நான் கூட ஏதோ வேறு மாதிரி நினச்சேன், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது சார், அப்போ விட்டுருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உடனே என்ன சொன்னேன்னா, நமக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு உடனே, இந்த சினிமாக்காரங்களே எப்படி தான் சார், அவனுக்கு நல்லதே புரியாது, நான் எழுதுனது என்னென்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, நம்ம தோல்வியை ஏற்றுக்க முடியாத மனநிலையில் வித்தியாசமாக இருக்கிறத நீங்கள்லாம் விரும்ப மாட்டீங்க, உங்களுக்கு வித்தியாசம்னால என்னென்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். 3 மாதம் கழித்து அந்த தியாகம் ஒருத்தர் கூட்டு போனார் இல்லையா, அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், சார் உங்கள் பாட்டு வந்து கம்போஸ் பண்ணியிருக்கோம் சார், நீங்கள் வந்து சரணம் எழுதணும்னா. நான் கொடுத்துருந்த அந்த 50 பொறுக்கி எடுத்து ஒரு 25 அவங்க டியூன் பண்ணிட்டாங்க. பிடிக்காததை எப்படி டியூன் பண்ணுவாங்க, பிடிக்காத அவங்க டியூன் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு எழுத தெரியாதுன்னு அவங்க சொன்னதையும் எனக்கு எழுத வராதுன்னு நான் நம்பினதையும் இந்த பையன் கிண்டல் பண்ணுறான்னு நினச்சி அவனை கோமா திட்டேன். அவன் உடனே, இல்லை சார் சீரியஸாகவே சொல்கிறேன், அவங்க டியூன் பண்ணிட்டாங்க சார், நீங்கள் வாங்க அப்படின்னு உடனே ஒரு கதையை, சின்ன கதையை சொன்னால், அந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது நாம் எதிர்பாராமல் நடக்கிறது தான்னாலும், நாம் செய்வதை சிறப்பாகவும் ரொம்ப உண்மையாகவும் செஞ்சிட்டோம்னா அதுக்கு ஒரு இடம் கிடைக்குங்கிறது தான் இந்த சம்பவத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அது என்னன்னா, இதே மாதிரி இவங்க எழுதி கொடுத்த வரிகள்லாம் எடுத்துக்கிட்டு ஏற்காட்டில் போய் கம்போசிங் பண்ணும்போது எஸ்ஏ ராஜ்குமார்கிட்ட இந்த சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. நமக்கு உருவாங்கிறத எப்படி எழுதணும்னு நமக்கு தெரியாத மாதிரியே எஸ்ஏ ராஜ்குமாருக்கும் இதை எப்படி டியூன் பண்ணணும்னு தெரில. அவர் உடனே கேட்டிருக்காரு, சார் இதுக்கு யாராவது எழுதியிருந்தால் அதை வச்சு டியூன் பண்ணிடலாம் சார், யாராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை சார் ஒரே ஒருத்தர் இந்த யுகபாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதுக்கு முன்னாடி தென்னிலவன் ஒரு பத்திரிகையாளர், அவரும் தான் எழுதியிருக்கிறார், அவர்கிட்ட எழுதி கொடுத்தா சார், அவர் எழுத சொன்னோடனே இந்த சுச்சுவேஷன் கேட்டு ஓடிப்பிட்டார் சார், அவர் வரலை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பத்திரிகையில் ஒருத்தர் வேலை செஞ்சார்னு சொல்லிட்டு யுகபாரதின்னு ஒருத்தர் எழுத சொன்னோம் சார், அவர் என்னமோ ஒற்றை நாணயம் கிட்ட நாணயம்லாம் எழுதி கொடுத்துருக்காரு சார், அது எங்களுக்கு பெருசாக பிடிக்கல அப்படின்னு இந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. பேப்பர் கொடுத்த உடனே அந்த தம்பிக்கு நான் கைத்தட்ட சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இசையமைப்பாளர்களுக்கு இது எவ்வளவு ஓசை ஒழுங்கோடு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இசையமைப்பாளர்கள் எப்போதுமே உண்டு. அது இசைஞானியிலிருந்து இப்போது இசையமைத்து கொண்டிருக்கக்கூடிய பல பேருக்கும் அந்த ஆற்றல் உண்டு. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னா நானே தன்னா நானேன்னா பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் அப்படின்னா தன்னா நானே சவுண்ட் இருக்கா, அதே மாதிரி அடுத்தடுத்து இந்த பையன் எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டியூன் பண்ணிட்டார். டியூன் பண்ணிட்டு அதை வாட்ச் காமிக்கும்போது லிங்கசாமிக்கு அது பிடிச்சிருச்சு. அவர் அதிர்ச்சி, அப்போ இதுக்குள்ளே இவ்வளோ அற்புதமான ஒரு இசை இருக்கா சார் இந்த வரிகளுக்குள்ளே அப்படின்னோடனே, இல்லையா ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த பையனுக்கு சார், அந்த பையன் கோச்சிட்டு போயிட்டான், அந்த பையன் தெரில சார் அப்படின்னு இவங்க சொன்னோடனே, இல்லை இல்லை இந்த பையன் ரொம்ப நல்ல பாடலாசிரியராக வருவான்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஏ ராஜ்குமார் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் சரணம்லாம் எழுத வச்சாங்க. நானே நம்பாமல் போய் அதை பார்த்துட்டு, இல்லை இல்லை இப்போ கைத்தட்டக்கூடாது, இப்போ தட்டக்கூடாது, இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறதுக்கு தான் கைத்தட்டணும். நான் போய் பார்த்தோன்னே சரணம் பல்லவியெல்லாம் அவர் டியூன் பண்ணி வச்சிட்டாங்க. சரணத்துக்கு பின்னாடி தன்னா நானே தன்னா நானேன்னு அவர் போட்டுட்டார், தன்னா நானே தன்னா நானே தன்னா நானே இப்படிலாம் அவர் உள்ள அதில் டியூனு, அதெல்லாம் அவர் பாடி வச்சிருக்காரு. அதான் எனக்கு எழுத தெரியாதே, எனக்கு மண்டை காஞ்சிருச்சு. நம்ம எழுதி கொடுத்ததை வச்சே அவங்க பாட்டு முடிச்சிருவாங்கன்னு நினச்சா, அவர் பல்லவிக்கு மட்டும் அதை போட்டுட்டு அந்த முன்னாடி வர பகுதி மட்டும் போட்டுட்டு பின்னாடிக்கெல்லாம் அவர் தனியாக டியூன் போட்டார். நான் மறுபடியும் அந்த குரில் நெடில்ங்கிற கணக்கை வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்க காரணம் என்னென்னா, அந்த குரில் நெடில் மட்டும் எனக்கு தெரியாமல் போயிருந்தால் நான் 2500 பாட்டு எழுதியிருக்கவும் முடியாது, வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உயர் அறிமுகமாக கூட அடையாளமாக கூடிய இடத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா ஒன்றுமே செய்யலை, வரிசையாக அவர் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதினேன். தன்னண்ணே தன்னண்ணா நன்னனே அவர் போட்டிருக்காருல்ல, எல்லாத்தையும் தன்னண்ணானே தன்னண்ணானனேன்னு இதே மாதிரி எழுதிட்டேன் பேப்பரில் மொத்தத்தை எழுதிட்டு, அவர் தன்னண்ணானே அப்படின்னு போட்டார்னா அடி தேவதையே அப்படின்னு எழுதிடுவேன். தன்னண்ணானே இருக்கா, அந்த தன்னண்ணானனேன்னு அவர் போட்டிருக்காரு, ஆனால் நான் தன்னண்ணானே தானே

0: எழுதியிருக்கேன், அடி தேவதையன்னு இருக்கு. இப்போ எனக்கு குழப்பம் வந்துருச்சு, நம்ம எழுத வேண்டியது அடின்னு எழுதுறோம், ஆனால் அவர் தன்னான்னு போட்டாரே அப்படின்னா, நான் இப்போ சொல்கிறேன், பாட்டு எழுத ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்கிறேன், எங்கெல்லாம் புள்ளி வைத்திருக்கக்கூடிய எழுத்து இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓசை கணக்கிலே இருக்காது. அதனால் பாட்டு எழுதணும்னு ஆசை இருந்துச்சுன்னா புள்ளி வச்சு எழுத்தையே நீங்கள் விட்டுடலாம். உயிரெழுத்து உயிரெழுத்து நம்ம திரும்ப திரும்ப சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மெய்யெழுத்து பாட்டுக்குள் வரும்பொழுது கணக்குக்குள்ளே வராது. அதனால தான் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் பிரிக்கும்போது நம்ம எங்கே வச்சு பிரிப்போம், குறிலு பிரிப்போம், குறில் அடித்து ஒற்றுக்கு பிரிச்சிருவோம், நெடிலுக்கு பிரிப்போம், நெடிலடித்து ஒற்றுக்கும் பிரிப்போம். இப்போ நெடிலடித்து ஒற்றுன்னு சொல்கிறது மெய்யெழுத்து, நெடிலடித்து ஒற்றுன்னா மெய்க்கு எல்லாமே கணக்கே கிடையாது. நீங்கள் இந்த கணக்கை மட்டும் வச்சுக்கிட்டு பக்தி இலக்கியம் மொத்தத்தையும் பிரித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும் கணக்கு. இதை மட்டும் தெரிஞ்சுட்டாலே போதும், இலக்கியத்தை நீங்கள் வாசிப்பதற்கு குறிப்பாக பாடல்களை நீங்கள் வாசிக்கிறதுக்கு இந்த அடிப்பை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். எல்லாத்தையும், குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரேசை வெண்பா, நேரேசை வெண்பா, எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கிறதுக்கு இந்த கணக்கு மட்டும் உங்களுக்குள்ளே தெரிஞ்சிட்டா போதும். இது மட்டும் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அடி தேவதையே உன்னை இது நான் இனி பார்த்தேன் இப்படி இப்படிலாம் எழுதிட்டு, இப்போ எனக்கு என்ன யோசனை வந்துருச்சுன்னா, காசை பற்றி அவர் சொன்னார், இந்த காசு ரொம்ப உயர்வானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார்ல, இதை எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சிட்டே பார்த்தேன். ஒரு பாட்டு எழுதுனா அந்த பாட்டுக்குள்ளே ஒரு சின்ன திரைக்கதை இருக்கும். ஒரு உயர்வான விஷயத்தை பற்றி சொன்னாக்க, ஒரு காதல் பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உன்னை பார்த்து கொண்டு இருந்தால் என்னாவது, இது சாதாரணமாக இருக்குது. இந்த பார்வைக்குத்தானா பெண்ணானதுன்னு அடுத்த வரை போட்டால் கவிதை மாதிரி தெரிஞ்சிருதா. இப்படி தான் பாட்டு எழுதணும், முதல்ல ஒரு சின்ன கோடு போட்டுக்கணும், அந்த கோட்டை தாண்டுற மாதிரி பெரிய கோடு போடணும். இப்போ நான் எல்லா கோடும் போட்டு கடைசியில் ஒரு பெரிய கோடு போடணும்ல, அது எனக்கு எழுத வரல. காசு வந்து உயர்ந்தது, காசை விட இந்த காதல் உயர்ந்தது, இந்த காதலை விட அவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா, அந்த நேரத்தில் முதல்வன் ஏதோ ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளையிலான ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்ன சம்மந்தம் உங்களுக்கு தோணுதில்ல சொல்கிற மாதிரிங்க. அதில் அன்னை தரசா அவளை தவிர, இந்தியன் அந்த படத்தில், அவளை தவிர பார்வையில் விடமாட்டேன் அப்படின்னு வரும். அது அவளை தவிர வேறு யாரையும் உன்னை பார்க்க விடமாட்டேன்னு வந்துச்சு. அன்னை தரசாவே பார்க்க விடாத அளவுக்கு காதலா அப்படின்னு எனக்கு தோணுனே, நான் என்ன சொன்னேன், இந்த காசை ரொம்ப உயர்வாக சொன்னால் இந்த காசை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். முண்டியில் போடுவாங்க, இட மிஷினில் போடுவாங்க இப்படின்னு வரிசையாக இருக்கும் இல்லையா. இது எல்லாத்தையும் யோசிச்சே பார்த்துட்டு கடவுளுக்கு போய் கொடுக்கறது தான் உயர்ந்தது. கடவுள் வந்து கேட்டால் கூட காணிக்க இடமாட்டேன், அன்னை தெரசா அவளை தவிர பிறர் பார்க்கவும் விடமாட்டேன்னு அங்கிருந்துச்சு இல்லையா. அவங்க என்ன அன்னை தெரசாவை பார்க்கணும், நம்ம கடவுளுக்கே கேட்டால் கூட கொடுக்க மாட்டோம்னு மாற்றிடுவோம் சொல்லிட்டு உல்டா பண்ணி மாற்றிட்டேன் நான். ஆகவே முதல் பாட்டிலேயே நான் இந்த கையாளலை ஆரம்பித்து அது பயங்கர ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்ச உடனே படத்தில் அது இருந்தது. படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த தியாகம் வந்தார், சார் எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் நல்லா பண்ணிட்டோம் சார், ஆனால் அந்த படத்தை வந்து சௌத்ரி சார் பார்த்துட்டு, இந்த ஒரு ரூபா பாட்டு மட்டும் நல்லா இல்லையா, அபசகுணமாக இருக்கியா, அதை மட்டும் எடிட் பண்ணிடலான்னு சொன்னார் யான்ட்டார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, வாழ்க்கையில் நம்ம ஒருபோதும் பாட்டை எழுத போகிறதில்ல போல இருக்கு. அகஸ்மாத்தா எஸ் ஏ ராஜுக்கு ஒரு அனுமதிச்சாலும் கூட இந்த ப்ரொடியூசர் விட மாட்டாருன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுச்சு. நான் உடனே அதுக்கு டைரக்டர் என்ன சொன்னார் உடனே, டைரக்டர் ரொம்ப கேட்டார் சார், இல்லை இருக்கட்டும் சார், நான் சின்ன வயசுலேருந்து அந்த கான்செப்டை யோசித்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் சார். அதற்கு சௌத்ரி சொன்னார், ஏ ஒரு ரூபா காசை வச்சு சின்ன வயசுலேருந்து யோசிச்சேன்னு சொன்னால் நீ ஒரு காலத்துலேயும் சம்பாதிக்க மாட்டேன், இதெல்லாம் ஒரு கான்செப்ட் ஆயா, காசை கொடுக்குறான்னு சொல்லி காதலியிட்ட காசு கொடுத்தா காதலி காசு கொடுத்தான்னு தப்பா தெரியாதா, இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணணும்னு சொன்னோடனே, சரி என்ன சார் சொன்னார், முதல் காட்சியில் அதாவது படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஷோவில் மட்டும் அந்த பாட்டு இருக்கட்டும், அந்த பாட்டு வரும்பொழுது யாராவது தேட்டர்லேருந்து ஒரு ஏந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்கன்னா, சில பேர் பாட்டுக்கெல்லாம் ஏந்திச்சு வெளியில் போயிடுறாங்களா தேட்டரில், அது மாதிரி வெளியில் போயிட்டால் கட் பண்ணிக்கலாம் சார்னு ஒரு கேட்டிருக்கார் சார், அதுக்கு ஒத்துக்கிட்டாரா ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு உடனே நான் உடனே போய் பாட்டு எங்கே வருது அப்படின்னு, இன்டர்வல் முடிஞ்சு அஞ்சாவது நிமிஷத்தில் வருதுன்னொடனே எனக்கு அப்போ தான் உயிர் வந்துச்சு. தேட்டரில் உண்மையிலேயே இன்டர்வல் சமயத்தில் முடிச்சு வெளியில் வந்தோடனே யாரும் எந்திரிக்க மாட்டாங்கல்ல, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படி எந்திரிக்க மாட்டாங்க யாரும், எந்திரிச்சாதான் பாட்டு கட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீர்கள், எல்லாரும் படத்தை போய் திரையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நான் திரைக்கு முன்னாடி நின்று எவனாவது எந்திரிச்சிடக்கூடாது எந்திரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி தான் என்னுடைய முதல் பாட்டு வந்தது. அப்புறம் அந்த பாட்டை பற்றின விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.

0: அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் தொடர்கின்றன.
1: நீங்க அனுபவமே இல்லை என்றாலும் கூட அதற்கான பயிற்சி எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இது ஒரு பெரிய ஒரு சரஸ்வதி நாக்கில் எழுதுறதெல்லாம் விஷயம் கிடையாது. வெறும் அடிப்படை இதுதான், இவ்வளவுதான். இந்த சந்தத்தை வண்டி வச்சுக்கிட்டு இந்த சந்த அளவுகள் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன டியூன் ஒன்றாலும் எழுதிடலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, எல்லா மாதிரிக்கும் ஒரு பாட்டு படிச்சுக்கணும். இப்போ வேகமாக ஒரு சந்தம் இருக்குது அப்படின்னா அந்த சந்தத்துக்கு ஒரு சொல் எப்படி பயன்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அத்தை திரு தித்தெரு நகைந்திருக்குன்னு வச்சுங்களேன், அதை ஒருத்தர் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த சந்தத்தை நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, தன்னனா தன்னனா தன்னனான்னு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வேறு வேறு வார்த்தையை போட்டு பாருங்கள். தத்தை திருமுத்தி திருநகை அப்படின்னா கண்ணில் அவள் மின்னும் அழகிய அப்படின்னு ஏதோ ஒன்று எழுதி எழுதி பழகிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். அது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக ஒரு ஒரு வாரம் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படி எழுதிட்டோம்னா நமக்கு அந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப எளிதாக கிடைச்சிரும். இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்து பாட்டுக்குள்ளே வைக்கிறது? நான் இப்போ கடைசியில் சொன்னேன் இல்லையா, வெண்ணிலவு சாரலி பாட்டை பற்றி. நான் இவ உள்ள அரங்கத்துக்கு வரும்போது அந்த பாட்டு பாடினாங்க, கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம். அந்த பாட்டு, இந்த பாட்டு வந்து அந்த முழு கதையும் எனக்கு தெரியாது. நான் கோபிநாத்துடைய அந்த புத்தகத்தை படிக்கலை. திடீர்னு ஒரு நாள் ஜிபி பிரகாஷ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இது மாதிரி சுதா கோங்கரா வந்து இந்த கோபிநாத்தோட புக் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்கண்ணே, சூரரை போட்டுட்டு சூரிய நடிக்கிறாரு, அந்த படத்தை மொத்தமாக ரீரெக்கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிளைமேக்ஸ் வரைக்கும் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த கிராமத்து மக்களை எல்லாம் விமானத்தில் ஏற்றிட்டு போகிறதா முக்கியமான விஷயம். அது மாதிரி ஏற்றிட்டு போகும்போது அந்த பல கஷ்டங்களை எல்லாம் தாண்டி விமானத்தில் அழைச்சிட்டு போயிடுவாங்க. விமானம் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே பாட்டிங்கள்லாம் இருக்காங்க. இந்த பாட்டிங்களெல்லாம் வந்து இவங்களை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வருதுன்னு நான் ரீரெக்கார்டிங் வாச்சிட்டே இருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் போகுது, அந்த 20 நிமிஷத்தில் எங்கேயுமே என்னால் கண்டினியூஸாக சுவாரஸ்யமாக ரீரெக்கார்டிங் வாசிக்க முடியல. அதனால் சின்னதாக ஒரு பிட்டாக ஒரு சாங் பண்ணலான்னு யோசிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னார். நான் உண்மையில் அந்த படத்தை மொத்தமாக எனக்கு தெரியாது, கதையும் தெரியாது, இந்த டைரக்டரேட்டே நான் பேசலை. எனக்கு அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி அவர் கொடுத்தார். கட் பண்ணி போட்டு காமிச்சார், இந்த இடம் தானே, இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த 5 நிமிஷத்தில் ஒரு பாட்டு வச்சிட்டோம்னா ரீரெக்கார்டிங் சுவாரஸ்யமாக இருக்கும்னு தோணுதுன்னு உடனே. இப்போ முதல் வார்த்தை ஒன்று வேணும் இல்லையா, இந்த வார்த்தையை நான் எங்கேருந்து எடுத்திருப்பேன்? கற்பனை இல்லைன்னா இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பாட்டிங்க வந்து விமானத்தில் பறக்கிற சந்தோஷத்தை சொல்லணும், இதை சொல்லியிருந்தார் அவர். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. நான் சினிமாவில் நிறைய பாட்டெலாம் எழுதி வரும்பொழுது முதல் முறையாக விமானத்தில் துபாயிலேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது, அங்கே ஒரு நிகழ்ச்சி, அங்கே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, எங்கள் தலைமுறையில் யாருக்குமே பாஸ்போர்ட் கிடையாது. பாஸ்போர்ட் கிடையாதுங்கிறது இல்லை, பாஸ்போர்ட்டு வச்சுருந்தாலும் ஏர்போர்ட் தெரியணும்ல, ஏர்போர்ட்டையே நான் பார்த்தது கிடையாது. எனக்கு பதட்டம், துபாய் கூப்பிட்றாங்க பாட்டு, ஒரு 10-15 பாட்டு, இந்த மன்மதராசன்லாம் ஒரு பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. உடனே அதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல பாட்டு எழுதியெல்லாம் கூப்பிடல, நல்ல பாட்டு எழுதுனா வெளிநாட்டுக்கெலாம் கூட மாட்டாங்க. மன்மதராசன் மாதிரி எழுதிட்டா உடனே கூப்பிடுவாங்க. உடனே கூப்பிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அந்த நேரத்தில் இருக்கிற எம்பி எம்எல்ஏ எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாக்க பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. உடனே அவசர அவசரமாக பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும். ஏர்போர்ட்டே பார்த்ததில்ல, இமிக்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதற்கு பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் போயிட்டேங்கிறது வேற. ஆனால் முதல் முறை போகிறது எவ்வளோ பதட்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். முதல் தலைமுறையில் பாஸ்போர்ட் வாங்கினமே விமானத்தில் போகிறவனுக்கு எவ்வளோ பதட்டம் இருக்கும். இந்த மாதிரி போகும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு பதட்டம், விமானத்தில் போகிறான் தம்பி திரும்பி வருமானன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் பாட்டியும் கூட்டிகிட்டு போய் குலதெய்வம் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டாமிச்சாங்க. நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி, யோசிச்சு பாருங்கள் மனநிலையா. அப்போ எங்கள் பாட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, தம்பி பத்திரமா போயிட்டு வந்திருப்பா, நான் பார்த்துருக்கேன் இந்த ட்ரெயின்லாம் போகல, அதெல்லாம் ரொம்ப பார்த்துக்க, ஜன்னல்லாம் மூடிக்க, கதவெல்லாம் திறந்து இருந்து உட்காந்துடாத அப்படின்னே. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது நகைச்சுவையாகவும் சந்தோஷமாகவும் இதாகவும் இருந்தால் கூட அதை பற்றியே தெரியாத ஒரு தலைமுறையை தாண்டி தான் நம்மளாம் வந்திருக்கிறோம் இல்லையா. நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இதில் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க? ஆனால் 300 பேரும் போக போகிறீங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக போகணும், இல்லைனா நானே 300 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுற, அது ஒரு பிரச்சனையே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த அனுபவத்தை வந்து சொல்லணும் இல்லையா. அப்போ போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்த பிறகு அதே மாதிரி கிராமத்துக்கு நீ கூட்டிகிட்டு போய் எங்கள் பாட்டிக்கிட்டே இந்த அனுபவத்தெல்லாம் சொல்லும்போது எங்கள் அம்மாச்சி வந்து என்ன சொன்னாங்கன்னா, எப்படிப்பா இருந்துச்சு, வானத்தை பிடிச்ச மாதிரி இருந்துச்சா, மேகத்தை பிடிச்சியா, எப்பா நான்லாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா. கண்டிப்பாக நீ போகலாம் பாட்டி, நான் உனக்கு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி, இல்லைனாலும் உனக்கு திருச்சி வரைக்கும்னாலும் உனக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டிகிட்ட சொன்னோடனே. அப்போ வந்து ஐடி ப்ரூஃப் வேணும் இல்லையா, சாதாரணமாக டொமஸ்டிக்கில் போனால் கூட ஒரு ஐடி ப்ரூஃப் தேவை, அப்போ ஆதாரெலாம் கிடையாது. ஐடி ப்ரூஃப் வாங்குறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கிற 6வது மாதத்தில் என்னுடைய அம்மாச்சி இறந்து போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் இன்னமும் கூட உலகத்தில் எந்த விமான நிலையத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தாலும் எனக்கு உடனே என்னுடைய அம்மாச்சியினுடைய நினைவு வரும். இந்த காட்சி இந்த படத்தில் அவங்க போட்ட உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, எங்கள் பாட்டி சொன்னது தான், கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம், காலமே போனாலும் போக ஆசா அப்படின்னு சொன்னது கையிலே ஆகாசம்னு எங்கள் அம்மாச்சி சொன்னது. அந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய

சின்ன சின்ன வரிகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிலவு காட்டி சோறு ஊட்டின எங்கள் பாட்டி, நிலவு காட்டி சோறு ஊட்டுற அம்மா, நிலவெல்லாம் பார்த்தியாப்பான்னு எங்கள் அம்மாச்சு கேட்டது தான் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குமே தவிர ஒரு வரி கூட அதில் கற்பனை கிடையாது. அந்த சமூகத்திலிருந்து தான் நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். அதனால் நம்மளுடைய சிந்தனைகளை, நம்மளுடைய எண்ணங்களை, வாழ்க்கையை எழுதினாலே அது கலைப்படைப்பாக மாறிடும். அப்படி மாறின அந்த கையிலே ஆகாசம் பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க தானே, அதை கேட்கும்போது அது உள்ளே போய் நீங்கள் இன்னொரு தடவை இப்போ பாட்டு அந்த வரிகள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் இப்போவும் நடந்துருக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதில் இருக்கும். அந்த காட்சியெல்லாம் படத்தில் வரும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான பாட்டாக மாறிடுது. இதுதான் நான் பாட்டு எழுத அனுபவமும், அது கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா. அப்போ நம்ம வரும்போது அந்த பொண்ணு பாடிக்கிட்டு இருக்கும்பொழுது நமக்கே வந்து இந்த வரிகளெல்லாம் நம்ம எழுதிட்டோங்கிறத தாண்டி இந்த வரி எங்கேருந்து கிடச்சிதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி சின்ன சின்ன அனுபவங்களை, சின்ன சின்ன சம்பவங்களை உங்களுக்குள்ளே பதிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா க்ரியேட்டிவ் மைண்டுங்கிறது அதான். அதை எப்படி கலைப்படைப்பாக மாற்றுறதுங்கிறத தமிழ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதை நீங்கள் வாசித்தாலே போதும், தொடர்ச்சியாக வாசிக்கிட்டே இருந்தீங்கனாலே இதை எழுதிட முடியும். ஆனால் நான் எழுதுவதற்கு முன்னால் நடந்த ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன், ஒரு ரெண்டு மூணு சம்பவம் உங்களுக்கு நான் சொன்னேன்னா அது புரியும். எப்படி இந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல்லது கேட்குறோம். இப்போ நம்ம வந்து இந்த வரிகள் சொல்ல முடியாததுனால அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்மளால் சொல்ல முடியல இல்லையா. அதுதான் அது அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, இந்த பாடல்கள் எல்லாமே மோசமாக தான் வருது அப்படின்னு நான் சொல்கிறோம். உண்மையாக வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு 250 சினிமா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு படத்துக்கு 4 பாட்டு, எவ்வளோ பாட்டு மொத்தம் 1000 பாட்டு வருது. இந்த 1000 பாட்டில் எத்தனை பாட்டு நமக்கு புரியாமல் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாட்டு தான் புரியாமல் இருக்கும். அல்லது எத்தனை பாட்டு மோசமாக இருக்குன்னு கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு 5 பாட்டு தான் மோசமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லிவிடுவோம்னா, இந்த பாட்டே நல்லா இல்லை, இப்போ எழுதுறவங்கலாம் குப்பையாக எழுதுறானுங்க நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்க, நான் இந்த ஓசை கணக்கு சொல்லலையே, குரில் நெடியில் குரில் நெடியில் நம்ம பேசிகிட்டே இருந்தோம் இல்லையா. இந்த குரில் நெடியில் பற்றி பாட்டு எழுதுகிற இப்போ பாட்டு எழுதிட்டுருக்க சில தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு தெரியலங்கிறது தான் பிரச்சனை. தெரியாமல் பாட்டு எழுதுறதுனால தான் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். உண்மையாக அந்த 300 பேரும் இன்றைக்கி போய் நீங்கள் பாட்டு கேட்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல்ல ஒரு சந்தம் வருதுன்னா பின்னடியும் அதே சந்தம் தான் எந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் போடுவாங்க. அது இசைஞான இளையராஜாவாக இருந்தாலும் சாய் அபயங்கராக இருந்தாலும் ஒரே சந்தம் தான் போட முடியும், வேறு சந்தமே போட முடியாது. எப்படி சங்கீதத்தில் சுரங்கள் 7 என்று சொல்கிறோமோ அதே மாதிரி பாட்டு எழுதுவதற்கு அல்லது பாட்டின் கணக்கு என்பது 3 ஓசை தான், குரில் நெடில் ஒற்று தான். இந்த 3 தவிர நீங்கள் எழுத முடியாது, 7 தவிர அவங்க போட முடியாது, இவ்வளோ தான் கணக்கு. இந்த கணக்கை தெரியாமல் பாட்டு எழுதுறதுனால வர்ற பிரச்சனை தான் அது. அதுவும் நவீன கவிதைகள் அல்லது புதுக்கவிதைகள் என்கிற பேரில் நம்ம எழுத தொடங்கினதுக்கு பிறகு நாம் இழந்த இடம் ஒன்று இருக்கிறது, அது மரபு கவிதைகளை வாசிக்காமல் விட்டது. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறத, திருக்குறளை படிங்க, நீங்கள் வந்து பக்தி இலக்கியத்தில் இருக்கிறது திருப்புகளையோ அல்லது தேவாரத்தையோ படிங்க அப்படின்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு எதுக்காகனா, மனப்பாட பகுதின்னு நமக்கு ஒன்று வைக்கிறாங்கல்ல, அது எதுக்கு மனப்பாட பகுதி வைக்கிறாங்க? நீங்கள் நல்லா வாய்விட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓசை பிடிப்படும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிருக்குமின் சிரிப்பும் மணித்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது இந்த ஓசை வந்து உங்களுக்குள்ளே பதியணுங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. அதனால் நீங்கள் மனப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய பாடல்களை படிச்சிட்டாலே சினிமா பாட்டு எழுத முடியும். அந்த பாட்டை கூட படிக்காதவங்க தான் நம்ம தம்பிகள்லாம் பாட்டு எழுதுறாங்கிறது தான் இப்போ உள்ள பிரச்சனையே. அதனால் உங்களுக்கு என்னென்னா, இப்போ ஒரு சந்தம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சந்தத்தை கரெக்டாக கொடுக்குற சந்தத்துக்குள்ளே பாட்டு எழுதிட்டா எவ்வளவு பெரிய சிந்தசைசர் மிக்சரில் வச்சாலும் அந்த வரி கேட்கும். அப்படி சந்தத்தில் எழுதலைன்னா அந்த பாட்டு கேட்காது, அந்த பாட்டு புரியாது. பயிற்சி இல்லாமல் நீங்கள் வார்த்தையில் போடும்பொழுது வராது. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், இது எப்படின்னா ஒரே சந்தம் தான் திருப்பி வரும், ஒரே சந்தம் தான் திருப்பி வரும். நான் சொல்கிறதுக்கு என்னென்னா, இளையராஜாவுக்கு நான் பாட்டு எழுத போனேன். அந்த படத்தில் எழுதிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணார், ஒரு பாட்டை என்கிட்ட டியூனை கொடுத்துட்டு எழுதிட்டுருப்பா, நான் போய் இந்த ஆர்கஸ்ட்ரேஷனில் உனக்கு கரெக்ஷன் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனார். 10-15 நிமிஷம் வரைக்கும் திரும்பி வந்தார், திரும்பி வந்து எழுதிட்டியான்னு கேட்டார். நான் உடனே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்னது பாட்டு எழுத யோசிக்கிறியான்னு கேட்டார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவர் இசைஞானி எப்படி இருக்கும், இல்லை யோசிக்காமல் எப்படி பாட்டு எழுதுறது அப்படின்னா, யோசிச்சே பாட்டு எழுத முடியாது பண்ணிட்டார். எனக்கு அவர் எத்தனை 1000 பாட்டு பண்ணிட்டாரு, யோசிச்சா பாட்டு எழுத முடியாதுன்னு உடனே இப்போ நல்லா கூர்ந்து கவனிச்சுங்க, அவர் ரொம்ப நுட்பமாக உன சொன்னார், பாட்டுங்கிறது இங்கேருந்து வரக்கூடாதுப்பா, இங்கேருந்து வரணும் பண்ணார். அவர் இது ரொம்ப நல்லா சொன்னார், கலைக்கும் அறிவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், கலை என்பது அறிவிலிருந்து வரக்கூடாது, மனசுலேருந்து வரணும் அப்படின்னாரு. மனசுலேருந்து வரணும்னா நான் திரும்ப திரும்ப மனசை பழக்கப்படுத்தணும் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, பழக்கப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியல. அவர் என்ன சொன்னார், நீ என்ன சொல்கிறாங்களோ அதை உள்வாங்கிட்டு அப்படியே சொல்லுப்பா அப்படின்ட்டார். எனக்கு அப்புறம் உடனே அவர் அந்த 2-3 வரியை அவரே சொன்னார், அந்த பாட்டு எழுதி முடிச்சுட்டோம் வச்சுங்க. இது முடிஞ்ச பிறகு அப்போ தான் கும்கி படம் வந்தது. அந்த கும்கி படம் வந்த உடனே இப்போ டைரக்டர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறார், இது மாதிரி சார் ஒரு கோமாளி யானையை கும்கி யானைன்னு சொல்லிட்டு ஒரு மலை கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க சார், அங்கே வந்து லட்சுமி மேனோட அவர் பார்த்துறாரு சார், லட்சுமி மேனோட மேலே இவருக்கு ஒரு சின்ன லவ் வந்த உடனே இந்த கோமாளி யானையவே கும்கி யானைன்னு சொல்லி பொய் சொல்லிடுறாரு. பொய் சொல்லிட்டு திரும்பி உண்மையை சொல்லிட்டாக்க நம்ம துரத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கும்கி யானையோட தேவை ஏற்படும் போது தெரிஞ்சு போயிருக்கு சார், இதுதான் கதை, இதெல்லாம் சொல்லிட்டு இதை வச்சு நம்ம எழுதுறோம் சார் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே ராஜா சார் சொல்லியிருக்காரு, இங்கேருந்து எழுதணும், அவங்க சொல்கிறத வச்சு எழுதுன்னு சொல்லிட்டாரா. நான் உடனே 5 பாட்டு
பாட்டு என்ன.

0: நான் சுச்சுவேஷன் இன்னொன்று ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே போகிறேன் சார், அவளை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார், ஒன்றுமே புரியல சார், ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னோடனே சரி ஓகே சார், டியூன் போட்டோன்னா என்னப்பா அது இந்த மதர் சுச்சுவேஷன், ஒன்றும் புரியலை சொல்ல தெரியல அப்படின்ட்டேன், நமக்கும் ஒன்றும் புரியலை சொல்ல தெரியல தான், சரி ஓகே எழுதுனோன்னே என்ன உடனே எழுதிட்டீங்க அப்படின்னாரு, இல்லை இளையராஜா சொல்லியிருக்கிறாரு இங்கேருந்து யோசிக்கக்கூடாது இங்கேருந்து யோசிக்க சொல்லியிருக்காரு, உடனே என்னவோ அதான் எழுதுனுட்டார், ஒன்றும் புரியலை சொல்ல தெரியல நெஞ்சு குளியில் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன். அடுத்தது சொன்னார், இப்போ லவ் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது சார் அந்த இடத்துக்கு சார் அப்படின்னோடனே, அந்த பாட்டு கதையெல்லாம் நிறைய காணொலியில் இருக்கு நீங்கள் அப்புறம் போய் பாருங்கள், அது உடனே நான் உடனே சொன்னேன், சொல்லிட்டாலே அவள் காதலை சொல்லும் போதே சுகம் தாழலை அப்படின்ட்டு, இல்லை சார் அந்த யானை மேலே ஒரு தடவை ஏறிடுவா, ஏன்னா யானை கண்டாலே அவளுக்கு பயம், அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே பயம், ஒருத்தையை வந்து யானை மேலே வந்து விக்ரம்பூர் ஏறி உட்கார வச்சிருவார், லட்சுமி யானை மேலே உட்காந்தோடனே ஒரு சந்தோஷமாக இருக்கணும் சார் அப்படின்னு, ஐயோ ஆனந்தமே அப்படின்னு சொல்லிட்டு, இது கிட்ட தெரிஞ்சு போன பிறகு பிரச்சனையாயிடும் சார், இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனே, எப்போ பிள்ளை சொல்ல போகிறேன், இப்போ இதில் எதையாவது வெளியிலேருந்து ஒரு சொல் இருக்கா, எல்லாமே டைரக்டர் சொன்ன சொல் தான், இந்த சொல் எல்லாமும் பாட்டாக எப்படி மாறுதுன்னா, அந்த தம்பி முதல்ல சொல்லும்போது ரொம்ப பிரமாதம் சொன்னார்ல, கவிதையை பாடிட்டா பாட்டு சார் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, உண்மையிலேயே சொற்களை ராகமிட்டு சந்தத்தோடு இழைத்து பாடினால் அது பாட்டாக மாறும் என்பதற்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய 5 பாட்டு உதாரணம்.
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சாரதாஸ் வழங்கிய களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருச்சி SRV பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பாடலாசிரியரும் கவிஞருமான யுகபாரதி அவர்கள் வெள்ளத்தணைய மலர் நீட்டம் என்ற தலைப்பில் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இடம்பெற்றன. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்
3: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சிகளை. நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 மருமகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே கற்பகம் அவர்கள். தொடர்ந்து தோல்வியின் சுமை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கூடையார் நாக சோழமுகன் அவர்கள். நிகழ்ச்சிகள் இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தியாக. அறிவிப்பினை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை. நேரம் 11 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மை கவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். தமிழகத்தில் சாத்தனூர், பவானிசாகர், சோலையாறு அணைகள் உட்பட நாடு முழுவதும் 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீர் மேலாண்மை, குடிநீர், பாசன தேவைகள் இதன் மூலம் பூர்த்தி செய்யப்படும். மின் உற்பத்தியில் தமிழகத்தை சுயசார்பு மாநிலமாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதற்கான கட்டமைப்பு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு

0: மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: கடலூர் மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தின் வாயிலாக 22/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் 15-க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்திற்கு தேவையான நபர்களை தேர்வு செய்ய உள்ளனர். உடனடியாக பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது. கடலூர் மாவட்டத்திலிருந்து பா. இளஞ்செழியன்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15-ஆம் தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் தெரிவித்துள்ளார். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த 12 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி சென்றவன் கட்டுப்பாட்டை இழந்து மேம்பால தடுப்பில் மோதியதில் இவ்விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று காசி டெல்லி அணியையும் மோகன் பகான் ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: 702.1 இசையோடு என்றும் நீங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையர் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை. நேரலையில் இணைகிறார்கள் கோபால் எம்பி லாவண்யாவுடன்.
1: காலை வணக்கம். வாட்டர் கேம்ஸ் கொண்டாட்டங்களின் முகவரியாக நாம இன்னைக்கு வந்திருக்க இடம் தான் அம்யூஸ்மெண்ட் பார்க், மன்னார்குடி இடையர் நிறுத்தத்துல. திருச்சி 102.1 கேட்க இருக்கீங்க அசத்தல் சந்திப்பு.
2: அசத்தல் சந்திப்புல இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி லாவண்யா அவங்க சொன்னாங்க. ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இருக்கும் இன்னைக்கு. பாத்தீங்க அப்படின்னா வந்து சண்டே ஃபண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து வாட்டர் கேம்ஸ் அட்வென்ச்சர் பார்க், அது மட்டும் இல்லாம இண்டோர் கேம்ஸும் நிறையவே இருக்கு. இது பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கினுடைய மேனேஜிங் டிரெக்டர் அவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம் வாங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். திருச்சி ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கு நமது ஃபண்டாஸ்டிக் வாட்டர் மற்றும் அம்யூஸ்மெண்ட் பார்க் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபண்டாஸ்டிக் துவங்கி 2 வருஷம்தான் ஆகுது. இந்த 2 வருஷத்துலேயே மக்கள் எங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. பேரண்ட்ஸ் பிஸியாக இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது, அதே மாதிரி குழந்தைங்க அவங்களுக்கு படிப்பு, அண்ட் பல பிள்ளைங்க டெக்னாலஜிக்கும் அடிக்டடாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் ஃபேமிலிஸாக ஒன்றாக இணைஞ்சு ஒரு குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது ரொம்ப அரியதாக இருக்குது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுக்கு வெளியூர் தேடி, ரொம்ப தூரம் தேடி, ஒரு பெரிய பட்ஜெட் அலுகேட் பண்ணி, ஒரு ஊட்டி, கொடைக்கானல், இல்லை சிட்டி, ஒரு லார்ஜ் சிட்டிக்கு, சென்னைக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கு போய் தான் செலவிட வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ஏன் வந்து நம்மளுடைய பகுதியிலேயே நம்ம இப்படி ஒரு இடத்த நம்ம அமைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஊக்கத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் நம்மது ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். இங்கே வர எல்லாருக்குமே, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட்டான பல இடங்கள், பல கேம்ஸ், பல ரைட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு நாள் முழுக்க இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு வரலாம். நிறைய த்ரில்லிங் கேம்ஸ், ரைட்ஸ், கிட்ஸோட ப்ளே ஜோன்ஸ், ஃபுட்டு, ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டிஸ், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சிருக்கோம்.

0: அதே சமயத்தில் சேஃப்டி அண்ட் கிளீன்லினஸ், அதாவது பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம், இது ரெண்டுத்தையுமே நாங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கடைபிடிச்சிட்டு வரோம் நம்மளுடைய நிறுவனத்தில். இங்கே வர எல்லா கஸ்டமர்ஸ், ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஒரு பெரியவங்களாக இருந்தாலும், எல்லாருக்குமே பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம். அதை நாங்கள் செயல்படுத்திட்டு வந்துட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் கூடயும் தொடர்ந்து உரையாடுவோம். அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கிறத வச்சு நிறைய விஷயங்கள் நாங்கள் செயல்படுத்திட்டு வரோம். அதனால தான் மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து இவ்வளோ ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். டெல்டாவிலேயே ஒரு சிறந்த அம்யூஸ்மெண்ட் வாட்டர் பார்க்காக எங்களை அங்கீகரித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்களுடைய ஃபுல் டீம் சார்பாக உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கோடை விடுமுறையை எங்களுடன் வந்து கொண்டாடுங்கள். பல நியூ கேம்ஸ், ஸ்லைட்ஸ் வாட்டர் பார்க்கில் லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இனிமையான ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நிறைய விஷயம் வந்து எங்க கூட ஷேர் பண்ணீங்க, இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டோர் கேம் இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் நின்று இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 40 மேற்பட்ட கேம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க அடல்ட்ஸுக்கு தனியாக, கிட்ஸுக்கு தனியாக சாஃப்ட் பிளே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து இங்க போயிட்டு இருக்கு, குழந்தைங்களாம் வந்து உட்காந்து அதுல வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க நிறைய, அதாவது போட்டோ எடுக்கிறதுக்கான இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய கிரிக்கெட் விளையாடுறதுக்கான ஒரு இது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் வாட்டர் இந்த பார்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்மிண்டனுக்கான அந்த இடம் இருக்கு. அதெல்லாமே வந்து பல்வேறு வகையான அந்த இது மூலமா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து லாவண்யா அவங்க தொடர்றாங்க.
2: இப்ப வந்து நம்ம இங்க ஃபண்டாஸ்டிக்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு ஓவராலா எல்லா தகவலையும் நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம கிட்ட காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஃபண்டாஸ்டிக்கோட வைஸ் பிரசிடென்ட் எல் பாலாஜி சார் அவர்கள், சொல்லுங்க சார்.
3: குட் மார்னிங். பாலாஜி, வைஸ் பிரசிடென்ட் ஃபார் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து ஓவரால் 70+ கேம்ஸ் இருக்கு. இங்க இதுல இன்டோர் கேம்ஸ் பாத்தீங்கன்னா 40+ கேம்ஸ் இருக்கு. பம்பர் கார், விஆர் கேம்ஸ், ஆர்கேட் கேம்ஸ், ட்ராம்பலின் பார்க், கிரிக்கெட் சிமுலேட்டர், கார்னிவல் கேம்ஸ், இன்னும் 40+ கேம்ஸ் வந்து நம்ம இன்டோர் கேம் சென்டர்ல இருக்கு. ஆர்கண்டிஷன் கேம் சென்டர். அட்வென்ச்சர் பார்க்ல பாத்தீங்கன்னா ஜிப்லைன், ஜிப் சைக்கிள், ஜிப்லைன் வந்து 100 மீட்டர் ஜிப்லைன் நம்ம கிட்ட இருக்கிறது, அண்ட் ஜிப் சைக்கிள், ஹியூமன் கைரோ, பஞ்சி ட்ராம்பலின், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு அட்வென்ச்சர் பார்க்ல. ஃபிஷ்பா, மசாஜ் சேர், அண்ட் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் நம்ம கிட்ட வச்சிருக்கோம். ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, ஃபுட் கோர்ட்ஸ், அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி, ரெஸ்ட் ரூம், சிட்டிங் ரூம், ப்ரேயர் ரூம், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நம்ம கஸ்டமர்ஸ் வரவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். வாட்டர் பார்க் பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்க்கில் ஒரு 25 கேம்ஸ் கிட்ட வாட்டர் பார்க்கில் இருக்கு. அதில் ஜெயண்ட் வீல் அண்ட் ஜெயண்ட் வீல், கொலம்பஸ், அப்புறமா சேரோப்ளைன்ற மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கு. வாட்டர் பார்க்கில் ரெயின் டான்ஸும் இருக்கு, வேவ் பூல் இருக்கு, சுனாமியும் பேர் சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட வாட்டர் ஃபால்ஸ், டஸ்கர் ஃபால்ஸ் அங்கே நிறைய இருக்கு. நிறைய இடத்துல இருந்து வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ வெரி மச்.
1: தேங்க்யூ சார். சார் வந்து நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதாவது இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ரொம்பவே டீட்டெயிலா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம நிறைய பேசலாம் நேர்களே. தொடர்ந்து இணைஞ்சிருக்கேன் FM Rainbow 102.1 ல அசத்தல் சந்திப்பு.

0: நேரம் 11:13 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி இடைநிறுத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது. சொல்லுங்க கோபால்.
1: நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இண்டோர் கேம் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில இருந்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து முன்னாடியே நிறைய விஷயம் நம்ம கூட சார் சொன்னாரு. இங்க எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அல்டிமேட் பிக் பஞ்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கான விளையாட்டுகள் நிறைய இருக்கு அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். கேம் ஜோன் அப்படின்னு சொல்லி, கேமர் ஜோன் அப்படின்னே சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறத இங்க நம்ம பாக்குறோம். இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கக்கூடிய இண்டோர் கேம்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம். இங்க இதனுடைய டைமிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலைல 10:30 இருந்து நைட் 9 வரைக்கும் ஓபனிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம்.
2: ஃபண்டாஸ்டிக்ல ஃபன்னுக்கு அன்லிமிட்டட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்க பாதுகாப்புக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் தராங்களாம். இங்க நம்ம கூட மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் நரேஷ் அவர்கள் இருக்காங்க. என்னென்ன பாதுகாப்பு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க சார்?
3: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் பிளேல பைப்பு நெட் போல்டு எதுவுமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா ஃபோம் போட்டு நாங்க கவர் பண்ணி விடுறோம். அங்க இருக்கிற குழந்தைங்க வரவங்களுக்கு உமன் சேஃப்டிக்காக அங்கே எங்களோட ஸ்டாஃப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லேடி ஸ்டாஃப் மட்டும்தான் அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ளே எதுவும் டவுட்ஸ் இருந்தாலுமே எங்கள் லேடி ஸ்டாஃப் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் பொம்பளை பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயும் சீலிங்லேயும் தான் இருக்குது. எந்த வகையிலையும் எந்த ஒயரிங்கமும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்காது. தேர்ட் ஆஃப் ஆல் ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி வந்து ஃபுல்லாக கவர் ஆகுது. இங்கே எஃபிசியை பொறுத்த வரைக்கும் 0 பிளைண்ட் ஸ்பாட் தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக விசுவல் கவர் ஆகும். ஸோ அதுவும் ரொம்ப சேஃபான ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபயர் அலாரமும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் இங்கே எந்த வகையிலையுமே சேஃப்டியில் குறை எதுவுமே கிடையாது.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். எந்த மாதிரியான சேஃப்டி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கேன். தேங்க்ஸ் சார்.
3: தேங்க்யூ,
1: தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கஸ்டமர்ஸாக இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறவங்கள அவங்களெல்லாம் சந்திச்சு இப்போ பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலியாக வந்திருக்காங்க. அவங்க வந்து எப்படிலாம் என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம்,
4: சொல்லுங்கள். நீங்கள்

0: ஃபேமிலியா வந்திருக்கீங்க, எங்க இருந்து வரீங்க?
1: மேலப்பாளையில இருந்து வரோம்.
0: மேலப்பாளையில இருந்து வரீங்க, இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
1: எல்லாமே ஜாலியா தான் இருக்கு.
0: எல்லாமே ஜாலியா இருக்கு. நீங்க என்ன மாதிரியான கேம் எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க?
1: எல்லா கேமுமே ட்ரை
0: பண்ணலாம். இங்க உங்களுக்கு இருக்கிறதுல எது பிடிச்சிருக்கு ரொம்ப?
1: அந்த கார் கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு.
0: கார் கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாப்பா வந்திருக்காங்க, பாப்பாக்கு என்ன மாதிரியான கேம் எல்லாம் இங்க இருக்கு?
1: பாப்பாவுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நிறையவே இருக்கு. பாப்பா இன்னும் விளையாட போறா.
0: சரி, இன்னைக்கு மழையா இருக்கு வேற, அது மட்டும் இல்லாம இந்த மழை இதுலயுமே வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த இந்த இன்டோர் கேம் ஃபர்ஸ்ட் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் கேம் போலான் இருக்கீங்களா? எப்படி
1: இன்டோர் கேம் விளையாண்டுட்டு வாட்டர் கேம் போலான்னு?
0: இன்டோர் கேம் விளையாண்டுட்டு வாட்டர் கேம் போலான்னு இருக்கீங்க. வாட்டர் கேம்ல இங்க நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, ஜிப் லைன் அப்புறம் ஸ்கை சைக்கிளிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இதுல நீங்க ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பயமா இருக்குமா?
1: ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன்.

0: பாப்பா நம்ம கூட விளையாட போறோம்.
1: சரி, இன்னைக்கு மழையா இருக்கு வேற, அது மட்டும் இல்லாம இந்த மழை இதுலயுமே வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த இந்த இண்டோர் கேம் ஃபர்ஸ்ட் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் கேம் போலான் இருக்கீங்களா? எப்படி
0: இண்டோர் கேம் விளையாண்டுட்டு தான் வாட்டர் கேம் போலான்னு.
1: இண்டோர் கேம் விளையாண்டுட்டு வாட்டர் கேம் போலாம் இருக்கீங்க. வாட்டர் கேம்ல இங்க நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, ஜிப்லைனு அப்புறம் ஸ்கை சைக்கிளிங் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இதுல நீங்க ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல பயமா இருக்குமா?
0: ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
1: அது மட்டும் இல்லாம வாட்டர் கேம்ஸும் நிறைய இருக்கு. இங்க வாட்டர் கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய கேம்ஸ் இருக்கு, ரைடர் இது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க.
0: எல்லா கேம்லயும் ட்ரை பண்ணணும்.
1: இனிமே நீங்க ட்ரை பண்ணல, அதனால வந்து நாங்க பார்த்து வச்சிருக்கோம்ப்பா. நாங்க முடிக்கிறதுக்குள்ளேயும் கேட்டா எப்படிப்பா அப்படின்னு சொல்றீங்க. சோ வந்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து உங்ககிட்ட பேசுறோம். அதுக்கு முன்னாடி வந்து லாவண்யா நான் பேசுறேன்ப்பா, எவ்வளவு நேரம் நீங்களே பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க, அவங்க கிட்ட பேசுவோம்.
0: ஆமா, நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள இவ்வளவு டீடைல்ஸ் கேட்டவாங்க எப்படி சொல்றது. இப்பவே எங்களால தாங்க முடியல, ரொம்ப ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களோட சிரிப்புல நம்ம கிட்ட சொல்றாங்க. அடுத்து உங்க பேர் என்னமா? ஸ்ருதி. ஸ்ருதி, நீங்க எவ்வளவு ஆர்வத்தோட இருக்கீங்க இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு? ரொம்ப ஆர்வமா இருக்கேன், கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இங்க நிறைய ஃபேண்டாஸ்டிக் கேம்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபண்டாஸ்டிக்ல ஃபேண்டாஸ்டிக் கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், இங்க இந்த அட்வென்ச்சரஸ் கேமா இல்ல வாட்டர் தீமா? நாங்க வாட்டர் தீம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வாட்டர் தீம்க்காக தான் வந்தீங்க? எஸ். ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, உங்க மூஞ்சி பார்க்கும் போது தெரியுது.
1: சோ நீங்களுமே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க வந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய இந்த இடையரணத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பார்க்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து அதிகமே வந்து நீங்க வந்தீங்கன்னா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கோடை விடுமுறையை வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல முடிய போது இல்லையா, குழந்தைகளை அதனால அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸா தான் இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க குழந்தைங்களாம் கார் ஓட்டி விளையாடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்பவே வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, நம்மளும் போய் விளையாடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம குழந்தை இல்ல அப்படிங்கறதுனால அடல்ட்ஸ்க்கான கேம்ஸ் வந்து இங்க நிறைய இருக்கு, அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் இருக்கு, அது அதை தாண்டி ஸ்பீட் ரைடர் அப்படின்னு சொல்ல மாதிரி வீடியோ கேம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. அதெல்லாம் வந்து ஒன்னொன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஃப்ரம் ரெயின்போ 102.1 ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அசத்தல் சந்திப்புல தான் பேசிட்டு இருக்கோம், இணைஞ்சிருங்க.

0: அசத்தல் சந்திப்பு ஒலிபரப்பாயிட்டிருக்கு. நேரம் 11:22 ஆயிற்றுக்கு. மன்னார்குடி இடையநத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து நேரலை ஒலிபரப்பாயிட்டிருக்கு. சொல்லுங்க கோபால்.
1: சோ ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் மன்னார்குடி இடையநத்தில இருந்து தான் இன்னைக்கு அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹாக்கி கேம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கு எங்களுக்கு முன்னாடி, அந்த கேமும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிராம்போலைன் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கு இந்த இண்டோர் கேம்ஸ் பகுதியில. இந்த இண்டோர் கேம்ஸ் பகுதி இதெல்லாம் பாத்தீங்க அந்த டைமிங் பாத்தீங்க அப்படின்னா காலைல 10:30 ஆரம்பம் இருக்கிறது, நைட்டு 9 வரைக்கும் இந்த இண்டோர் கேம்ஸ் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா காலையில 10 ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஈவினிங் வந்து 5 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அட்வென்ச்சரஸ் பார்க் அது பாத்தீங்க அப்படின்னா காலைல 10:30 இருந்து அதுவுமே வந்து 9 வரைக்கும் இரவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப நான் ஏதாவது சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி லாவண்யா இருக்காங்க அவங்க கிட்ட கேட்போம்.
2: ஒரு குட்டி தம்பி காட்டுக்கிட்டு சூப்பர்ப்பா. எப்ப எத்தனை மணிக்கு உள்ள வந்தீங்க? நிறைய வந்து ஹாப்பியா இருக்கீங்களா? என்னென்னலாம் விளையாண்டீங்க? அது பேர் என்ன? எப்படி விளையாண்டீங்க? நல்லா நல்லா இருந்துச்சு. என்ன கேம் எல்லாம் தெரியாது ஆனா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப அழகா.
1: சோ அவர் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்டயும் கேட்போம். சொல்லுங்க உங்க பேர் என்ன?
2: தரணி.
1: தரணிக்கா எங்க இருந்து வரீங்க?
2: நாங்க சுந்தரக்கோட்டையில இருந்து வரோம்.
1: சுந்தரக்கோட்டையில இருந்து வரீங்க. சரிங்க, இன்னைக்கு எப்படி என்ஜாய் பண்ணீங்க?
2: சூப்பரா இருக்கு இல்லப்பா, இந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. வந்ததுனால செம நீட்டாவும் வச்சிருக்காங்க, விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கு. இனிமேதான் நாங்க நிறைய போனோம் ரைட்ஸ் எல்லாம்.
1: இப்ப என்ன வந்தோடனே விளையாண்டீங்க? எது உங்களுக்கு ரொம்ப பார்த்தோன்னே இதெல்லாம் விளையாடணும் அப்படின்னு நினைப்பீங்களே? எந்த பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு?
2: அந்த அது பேர் என்ன தெரியல.
1: பேர் தெரியல ஆனா அங்க சில்ட்ரன்ஸ்க்காக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானே? நன்றி தரணிக்கா. அடுத்ததா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட கேப்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு அலிஸ்ரா.
1: நீங்க எது பிடிச்சிருக்கீங்க? நிறைய வீடியோ கேம்ஸ் எல்லாம் இருக்கு, ஜூராசிக் பார்க், அப்புறம் ரைடர் எல்லாம் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பஞ்ச் பண்றதெல்லாம் இருக்கு. நீங்க என்ன விளையாட போறீங்க?
2: நான் இங்க வந்தது வந்து இந்த ஜம்ப் பண்றது, இந்த இது என்னது சைக்கிள்ல ரோப் போவாங்கள ஜிப்லைனா, அதுக்காண்டிதான் நான் வந்தேன். அதான் இங்க நிறைய இந்த டீ கிளீனா வச்சுக்கிறாங்க, ஸ்டாஃப் தான் நல்லா ஜாலியா பேசுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தீம் பார்க் எனக்கு.
1: ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க அப்படிதானே?
2: எங்கெல்லாம்
1: போக போறோம் அப்படிங்கறத நமக்கு வந்து மேடம் வந்து இப்ப சொல்ல போறாங்க, அவங்க கிட்ட கேப்போம். வணக்கம் மேம்.
3: வணக்கம் சார். இங்க நமக்கு வந்து விஆர் கேம்ஸ் நிறைய இருக்கு, கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் எல்லாம் மெயினா இருக்கிற மாதிரி விளையாடுற மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம கீ கேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஆர் கேம்ஸ், அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பவுமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பம்பர் கார் இருக்கு, டிராம்போலைன் பார்க் இருக்கு. குழந்தைங்க டிராம்போலைன் பார்க்ல ரொம்ப குழந்தைங்களா இருக்கு, அவங்களுக்கு சேஃபா

0: அதுன்னு அவங்களுக்கு தனியா நம்ம சாஃப்ட் பிளே அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம கேமர் ஜோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சர்வை சர்பர்ஸ் எல்லாம் போன்ல விளையாடிதான் பாத்துருப்போம், பட் பெரிய ஸ்கிரீன்ல இங்க வந்து நம்ம பிளே பண்ணலாம். பிளஸ் ஒரு கார்னிவல் கேம்ஸ் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா டச் மீ நாட் அப்படின்னு சொல்லி நிறைய கேம்ஸ் இருக்கு. இந்த கேம்ஸ் நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பெரிய கிஃப்டும் நம்ம கொடுக்குறோம், பிளஸ் அட்ராக்டிவ் கிஃப்ட்ஸும் கொடுக்குறோம். டோக்கன்ஸ் வரும், டோக்கன் கொடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கியூட்டான கிஃப்ட்ஸும் வந்து நம்ம கிஃப்ட் வாங்கிக்கலாம்.
1: ஓகே மேம், இன்னொரு வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபீடிங் ரூம் இருக்கு. குழந்தையோட யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீட் பண்றதுக்காக தனியா ஒரு ஃபீடிங் ரூம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணி வச்சிருக்காங்க. ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் மன்னார்குடி இடையினத்துல இருக்கக்கூடிய அங்கிருந்துதான் இன்னைக்கு அசுபல் சந்திப்பு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். இன்டோர் கேம்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் பேசலாம், என்னென்ன கேம்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து தெரிஞ்சிருக்கோம் 9.02.1.

0: நேரம் 11:30 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி இடையநத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து நேரடி ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது. சொல்லுங்க கோபால்.
1: அசத்தல் சந்திப்புல இங்க நம்மளுடைய டென்ஷனை மறந்து துள்ளி குதிக்க ஃபண்டாஸ்டிக் இருக்கு. கவலைகளை மறக்க இங்க எப்படி இருக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பெரியவங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாம் பார்த்தா நானும் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல, அதுக்காக கிட்ஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ்க்கு தேவையான அதே மாதிரி பெரியவங்க விளையாடுற எல்லா கேம்ஸுமே ரொம்ப குட்டியா அழகா இங்க இருக்குது. அது பார்க்கும் போதே நானும் போய் விளையாடலாம் அப்படி தோணுது.
2: கிட்ஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால நம்ம அங்க போக முடியாது. நம்ம வந்து அதுக்கு வந்து நீங்க கிட்டா இருக்கணும். நமக்கு வந்து அடல்ட் ஸ்டோன் அப்படிங்கிறது, அதாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க பம்பர் கார் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கக்கூடிய இன்டோர் கேம்ஸ்ல அந்த கேம் இருக்கு. அது வந்து குழந்தைங்க விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து வேற மாதிரியான அதுல விளையாட முடியாது, ஒரு குறிப்பிட்ட உயரம் தான் இருக்கணும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்க அப்படின்னா வேவ் கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கேம் இருக்கு. அது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் பி அப்படின்னு சொல்லி குழந்தைங்க அப்படியே ஜம்ப் பண்ணி பறக்க மேல அப்படி பறக்க

0: போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு கேம் இருக்கு. அப்புறம் போன்ல என்ன மாதிரியான கேம் எல்லாம் விளையாடுவோம்ல, அந்த கேம் எல்லாம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கக்கூடிய இன்டோர் கேம்ஸ் வந்து நம்ம பெரிய ஸ்கிரீன்ல விளையாடுற மாதிரி இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது லாவண்யாவே வந்து நான் குழந்தையா இருந்திருக்க கூடாதா, நானும் என்ஜாய் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து தனியாவே என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா வந்து நிச்சயமா வந்து கொண்டாடலாம். அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஒரு நாள் முழுதும் வந்து உங்க குழந்தைங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க், மன்னார்குடி இடையநத்தம் பகுதியில் இருக்கக்கூடியது. இங்க வந்து ஒரு தம்பி வந்து அந்த பைக் ரேஸ் இருக்கு இல்லையா, அதுல உட்காந்து தம்பி இல்ல, அவர் கொஞ்சம் பெரியவர் தான், அவர் வந்து அடல்ட் வந்து அவர் வந்து வண்டி ஓட்டி இந்த பைக் ரேஸ் போயிட்டு இருக்கதா, அதை வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஸ்பீட் ரைடர் அப்படிங்கிற அந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு. லாவண்யா வந்து ஏதோ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் போற அந்த ட்ரெயின் எல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் சின்ன பிள்ளைங்களை நம்ம பாத்துட்டு போகலாம், அந்த ரைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அது கேக்குறதுக்கும் நல்லா இருக்குது, அப்படியே டபுள் பயணிக்கணும் அப்படின்னு தோணிட்டு இருக்குது. அதான் ஏதாவது குழந்தைகளுக்காக இவ்வளவு அழகா இருக்குது, இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்பவே ஆசையா இருக்குது.
0: ஆமா, இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். சாஃப்ட் பிளே ஜோன் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து தனியா ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து அந்த பையன் வந்து குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கான், அதை வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படியே இருக்கக்கூடிய இன்டோர் கேம்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பன் கிரிக்கெட் அந்த மாதிரியான விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுல நின்று வந்து நாங்களுமே வந்து போட்டோலாம் நிறைய மன்னார்குடியில் இருந்து தான் ஒளிபரப்பாயிட்டு தொடர்ந்து அஞ்சிருங்க.

0: நேரம் 11:38 ஆகுது. கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM ரெயின்போ 102.1 அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி எடையர்நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை.
1: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் மன்னார்குடி இடையர் நத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கிருந்துதான் அசத்தல் சந்திப்புல பேசிட்டு இருக்கோம். அசத்தல் சந்திப்பு அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி திரு அசத்தலான சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டோர் கேம்ஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். என் கூட வந்தவங்களே ஒருத்தவங்க அவங்களை காணாம அப்படின்னு பார்த்தா ஒரு பேப்பரும் பேனாவும் வச்சு எந்த கேமையுமே விட்டுறக்கூடாது, எல்லாமே வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் பேசுறேன்பா அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா ரெண்டு பசங்க வேற நம்ம கூட நின்று இருக்காங்க. இப்ப வந்து லாவணி அவங்க என்ன சொல்ல போறாங்க, என்னென்ன கேம்லாம் அவங்க வந்து குறிப்பு எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத கேட்போம்.
2: ஆமா, இங்க நிறைய கேம்ஸ் இருக்குது. ஒரு ஒரு கேமே நம்ம சொல்லி ஆகணும்ல. ஷூட்டிங் கேம் இருக்குது, அடோரபிள் கேட், ஜம்ப் ஜம்ப், டியோ டிரைவ், கிரேசி க்ரோக்கடைல், ஹாப்பி சைல்ட்ஹுட், புல்டோசர் ட்ரக், போர் கிஸ்டர்க், ஹாப்பி ஃப்ராக், சூப்பர் கேண்டின்னு ஒரு ஒரு கேமுக்கும் விதவிதமா பேர் வச்சிருக்காங்க. இங்க நம்ம கூட ஒரு சகோதரி இருக்காங்க, இங்கேயே பணிபுரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரி இருக்காங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன?
3: மகேஸ்வரி மேம்.
2: மகேஸ்வரி, உங்களுக்கு இங்க இருக்க எந்த ரைடு ரொம்ப பிடிக்கும்?
3: என்ன கேம்ஸ் எல்லாம் இருக்கு மேம் கார்னிவல் கேம்ஸ் இருக்கு. அது கேம்ஸ் நீங்க என்னென்ன கேம் விளையாடுறீங்களோ அதுக்கு மட்டும் தனியா டேப் பண்ணி விளையாடலாம். அதை வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கிஃப்ட் வாங்கிக்கலாம். அதுல கிரிக்கெட் இருக்கு, அது இல்லாம பன் கிரிக்கெட்
2: அது எப்படி விளையாடுவாங்க?
3: அதுவும் 12 பால் வரும் மேம், நாங்களே அப்டேட் பண்ணுவோம் வச்சு. அதை நீங்க கஸ்டமர்
2: பண்ணுக்கு குறையவே இல்லை. ஏன்னா இது
1: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு படத்துல பாட்டு கூட இருக்கும்ல, கொண்டாடும் மனசு கூத்தாடும் வயசு அதை போட்டா அடங்காது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரிதான் நீங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கொண்டாடிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய கேம்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு, அடல்ட்ஸுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து தனித்தனியா இருக்கு. மேம் இங்க சார்ஜஸ் எல்லாம் எப்படி மேம்?
3: ஸ்டார்டிங் 40 ரூபாயிலிருந்து 140 வரைக்கும் இருக்கு.
1: 140 வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணில் இதெல்லாம் மாட்டிட்டு ஒரு கேம் எல்லாம் விளையாண்டுட்டு
3: இருக்காங்களா, அது என்ன மேம்? அது
1: விளையாடுற மாதிரி இருக்கு. குழந்தைங்க வந்து இங்க வந்து நம்ம ரொம்ப நம்மளதான் என்ஜாய் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அடல்ட்ஸுக்கு வேற எந்த மாதிரி கேம்ஸ் இருக்கு? இங்க ஃபன் கிரிக்கெட் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம வேற என்ன கேம்ஸ் இருக்கு?
3: பம்பர் கார் இருக்கு, ஜுராசிக் பார்க்.
1: சோ ஜுராசிக் பார்க் அந்த கேம் என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது வந்து அடல்ட்ஸ் விளையாடுறது.
3: ஆமா,
1: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து இன்னும் வந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு. வெளியில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் பார்க், அது மட்டும் இல்லாம ஸ்விமிங் பூல் இருக்கு.

ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஹவர்லி சார்ஜஸ் அந்த மாதிரி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பேட்மிண்டன் அந்த கோர்ட் இருக்கு, அதுக்கு வந்து மந்த்லி சார்ஜஸ்லாம் நீங்க இது பண்ணிக்கலாம். ஹவர்லி சார்ஜஸும் வந்து ஒரு 4% அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறையவே இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜிப்லைன், ஸ்கை சைக்கிளிங் அந்த மாதிரி நிறைய இருக்கு, வாட்டர் கேம்ஸும் நிறைய இருக்கு. அது பத்திலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். தொடர்ந்து நினைச்சிருக்கேன் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்ல ஸ்பெல் சந்திப்பு.

0: நேரம் 11:46 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 அசத்தல் சந்திப்பு. மன்னார்குடி இடையர்நத்தம் சண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை.
1: சொல்லுமா பாப்பா உன் பேர் என்ன?
2: சாய்நித்தி.
1: சாய்நித்தி, எதாவது பிடிக்கிறீங்க?

0: ஜாலியா இருந்துச்சா? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாண்டீங்க?
1: ஜம்பிங், கிட்ஸ் ப்ளே ரவுண்ட்.
0: ஓகே, பரவாயில்ல. பேர்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க, அவ்வளவு பிடிச்சிருந்துச்சா? எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு?
2: விளையாண்டுருந்தாங்க. ஒரு தம்பி வந்து ரொம்ப அழகா வந்து வண்டி எல்லாம் ஓட்டி நம்ம வந்து அந்த கார் ரேஸ் கேம் விளையாண்டுட்டு இருந்ததை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்து ட்ரெயின்ல வந்து குழந்தைங்களா குட்டி குட்டி விளையாண்டுட்டு இருக்கதை பாக்குறோம். அப்புறம் குழந்தைங்களுக்கு கலர் கலர் பால்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கலர் கலர் பால்ஸ் எல்லாம் வந்து அப்படி தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு மாதிரியான இடங்கள்ல நம்ம நிறைய கேம்ஸ் பாத்துருப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னா அல்டிமேட் பிக் பஞ்ச் அப்படிங்கிற கூடிய ஒரு கேம் வந்து நிறைய பசங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பஞ்ச் பண்ணா எவ்வளவு அந்த இது அப்படிங்கறத பத்திலாம் வந்து
0: அந்த கேம் பேரு அல்டிமேட் பிக் பஞ்ச். இப்ப வந்து நிறைய பஞ்சஸ் கொடுத்தாங்க, குட்டி குட்டி தம்பிங்க எல்லாம் இருக்காங்க. சொல்லு தம்பி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
3: சூப்பரா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு.
0: என்
3: பேரு பவன்குமார்.
0: எங்க இருந்து வரீங்க?
3: இரவாஞ்சேரி, திருவாரூர் கிட்ட.
0: சூப்பர் சூப்பர். எவ்வளவு பஞ்ச் பண்ணீங்க?
3: 6004 தாண்டிருச்சு. இந்த மாதிரி
0: 6004 தாண்டிருச்சா? ஜாலியா இருக்கீங்களா?
3: இருக்கும்.
2: சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இன்டோர் கேம்ஸ் வந்து அந்த பஞ்ச் பண்ற அந்த பிக் பஞ்ச் கேம் பாத்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளவு ஃபவுண்ட் எடுத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி கேட்டாங்க லாவண்யா. லாவனும் வந்து ரெடியா பஞ்ச் பண்ணி எவ்வளவு எனக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் வருது, அந்த ஸ்கோர் எவ்வளவு வருது அப்படிங்கிற பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு குட்டி தம்பி இருக்காங்க, முன்னாடியே வந்தாங்க. என்னவா வாட்டர் ஓடிட்டு இருக்கா, நாங்க அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து ரெடியா இருக்காங்க. அந்த தம்பி கிட்ட கேப்போம். தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
4: My name is Rohit Pranav.
2: எங்க இருந்து வரீங்க ரோகித் பிரணவ்?
4: நாகப்பட்டினத்துல இருந்து.
2: நாகப்பட்டினத்துல இருந்து வரீங்க. இங்க எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மென்ட் பார்க்ல எப்படி இருக்கு உங்களுக்கு?
4: ரொம்ப ஜாலியா இருக்குங்க.
2: ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்றீங்களா இங்க? வாட்டர் கேம்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து ட்ரெயின் கேம்ஸ் அதாவது அட்வென்ச்சர் பார்க் இருக்கு, அப்புறம் இங்க இங்க இன்டோர் கேம்ஸ் இருக்கு. எது உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணீங்க?
4: சம்மர் லீவுக்கு யாராச்சும் போல அடிச்சா ஃபண்டாஸ்டிக் வாங்க, ஜாலியா இருக்கும்.
2: நாம சொல்ல வேண்டியது வந்து தம்பியே சொல்லிட்டாரு. என்ன கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எது விளையாண்டீங்க?
4: ஸ்விமிங் பூல் பிடிக்கும், அப்புறம் அந்த ஜம்பிங் பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், கார் ரேஸ் பிடிக்கும்.
2: இதுக்கு முன்னால வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா?
4: விளையாண்டு
2: பாக்கலாம் இங்க வந்து. சோ வந்து நீங்க என்ன கேம் இங்க உங்களுக்கு இருக்குதுலயே இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
4: பாத்தீங்கன்னா.
2: அது எப்படி உங்க ஃப்ரெண்ட் ஆவீங்க ரெண்டு பேரும்? அவருக்கு என்ன பிடிக்குமோ அதான் உங்களுக்கு பிடிக்குமா?
4: இல்ல இல்ல, சூப்பரா இருக்கு இந்த கேம்லாம்.
2: அவருக்கு பிடிச்ச கேம் எனக்கும் பிடிக்கும். அதாவது குழந்தைங்களுக்கே பொதுவா இதுதான் பிடிக்கும் அப்படின்னு வந்து தம்பி சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி.
0: விறுவிறுக்க விளையாண்டு இருக்காங்க கேம்ஸ் எல்லாம் ரொம்ப. அப்புறம் அங்க வந்து ஒரு ஸ்டேட் ஹண்டிங் ஒண்ணு இருக்குது, அதுல வந்து டெடி பேர் எல்லாம் நம்ம வந்து விளையாண்டோம்னா டெடி பேர் பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம் போலனு. அது செமையா இருக்குது பாக்குறதுக்கே. ரெண்டு குழந்தைங்க விளையாண்டு இருந்தாங்க, பாக்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு. எல்லாரும் விளையாடுறது பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்ன இது
2: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்டோர் கேம்ஸ் மட்டுமே இல்லாம அது மட்டும் இல்லாம வாட்டர் கேம்ஸ் இருக்கு, வாட்டர் கேம்ஸ் இல்லாம அட்வென்ச்சர் பார்க் இருக்கு. இதனுடைய டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படின்னா வாட்டர் கேம் 5 மணி வரைக்கும் இருக்கும். இந்த அட்வென்ச்சர் பார்க்கும் இன்டோர் கேம்ஸும் வந்து 10:30 இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இங்க சந்தோஷமா விளையாடுறத நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ரோலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கு, அது மட்டும் இல்லாம பெட் ஷாப் அப்படின்னு சொல்லி முன்னாடி இந்த டெடி பியர் வந்து இது பண்ணுது அப்படின்னு விழுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த பெட் ஷாப் அப்படிங்கிற அந்த அந்த கேம் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இங்க கார் வந்து பைக் ரேசிங், அந்த பைக்ல வந்து ஒரு பையன் வந்து உட்காந்து இந்த பைக்கை வந்து ஓட்டிட்டு போகக்கூடிய ஒரு கேம் வந்து பாத்துட்டு இருக்கோம். ரெண்டு பசங்க வந்து தனித்தனியா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கக்கூடிய இன்டோர் கேம்ல இருக்கக்கூடிய

0: சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பம்பர் கார் அப்படிங்கிற அந்த கேமுக்கு பக்கத்துல தான் விளையாட்டு இருக்கோம். நிறைய அடல்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டருக்கு மேல இருக்கவங்க இந்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒரு அஞ்சு கார் இருக்கு. அந்த அஞ்சு கார்லயுமே வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து உட்காந்து அந்த காரை ஓட்டிட்டு இருக்கதை நம்ம பாத்துட்டு இருக்கோம். அது பக்கத்துலயே வந்து வேவ் கார் இருக்கு. அது வந்து இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கக்கூடிய அந்த இன்டோர் கேம் பகுதியில வந்து நிறைய குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசுவோம். இந்த இந்த இடத்துக்கு இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இன்டோர் கேம்ல எப்படி எல்லாம் என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கறத இங்க வந்திருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. வணக்கம் சார், உங்க பேசலங்க. சார் கொஞ்சம் பேசுறதுக்கு பயப்படுறாரு, தம்பி கிட்ட கேட்போம். வணக்கம், நீங்க உங்க பேசலுங்க. உங்க பேசலுங்க, சும்மா சொல்லுங்க. சோ மேம் சொல்லுங்க மேம், நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: நாங்க கும்பகோணத்துல இருந்து வரோம்.
0: சரிமா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, இதுக்கு முன்னால வந்திருக்கீங்க?
1: ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் தான்.
0: குழந்தைங்க எப்படி இருக்கீங்க? ஃபீல் வர்றது
1: ரொம்ப சூப்பரா இருக்கு.
0: நல்லா இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இந்த
1: ஃபெசிலிட்டிஸ்லாம் அட்வான்ஸ் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
0: இது கேட்டாலும் வந்து நான் சுருக்கமா பதில் சொல்லிடுறேன்பா அப்படிங்கிறாங்க. இந்த கேம்ல உங்க என்ன பிடிச்சிருக்கு தம்பி விளையாடுறதுல, என்ன என்ன மாதிரியான கேம் பிடிச்சிருக்கோம்?
1: இன்டோர் கேம், இன்டோர் கேம்ஸ் நல்லா இருக்கு.
0: ஷூட்டர் கேம்ஸ் சார் வந்து ஷூட்டர் கேம்ஸ் பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அடல்ட்ஸ்க்கான கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா? அதெல்லாம் இப்பதான் வந்திருக்கீங்க. வாட்டர் கேம்ஸ் இதெல்லாம் வந்து இன்டோர் கேம்ஸ் முடிச்சிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இருக்கும் அசத்தல் சந்திப்பு நிகழ்ச்சியில. ஒரு அசத்தலான சந்திப்பு தான் உண்மையிலுமே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் பேசிட்டே இருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்தீங்க அப்படின்னா லீவ் வந்து ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நாமளுமே வந்து ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வாட்டர் கேம் இருக்கு, ஜிப்லைன் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. ஒன்னொன்னா நாங்களுமே விளையாண்டு பாக்கணும் அப்படின்னு ஆர்வம்லாம் இருக்கும். லாவண்யா என்ன கேம் எடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம் இருக்கீங்க?
1: ஜுராசிக் பார்க்னு ஒரு கேம் இருக்கு. அதுல குட்டி குழந்தை சரி அவங்க அம்மாவும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஷூட்டிங் கேம் தான். அப்புறம் வந்து வேவ் கார்னு ஒரு கேம் இருக்கு. நான் அந்த கேம் அந்த கார் என்ன தெரியுமா, அப்படியே வேவ் மாதிரி மேல போயிட்டு கீழே போயிட்டு வருது. அது ரொம்பவே பாக்குறதுக்கு வாவ் இப்படி இருக்கேன் அப்படி தோணுது.
0: ஃபண்டாஸ்டிக் அம்யூஸ்மெண்ட் அண்ட் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க மன்னார்குடி இடையநத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ரொம்ப அழகா வந்து குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கக்கூடிய அது ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டிராம்போலைன் பார்க்ல வந்து குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டாலும் ஜம்ப் பண்ண கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. கார் கேம் இருக்கு, ஸ்பீட் ரைடர் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து
1: 40க்கும் மேற்பட்ட கேம்ஸ் வந்து இங்க இன்டோர் கேம்ஸ்ல இருக்குண்ணா.
0: 40க்கும் மேற்பட்ட கேம்ஸ் இருக்கு. 40 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேவ் கார் அந்த பம்பர் கார் பக்கத்துல வேவ் கார் அதை பத்தி எல்லாம் வந்து லாவண்யா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அசத்தல் சந்திப்பு ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. மன்னார்குடி இடையெண்ணத்தும் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை
1: ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் இங்க பாத்தீங்க அப்படின்னா மன்னார்குடி இடையநத்தம் பகுதியில் இருக்கு. இன்னைக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஒரு அசத்தலான சந்திப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இங்க வந்து நீங்க இங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். நீங்க எப்படி வேணாலும் விளையாடலாம், பறந்து விளையாடலாம், குதிச்சு விளையாடலாம், அல்லது கார் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேம், அதாவது வீடியோ கேம்ஸ்ல விளையாடலாம். இந்த 3D கேம்ஸ் நிறைய இருக்கு. இப்படி நிறைய எப்படி விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விளையாடலாம். வாட்டர் கேம்ஸ் இருக்கு வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல. இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னு 40க்கு மேற்பட்ட கேம்ஸ் இருக்கு அப்படிங்கறத முன்னாடியே சொன்னோம். இங்க குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்பவே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து எங்கேயாவது போகணும்பா லீவுக்கு அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா இந்த ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் மன்னார்குடி இடையநத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய இங்க வரலாம். இங்க வந்து எந்த மாதிரியான விளையாட்டு வேணாலும் நீங்க விளையாடலாம். வாட்டர் கேம் வேணாலும் வாட்டர் கேம் விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் ஜிப் லைன் இருக்கு, ஸ்கை சைக்கிளிங் இருக்கு. இன்டோர் கேம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அடல்ட்ஸுக்கு தனியா, கிட்ஸுக்கு தனியான நிறைய கேம்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு மணி நேரத்துல நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துருக்கோம். நேர்கள் இங்க வந்தக்கூடிய கஸ்டமர்ஸும் வந்து அந்த ரிவ்யூ எல்லாம் சொன்னாங்க, இங்க வந்தாவே நீட்டா இருக்குப்பா, என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டோட விளையாடுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க.
2: கடற்கரை காத்தையும் அலைகளையும் உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து நிக்கக்கூடிய வேப்பூல், அழகா ஆடி குதிக்க ரெயின் டான்ஸ், வழுக்கி ஓட வாட்டர் ஸ்லைட்ஸ், வானத்துல பறக்க ஜிப் லைன், ஜிப் சைக்கிள், துள்ளி குதிக்க டிராம்பலைன் பார்க், 40க்கும் மேற்பட்ட குழு குழு ஏசி இன்டோர் கேம்ஸ், உடம்ப ஃபிட்டா வச்சுக்க ஜிம், சந்தோஷமா இருக்கலாம். இது மன்னார்குடி இடையார்நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். ஃபண்டாஸ்டிக் எப்போதுமே ஃபண்டாஸ்டிக்.
1: ஆமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் அசத்தல் சந்திப்புல நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்களோடு நான் கோபால்,
2: லாவண்யா.
1: நன்றி நேயர்களே.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ 102.1 அசத்தல் சந்திப்பு, மன்னார்குடி இடையநத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை. நேயர்களே, செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது 12:10 சூரியகாந்தி. நிகழ்ச்சியில் மருமகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே கற்பகம் அவர்கள்.
3: அப்பா சாப்பிட்டு போங்கப்பா.
4: இல்லைம்மா கவிதா, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக சாப்பிட்டு போகிறம்மா. அப்போது நான் போயிட்டு வரேம்மா.
3: போயிட்டு வாங்கப்பா. அப்பா கிளம்பிட்டாங்க. எப்பவும் என்கிட்ட பணம் கேட்காத அப்பாவுக்கு இப்போ என்ன தேவையோ தெரியல. அப்பாவுக்கு பணம் கொடுத்தது தெரிஞ்சா கோவப்படுவாரோ என்னமோ. பாப்போம்.
0: நேர்களே, 12:10 சூரியகாந்தி. நிகழ்ச்சியில் மருமகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கே கற்பகம் அவர்கள். தொடர்ந்து தோல்வியின் சுமை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கூடையார் நாக சோடமுகன் அவர்கள். நேரம் 12:00, கேட்கலாம் இனி.
5: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் உள்ளிட்டோரை சந்திக்கும் பிரதமர் பசுமை எரிசக்தி வழித்தடம், ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் பால புரஸ்கார் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியிருக்கிறார். கிருஷ்ணகிரி எள்ளுக்குட்டை ஏரியில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் 20 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக

0: பிறப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் வாலி ஷெட்டி சீனாவின் யுவானை தற்போது எதிர்கொண்டு விளையாடி வருகிறார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறளமுதம் அறிவுடைமை 43 அதிகாரம் 7வது குறட்பா.

பின்னே வரப்போவதை முன்னாலேயே அறிபவர்களே அறிவுடையவர். அவ்வாறு அறிந்து நடப்பதற்கு கல்லாதவர்களே அறிவில்லாதவராவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி, கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
6: பத்து ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
10: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
11: வழங்குபவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
12: அன்புடையீர் வணக்கம். காடுகளை கட்டி தழுவி காத்த காந்தியவாதி சந்தி பிரசாத் பட் அவர்களின் வழிவற்றி நடந்து இயற்கையை காத்தால் இனிய உலகம் இனியும் தாங்கும். இன்றைய உத்தரகாண்ட் மாநிலத்தின் கார்வால் இமாலய மலைப்பகுதியில் பிறந்தவர் சந்தி பிரசாத் பட். அவருக்கு காடுகள் வெறும் மரங்கள் அல்ல, அவையே உயிர் வாழ்வின் ஆதாரம். ஆனால் வணிக நோக்கில் மரங்களை வெட்டத் தொடங்கிய போது அவர் அமைதியாக நிற்கவில்லை. இயற்கை அழிந்தால் மனிதன் எப்படி வாழ்வான் என்ற கேள்வி அவரது உள்ளத்தை உலுக்கியது. உண்மையான மாற்றம் துப்பாக்கியால் வராது, மனசாட்சியால் மட்டுமே நாம் அதை அடைய முடியும் என்று அவர் உறுதியாக நம்பினார். சர்வோதய இயக்கத்தில் இணைந்து கிராமந்தோறும் நடந்து மக்களின் வாழ்வை அறிந்தார். 1964ஆம் ஆண்டு தசோலி கிராம ஸ்வராஜ்ய சங்கம் என்ற கூட்டுறவு அமைப்பை நிறுவினார். காட்டு வளங்களை அழிக்காமல் பயன்படுத்தி

0: உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதே அதன் நோக்கம். இது மனிதனும் இயற்கையும் இணைந்து வாழும் ஒரு கனவு. சாந்தி பிரசாத் பட் உணர்ந்த ஒரு பெரிய உண்மை, காடுகளை உண்மையாக அறிந்தவர்கள் பெண்களே. அதனால்தான் சிப்கோ இயக்கத்தில் பெண்கள் முன்னணியில் நின்றனர். இது சூழல் பெண்ணியத்தின் முதல் குரலாக அமைந்தது. சிப்கோ இயக்கத்தின் விளைவாக 1980 இமயமலை பகுதிகளில் 15 ஆண்டுகள் மரம் வெட்ட தடை விதிக்கப்பட்டது. சூழல் பாதுகாப்பு ஒரு தேசிய கொள்கை விவாதமாக மாறியது. அழிவில்லா வளர்ச்சி என்ற அவரது சிந்தனை உலகம் நீடித்த நிலைத்தன்மை, அதாவது சஸ்டைனபிலிட்டி என்று பேசுவதற்கு முன்னரே உருவானது. சந்தி பிரசாத் பட் ஒரு பெரிய அரசியல்வாதி அல்ல, அவர் ஒரு சாதாரண கிராமத்து மனிதன். ஆனால் அவரிடம் 3 முக்கிய பண்புகள்: இயற்கையின் மீதான அன்பு, அநீதிக்கு எதிரான தைரியம், சமூகத்தின் மீதான அக்கறை. நாளைய தலைவர்கள் நீங்கள். நீங்கள் ஒரு மரம் நடலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை நிறுத்தலாம், ஒரு கிராமத்தின் நீர்நிலையை பாதுகாக்கலாம். அவர் வழி மிகவும் தெளிவானது. பூமியை காக்க அதிகாரம் தேவையில்லை, அன்பும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மட்டுமே போதுமானது. ஆகவே அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இயற்கை வளங்களை காத்து இந்த பூமியினை வளமுறச் செய்வோமாக. நன்றி, வணக்கம்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்கியவர் மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி. சுந்தரராஜு அவர்கள்.
3: நேரிலே நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து வளமுறை இருக்க நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு சிறிய நினைவூட்டல். அடுத்த நிகழ்ச்சியா பகல் 12:10 சூரியகாந்தி நாடகம் கேட்கலாம். முதல் நாடகம் மருமகள், இரண்டாவது தோல்வியின் சுமை. 12:50 பாப்கார்னர், 1 மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் ஆடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கடியாப்பட்டி பி. உமாபாரதி அவர்கள். 2:30 செய்தி மலர், 3 இசைத்தூரல், மாலை 4 வசந்தன் கோவின் வண்ண கோலங்களில் இன்று குறுக்கெழுத்து போட்டி, 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள், மாலை 5 பொன் மாலை, 6 ஆரவாரம், தொடர்ந்து 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே. மகாலிங்கம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள், 7 சிறுகதை நேரம், இதில் கு. அழகிரிசாமி அவர்களின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போசம்பட்டி வி. ராமதுரை அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 ஞாபகம் வருதே. நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:10. இனி
4: ஆல் இந்தியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: சூரியகாந்தி. நிகழ்ச்சியில் முதலில்
1: மருமகள் நாடகம். எழுதியவர் கே. கற்பகம் அவர்கள்.
2: கவிதா, கவிதா,
3: யார் கூப்பிடுறது? அடடே, அப்பாவா? வாங்கப்பா, வாங்க, உள்ள வாங்க. இப்படி சோஃபால உட்காருங்கப்பா.
2: அப்பாடா, கவிதா எப்படிமா இருக்க நீ?
3: நான் நல்லா இருக்கேன்பா, உங்க ஆசிர்வாதத்தால. அப்பா, ஊர்ல அம்மா, தங்க, புவனா எல்லாம் எப்படி இருக்காங்கப்பா?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உங்க அம்மாவுக்கு எப்பவும் ஓ நினப்பு தான். உனக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சே.
3: ஆமாப்பா, எனக்கு கூட அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா.
2: வாமா, நீ எப்ப வேணும்னாலும் வரலாம் போலாம். அது இன்னும் ஓ வீடுதாம்மா. அது சரி, மாப்பிள்ள இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல.

0: ஆபீஸ்ல ஏதோ ஆடிட்டிங் நடக்குதாம்பா, வர நைட் 8 மணி ஆகும்னு போற போய் சொல்லிட்டு போயிட்டாருப்பா.
1: ஓஹோ, அப்படியா?
0: ஏன்பா, பூனாக்கு இது கடைசி வருஷம் தானே?
1: இந்த வருஷம் படிப்பை முடிச்சுடுவா. அப்புறம் அவளுக்கும் ஒரு வரம் தேடணும், கல்யாணம் பண்ணணும். உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே தலைக்கு மேல இருக்குமா. இப்பவே என் சம்பளத்தை அப்படியே வட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கேன். என்ன செய்யறதுன்னே புரியலம்மா கவிதா.
0: கவலைப்படாதீங்கப்பா, உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் நிச்சயம் ஒரு வழி தருவான்பா.
1: பாப்போம் கவிதா. வந்து வந்துமா?
0: என்னப்பா சொல்லுங்க.
1: ஒன்னும் இல்லம்மா, அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல.
0: சொல்லுங்கப்பா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்கப்பா.
1: ஒன்னும் இல்லம்மா, எனக்கு அவசரமா ஒரு 1000 ரூபா பணம் தேவையா இருக்கு. மாப்பிள்ள கிட்ட கேட்டா நல்லா இருக்காது. உங்ககிட்ட இருந்தா நீ எனக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுனா 3 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறம்மா.
0: இதுக்கு ஏன்பா இப்படி தயங்குறீங்க? இருங்க வர. இந்தாங்கப்பா நீங்க கேட்ட பணம்.
1: மாடி, இதுல உனக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே?
0: ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க இப்படி கேக்குறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
1: நல்லதுமா, நான் புறப்படுறேன்.
0: உங்க மாப்பிள்ளைய பாத்துட்டு போலாம்லப்பா.
1: இல்லம்மா, இப்பவே மணி 7 ஆயிடுச்சு. பஸ் பிடிச்சு மணப்பாறை போய் சேர்றதுக்குள்ள மணி 9 ஆயிடும்.
0: அப்பா சாப்பிட்டு போங்கப்பா.
1: இல்லம்மா கவிதா, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டு போறேம்மா. அப்போ நான் போயிட்டு வரேம்மா.
0: போயிட்டு வாங்கப்பா. அப்பா கிளம்பிட்டாங்க. எப்பவும் என்கிட்ட பணம் கேட்காத அப்பாவுக்கு இப்ப என்ன தேவையோ தெரியல. அப்பாவுக்கு பணம் கொடுத்தது தெரிஞ்சா கோபப்படுவாரோ என்னமோ. பாப்போம்.
2: அதோ வர்றது யாரு? நம்ம பாலுவா? ஆமா, பாலுதான். இப்படிதான் வரான். வாட்டம் வாட்டம்.
3: அடட, அப்பா நீங்களா? எப்பப்பா வந்தீங்க? எங்க இவ்வளவு தூரம்?
2: இப்பதான்ப்பா, நேரம் ஆபீஸ்க்கு தான் வரேன்.
3: ஓஹோ,
2: எப்படிப்பா இருக்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
2: கவிதா நல்லா இருக்காடா?
3: நல்லா இருக்கா. வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
2: இல்ல பாலு, நான் அவசரமா ஊருக்கு திரும்பணும். அதான் உன்னை இங்கேயே பாத்துட்டு போகலான்னு வந்தேன்.
3: சொல்லுங்கப்பா என்ன விஷயம்?
2: ஒன்னும் இல்லப்பா.
3: அட, என்கிட்ட என்னப்பா தயக்கம் சொல்லுங்க.
2: ஒன்னும் இல்ல, எனக்கு அவசரமா ஒரு 2000 ரூபா பணம் தேவைப்படுது. இன்னைக்கு நீ போனஸ் வாங்கிருப்பியே, அதான் கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்.
3: அட, இதுக்கு போய் ஏன்பா இவ்வளவு தயங்குறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்கப்பா, நீங்க கேட்ட 2000 ரூபா பணம் சரியா இருக்கான்னு பாருங்க.
2: சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் புறப்படுறேன் பாலு.
3: அப்பா அம்மா எப்படிப்பா இருக்காங்க?
2: நல்லா இருக்கா பாலு. அப்ப நான் வரட்டுமா?
3: சரிங்கப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. போய் போன் பண்ணுங்க எனக்கு.
0: என்ன விஷயமா?
3: அது ஏன் கேக்குற? ஏதோ அவசரமா 2000 ரூபா பணம் வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கு என்கிட்ட போனஸ் பணம் வர கையில இருந்ததா?
0: என்ன அவசரமோ, கொடுக்க வேண்டியதுதானே.
3: கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்.
0: பெத்தவங்க அவசர தேவைக்கு புள்ளைங்க கொடுக்கறதுல தப்பே இல்லைங்க.
3: சரியா சொன்ன கவிதா. எப்பவுமே பணம்னு கேட்காத எங்க அப்பா இன்னைக்கு வந்து பணம்னு கேட்டதும் என்னால மறுக்க முடியல.
0: நீங்க கொடுத்தது தப்புன்னு நான் சொல்லலையே. ஏன், மாமா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல?
3: இல்ல கவிதா, ஏதோ அவசர வேலையா உடனே கிளம்பிட்டார்.
0: என்னங்க வந்து, நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க.
3: சொல்லு கவிதா, ஏன் தயங்குற?
0: சொன்னா வருத்தப்படக்கூடாது.
3: அடட, வருத்தப்படுற அளவுக்கு நீ என்ன விஷயத்த சொல்ல போற? சொல்லு கவிதா.
0: கோபப்பட மாட்டீங்களே?
3: அடடா, முதல்ல விஷயத்த சொல்லு நீ.
0: எங்க அப்பாவும் வந்திருந்தாங்க.
3: அட, மாமாவா?
0: ஆமாங்க.
3: என்ன விஷயமா?
0: வந்து எல்லாம் பண விஷயமா தான்.
3: என்னது, பணமா?
0: ஆமாங்க,

0: அவசரமா ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்க.
1: 1000 ரூபாயா?
0: 3 மாசத்துல திருப்பி தந்துடுறேன்னு சொன்னாங்க.
1: சரி, நீ என்ன பண்ணின?
0: நான் என்ன செய்யறது? அவசரத்துக்கு கேக்குறப்போ இல்லைன்னா சொல்ல முடியும். கொடுக்கலன்னா நீ ஏன் மாமனாருக்கு கொடுக்கலன்னு உங்களுக்கு கோவம் வந்துடும். கொடுத்துட்டேன். எங்க, நான் செஞ்சது தப்புங்களா?
1: இல்ல இல்ல இல்ல கவிதா, இல்ல இல்ல.

0: கொடுக்கலேன்னு உங்களுக்கு கோவம் வந்துடும். கொடுத்துட்டேன், எங்க நான் செஞ்சது தப்புங்களா?
1: இல்லை இல்லை இல்லை கவிதா, இல்லை இல்லை, நீ கொடுத்தது சரிதான். சமயத்தில் உதவி செய்யறதுக்கு தானே சொந்த பந்தம்லாம் இருக்கு. எப்படியோ உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரே நேரத்தில் பணம் தேவை, நாமளும் கொடுத்து சமாளிச்சிட்டோம். ஆனால் கவிதா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல.
0: என்னங்க சொல்கிறீங்க?
1: இப்போ மாமா கிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட வந்து கேட்டாங்க, நீயும் கொடுத்துட்ட, நியாயம்தான். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதுவும் இல்லாமல் ரிட்டையர் ஆகி அவ்வளோ பணத்தையும் பேங்க்ல தான் போட்டு வச்சிருக்காரு. பிடிவாதமா நம்ம கூட வந்து தங்காம தஞ்சாவூர்லயே அம்மாவும் அப்பாவும் அங்கேயே இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப என்ன பண தேவை? இதுல எனக்கு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியல கவிதா. அவங்க என்கிட்ட வந்து எதுக்காக பணம் கேட்டாங்கன்னு எனக்கு இன்னமும் புரியல கவிதா.
0: ஆமாங்க, எனக்கு எங்கேயோ இடருது.
1: இந்த வயசானவங்க பண்ணறது நமக்கு கொஞ்சம் கூட புரியாது. விடு விடு விடு, எனக்கு பசிக்குது கவிதா, முதல்ல சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடுவோம், வா.
0: வாங்க சாப்பிடலாம் வாங்க.
2: ஏங்க,
3: என்ன கோகிலா, என்ன
2: நீங்க செய்யறது ஒண்ணுமே புரியலங்க.
3: நீ எதை சொல்ற?
2: ஆமா, நம்ம கிட்ட பணமா இல்ல, எதுக்கு இப்ப திருச்சிக்கு போனீங்க? நம்ம பையன் பாலு கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தீங்க. எனக்கு உங்க போக்கே புரியலீங்க. ஏன் சிரிக்கிறீங்க
3: கோகிலா? நீ கூட என்னன்னு புரிஞ்சுக்கலையேன்னு நினைச்சு சிரிச்ச.
2: என்ன சொல்றீங்க நீங்க?
3: சொல்றேன் கோகிலா, புரியும்படி சொல்றேன். சரி, நம்ம சம்பந்திய பத்தி நீ என்ன நினைக்கிற?
2: யாரு, நம்ம மருமக கவிதாவோட அப்பா தானே?
3: ஆமா.
2: தங்கமான குணங்க, நாணயமான மனுஷர். பாவம், பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு நொடிச்சு போயிட்டாரு.
3: உன்னோட கணக்கு கரெக்ட் கோகிலா. என்ன நடந்ததுன்னா, நான் பாலவியும் கவிதாவையும் பாத்துட்டு வரலான்னு தான் திருச்சிக்கு போனேன்.
2: சரி.
3: அப்போ அவங்க வீட்டுல நம்ம சம்பந்தியும் கவிதாவும் பேசிட்டு இருந்து கேட்டது. உடனே நான் உள்ள நுழையாம வெளியிலே நின்னுட்டேன்.
2: அப்படியா, ஒட்டு கேட்டீங்களாக்கும்.
3: ஆமாம் கோகிலா, நம்ம சம்பந்திக்கு ஏதோ பணம் உட பணம் கடனா கேட்டுட்டு இருந்தாரு. காசு விஷயத்துல உன் பையன் ரொம்ப கெட்டியாச்ச, பணம் கொடுத்து தெரிஞ்சா தாம் தூம்னு குதிப்பான், அப்புறம் கத்துவான்.
2: அதனால
3: வீட்டுக்கு உள்ளே போகாம நான் நேர பாலுட ஆபீஸுக்கு போனேன். இன்னைக்கு அவனுக்கு போனஸ் பணம் வருங்கன்னு எனக்கு தெரியுமே, ஒரு 2000 கொடுறான்னு கேட்டேன். அவனும் கொடுத்துட்டான், வாங்கிட்டு வந்துட்டேன்.
2: சரி, அதுக்கும் இதுக்கும்
3: என்ன தொடர்புன்னு கேக்குறியா? சொல்றேன் கேளு. வீட்டுக்கு போனதும் எனக்கு 2000 கொடுத்தத கவிதா கிட்ட சொல்லுவான், அப்புறம் கவிதாவும் அவங்க அப்பாவுக்கு 1000 கொடுத்த சொல்லுவா. சோ இவனால அவன் மேல கோபப்பட முடியாது. அவ அப்பாவுக்கு பணம் கொடுத்தத என் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
2: நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான்.
3: ஆமாங் கோகிலா, நம்ம மருமக கவிதா ரொம்ப நல்ல பொண்ணு.
2: ஆமாங்க,
3: அவ அப்பா வந்து பணம் வாங்கிட்டு போன விஷயத்த நிச்சயமா அவங்க கிட்ட சொல்லிடுவா. நம்ம பையன் கொஞ்சம் முன்கோபியாச்ச.
2: ஆமாமா.
3: அதனால அந்த பொண்ணை காப்பாத்ததான் எனக்கு பணம் வேணும்னு போய் சொல்லி அவங்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தேன். அடுத்த வாரம் கண்டிப்பா அந்த பணத்தை திருப்பி அனுப்பிடலாம். இப்ப சொல்லு கோகிலா, நான் செஞ்சது தப்பா?
2: தப்பே இல்லைங்க கவிதா. நம்ம மருமக எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாளோ அப்பவே நம்ம பொண்ணு ஆயிட்டா. அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம அவ கண் கலங்காம கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? அதைத்தானே நீங்களும் செஞ்சிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க.
4: இதுவரை மருமகள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கே. கற்பகம் அவர்கள். நடிப்பு பி. சிவராமன், கே. சையத் நேமத்துல்லா, எஸ். ஜானகிராமன், ஆர். கலைவாணி, கே. விஜயலட்சுமி ஆகியோர்.
5: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
6: தோல்வியின் சுமை நாடகம். எழுதியவர் கூழையார் நாகசோழமுகன் அவர்கள்.
7: சிவகாமி, சிவகாமி.

0: என்னன்னே தெரியல. என் மனநிலையை போல தொலை தூர வானம் கூட இருள தொடங்கிவிட்டது. என் இமைகளின் நிலை கண்டு இயற்கை கூட ஈர காற்று வீச தொடங்கிவிட்டது. தொண்டைக்குழி விசும்பலின் பிம்பத்தை கூட காகங்கள் கூட்டம் பிரதிபலித்து கரைந்தோடியது. இப்படியே சூழல்கள் தடம் பிசகாமல் என் வசம் இருக்க நீ மட்டும் ஏன் சிவகாமி அதற்கு விதிவிலக்கானாய்? சிவகாமி, அப்படி நான் என்னதான் தவறு செய்தேன்? ஒரு காலகட்டத்தில் அறக்கால் சட்டை போட்ட வயசுல எத்தர்ச்சியா உன்னை பார்க்க நேட்டுது. பார்த்த முதல் பார்வையிலேயே உங்ககிட்ட என்ன நான் பறி கொடுத்துட்டேன்? என்ன நிகழ்வு இது? ஒரு ஆண்மகனை பெண் பார்த்து விற்கப்படுதலில் இத்தனை ஈர்ப்பு சக்தியா? ஆமா ஆமாம், அந்த ஈர்ப்பின் விளைவுதான் நாட்களை புறந்தள்ளி வருடங்களை தேய்புறையாக்கி உயிரே உருகி உன்னை காதலித்து கல்யாணம் கூட செய்து கொண்டேன். சிவகாமி சிவகாமி சிவகாமி சிவகாமி. சிவகாமி சிவகாமி, உண்மையிலேயே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா சிவகாமி?
1: பின்ன உன்னோட ஆழமான காதல் ஜெயிச்சிருக்கே, அதுக்கு என்ன அர்த்தமா?
0: ஒரு சின்ன சந்தேகம் சிவகாமி.
1: என்ன சந்தேகம்?
0: பொழுதெல்லாம் உன்னை பார்க்க உன்னுடைய குடிசையை விட்ட சுற்றி சுற்றி வருவேனே, அப்போ ஆறுதலா ஒரு பார்வை பார்த்தியா? என்னை பார்த்ததும் வேண்டா வெறுப்பா வீட்டுக்குள்ள ஓடிடுவியே? என்னுடைய ஆவலான அடிமனம் எத்தனை நொறுங்கி இருக்கும்.
1: உன்னை பார்த்ததும் அத்தனை அவசரமா வீட்டுக்குள்ள ஓடினது எதுக்குன்னு தெரியுமா உனக்கு?
0: தெரியலையே, நீ சொன்னாதானே தெரியும்.
1: குடிசை வீட்டுக்குள்ள ஓடி கீத்து தட்டியில உன்னை மறைஞ்சிருந்து பாக்கதான்.
0: அடிக்கள்ளி, இந்த விஷயம் முன்னடியே தெரிஞ்சிருந்தா அந்தி நேர வானத்தோட அவசர மேகங்களா துள்ளி குதிச்சு எத்தனை சந்தோஷமா நேரத்தை ஒட்டியிருப்பேன். எத்தனை வித தவிப்பு, எவ்வளவு எதிர்பார்ப்பு.
1: போதும் போதும், உன் பழைய புராணத்தை நிறுத்து. அதுக்குதான் எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து நான் கிடைச்சிருக்கேனே, இது தோல்விக்கு கிடைச்ச லாபம் தானே?
0: ரொம்ப ரொம்ப சரியா சொன்ன சிவகாமி. என்னோட வாழப்போற வாழ்க்கைக்கு நீ கிடைச்சது உண்மையிலேயே கொள்ள லாபம்தான்.
1: என் மேல கோவமா பேசவே மாட்டேங்கிற? சரி, கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு தான் மேட்டுல உட்கார்ந்திருந்தோமே, அப்படி இருந்தும் உன்னோட மனசுக்கு திருப்தி வரலையா?
0: பெருமாள் கோயில்லையும் அதை சுற்றியுள்ள மேட்டு பகுதியின் பலமும் தெரிஞ்சிருந்தும் எப்படி தெரியாத மாதிரி அத்தனை சுலபமா சொல்லிட்டே சிவகாமி? இப்ப எல்லாம் நான் எது சொன்னான்னு கேக்குற, எல்லாம் ஏற்கு மாறாதான் பண்ற.
1: சரி சரி, அடுத்த வாரமே கோவிலுக்கு போகும்போது இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்துட்டு வரலாம் என்ன, சரிதானே?
0: ஏன் சிவகாமி, நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கடந்த 2 வருஷத்துல உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேனா?
1: என்னது, தோட்ட வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா, இது என்ன இன்னைக்கு புது சந்தேகம்? உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு?
0: எனக்கு ஒன்னும் ஆகல சிவகாமி, உனக்குதான் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: வர வர முகமே சரியில்ல.
1: துரையோட பார்வைக்கு இப்ப என்னோட முகம் கோணல் ஆயிடுச்சோ?
0: உன்னோட புத்தி கோணல் ஆயிடுச்சோன்னு தான் சொல்ல வர்றேன் சிவகாமி. காலையில தோட்ட வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்ற என்ன கவனிக்க தவறிட்ட அப்படிங்கறேன்.
1: அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீயா தப்பு தப்பா அப்படி நினைச்சுக்கற?
0: இல்ல சிவகாமி, சம்பவம் கண்ணுக்கு முன்னாலேயே நடந்துருச்சு.
1: என்னது சம்பவமா, என்ன சொல்ற?
0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வரும்போது பக்கத்து வீட்டு ராசம்மாவோட பேசிக்கிட்டு இருந்த.
1: ஆமா,
0: வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த என்ன பாத்துட்டு ராசம்மா, அம்மா உங்ககிட்ட உன்னுடைய வீட்டுக்காரர் தோட்ட வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறார், நீயும் போ சிவகாமின்னு சொன்னாங்க. ஆனா நீ அந்த வார்த்தைய காதல வாங்காத மாதிரி ஏனோ தானோன்னு பேசிக்கிட்டு இருந்த. நானும் அத கவனிச்சுக்கிட்டுதான் வர்றேன் சிவகாமி.
1: கல்யாணத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு

0: பாட்டி சொன்னாங்க, இதோ பாருடி சிவகாமி, நாளைய ஒரு காலத்துல கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போகும்போது புருஷனை உன் கையில வச்சுக்கிறதுக்கு ஒரு முன் யோசனை சொல்றேன், கேட்டுக்கோ. கட்டிக்கிட்ட புருஷன் மேல அளவு கடந்த பாசம் இருக்கத்தான் வேணும். ஆனா ஒரு பொண்ணா அதை காட்டிக்க கூடாது. துட்டும் தொடாம பட்டும் படாம அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்யோன்யம் குறைஞ்சாப்ல கொஞ்சம் விலகி விலகி நடிக்க கத்துக்கணும். அப்பதான் அளவு கடந்த ஈர்ப்பு வரும். புருஷனோட பாசமும் ஒரு பொண்ணுக்கு முழுமையா கிடைக்கும். இதோ பாருடியம்மா, வெறும் நடிப்பு மட்டும்தான், அப்புறமா வேஷத்தை கலைச்சிடணும், என்ன புரியுதா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கோ ஒரு நாள் பாட்டி சொன்ன விஷயம் நல்லாவே வேலை செஞ்சிருக்கு போல இருக்கே.
1: என்ன சிவகாமி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம மனசுக்குள்ளேயே எதையோ முணுமுணுக்கற, வர வர உன்னோட நடவடிக்கையே சரியில்லை.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க பாரு, கண்டதையும் நினைச்சு குழம்பி போகாத, இரு உனக்கு காபி தண்ணி வச்சு கொண்டு வரேன்.
2: என்ன நாகப்பா, கோயில் முரட்டு களையாட்டம் மண்வெட்டிய தோல்ல வச்சுக்கிட்டு தோட்டத்தையே சுத்தி சுத்தி வருவேன், ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அந்த பழைய சுறுசுறுப்பெல்லாம் எங்க போச்சுது?
1: ஏண்டா ஆறுமுகம், காதல் கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா?
2: நாகப்பா, தடால் அடியா அந்த வார்த்தையை நீ கேட்கவே கூடாது.
1: ஏண்டா ஆறுமுகம், நான் உன்னை அப்படி என்னதான் கேட்டு விட்டேன்?
2: காதலிச்சு கல்யாணம் பண்ண நீ இந்த வார்த்தை கேட்க கூடாது.
1: என்னடா சொல்ற?
2: பின்ன என்னடா நாகப்பா, நீயே காதலிச்சு கல்யாணம் பண்ண உனக்கு தெரியாதா? நான் வேற இதை விவரிச்சு சொல்லணுமா என்ன? காதல் சுகம் வேறு, கல்யாண சுகமே வேறு.
1: ஆமாண்டா ஆறுமுகம், கல்யாண சுகமே வேறுதான். அதாவது பெத்தவங்களா பொருத்தம் பார்த்து பேசி முடிச்சு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற சுகமே வேறதான். அந்த சுகத்தை அனுபவிச்சவன்டா நீ. நீ சொல்றத ரசிச்சு கேட்டுக்கத்தான் வேணும்.
2: என்ன நாகப்பா, வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரியா போகுது.
1: ஆமாண்டா ஆறுமுகம், இருட்டு உலகத்துக்கு கண்ணாமூச்சி ஆட்டம் போட வரும், சின்ன சின்ன மின்னல் வேகம் தான் காதல் கல்யாணம்.
2: புதிரா பேசுற நாகப்பா, ஒண்ணுமே புரியல.
1: காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்புடா.
2: சின்ன வயசுல இருந்தே விருப்பப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீயாடா இத்தனை விரக்தியா பேசுற?
1: என்னடா செய்யறது, என்னை இப்படி விரக்தியா பேச வச்சிட்டாலே.
2: தோட்ட வேலைக்கு வந்த உனக்கு கஞ்சி கொண்டுகிட்டு வரும்போது உன்னோட பெஞ்சாதிய பாத்துருக்கேனே, நல்ல குடும்ப பெண்ணா, சாந்தமா இருந்துச்சே, அதையா அப்படி சொல்ற?
1: ஆமா ஆமா, நானும் அந்த முகபாவனையை வச்சுதான் ஏமாந்துட்டார் முகம்.
2: நீ இவ்வளவு விரக்தியா பேசுற அளவுக்கு உன்னோட மனைவி உனக்கு அப்படி என்னதான் செஞ்சா நாகப்பா?
1: உங்ககிட்ட சொல்றதுல தப்பில்லப்பா, பேச்சுக்கு பேச்சு எதுக்கெடுத்தாலும் பச்சை மிளகாய கிடைச்ச விளாட்டம் எரிஞ்சு எரிஞ்சு விளர ஆறுமுகம்.
2: பதிலுக்கு நீ தண்ணியை குடிச்சுக்க வேண்டியதானே நாகப்பா.
1: எல்லாம் உனக்கு கிண்டல் தான்டா ஆறுமுகம்.
2: ஐயோ நாகப்பா, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்க, கடும் புயலுக்கு பின்னாடிதான் அமைதி வரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு எரிஞ்சு எரிஞ்சு விழுறோம் பொஞ்சாதி, நாளைக்கு உன் மேல கூடுதலா பாசமா இருக்கலாம் அல்லவா? அது வரைக்கும் நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கணும்.
1: போயும் போயும் ஒரு பொண்ணுகிட்ட அனுசரிச்சு போக சொல்ற, அப்படித்தானே?
2: டேய் நாகப்பா, அது உன்னோட மனைவி இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்க.
1: ஓஹோ, அதுவும் சரிதான். சரி சரி, பாப்போம் பாப்போம்.
3: சிவகாமி, சிவகாமி.
0: யாரு?
3: குடிசை வீட்டுக்குள்ள உட்காந்து என்னதான் பண்ற?
0: வா ராசம்மாக்கா, உள்ள வா, சும்மாதான் உட்காந்துருக்கேன்.
3: ஆமா, நாகப்பன் தம்பி தோட்ட வேலைக்கு போயிடுச்சா?
0: அப்பவே போயாச்சே.
3: ஆமா, என்ன சிவகாமி, நேத்து ராத்திரி உன் வீட்டுக்காரோட சத்தமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தியே.
0: அது அதுவா, அது வந்து இந்த இது சாப்பிடும் போது சாப்பாட்டுக்கு உப்பு அளவு சரியா இல்லன்னு கொஞ்சம் என்கிட்ட கோபமா பேசிட்டாரு.
3: என்னடி அம்மா சிவகாமி, இந்த ராசம்மாவும் உன்னோட வயசுல இருந்து வந்தவ தான், என்கிட்டயே போய் சொல்லாத.
0: அது அது வந்து ஒன்னும் இல்ல ராசம்மாக்கா.
3: சிவகாமி, நான் உனக்கு புத்திமதி சொல்றேன்னு கோவிச்சுக்காத, ஒத்துமையே பெரும் பலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பொறுத்த மட்டும் அது புருஷன் பொண்டாட்டிக்கும் பொருந்தும். நேத்து நடந்த உங்க ரெண்டு பேரோட சண்டையும் பக்கத்து வீட்டுல இருந்த எனக்கும் காதல விழத்தான் செஞ்சிச்சு. குடும்பத்துல நடக்கிற ஒரு சின்ன தவறுக்கு கூட கருத்து வேறுபாட்டால பிரச்சனை வரத்தான் செய்யும். அத பெருசு படுத்தாம யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடணும், அதுதான் எந்த ஒரு குடும்பத்துக்கும் நல்லது. என்ன சொல்றத சொல்லிவிட்டேன், நான் வரேன் சிவகாமி.
0: சரிக்கா.
1: சிவகாமி எப்படி தூங்குறா பாரு, எத்தனை நிம்மதியான பெருமுச்சு.

0: ஒரு தூக்கம், எவனுக்கு தூக்கம் வந்தா என்ன, தூக்கம் வராம போனா இவளுக்கு என்ன? நீ நல்லாவே கோட்டை விட்டு தூங்கு சிவகாமி.
1: சச்சே, வர வர உன்னோட தொல்லை தாங்க முடியலையே. பகல் நேரத்துலதான் எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற, இப்ப ராத்திரி தூக்கத்திலயுமா? சரி, ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு தானே படுத்தோம். பின்ன என்ன, உனக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண? கண்ணை இருக்க மூடிட்டு படுத்துக்க, நல்லாவே தூக்கம் வரும்.
0: மனசுல நிம்மதி இருந்தாதானே கண்ணுல தூக்கம் வரும்.
1: உன்னோட நிம்மதி எங்கதான் போச்சு?
0: நிம்மதி எங்கே போச்சுன்னு என்னையே திரும்ப கேக்குறியா சிவகாமி? நாம மண்ணுக்க உரிய பெண்களோட தனித்துவம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்றத கவனமா கேட்டுக்க. காலம் காலமா கல்யாணம் ஆன பொண்ணுங்க கணவனுக்கு பயபக்தியோட பணிவிடைகளை செய்துட்டு அவங்க தூங்கின பிறகுதான் தான் தூங்க போவாங்க. சிவகாமி, காலம் மாறி போச்சுமா, காலம் மாறி போச்சு.
1: அப்படின்னா உன்னை தாளாட்டி தூங்க வைக்க சொல்ற, அப்படிதானே?
0: அப்படியெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசாத சிவகாமி. உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவனா?
1: ஆமாமா, நானும் உன்னோட சுய புத்தி தெரியாம அதே தப்பதான் செஞ்சிட்டேன்.
0: அப்படின்னா என்ன, நீ புத்தி கெட்டவனு சொல்றியா?
1: குடும்பத்துல தொட்டதுக்கெல்லாம் தப்பு கண்டுபிடிச்சா குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கும்?
0: என் மேல உனக்கு வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிடுச்சு சிவகாமி. நான் இப்படி நடந்துக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்.
1: ஆமா, எதை வச்சு அப்படி திட்டவட்டமா சொல்ற? நான் எப்பவும் உனக்கு உண்மையாதான் நடந்துட்டு இருக்கேன்.
0: இல்ல சிவகாமி, இதில பிடி கொடுக்காம என்ன விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போற.
1: இல்ல, நான் உன்னை விட்டு கொஞ்சம் விலகுறாப்ல நடிச்சா உன்னோட பாசம் எனக்கு கூடுதலா கிடைக்குங்கிற நம்பிக்கையிலதான் அப்படி பண்ணினேன். ஆனா இப்பதான் புரியுது, உங்ககிட்ட நடிச்சாலும் நடிக்காட்டியும் என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லன்னு.
0: இல்ல, நான் இத நம்ப மாட்டேன். உன்னோட அடி மனசுல ஏதோ தப்பு இருக்கு.
1: இல்ல இல்ல, எதையுமே இப்படி அபாண்டமா சொல்லாது, நான் சொல்றதுதான் உண்மை.
0: பொய், அத்தனையும் பொய். உன்னுடைய அன்புக்காக நான் எத்தனை நாள் காத்திருந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? பொண்ணுனா கணவனுக்காக மதுரை மாநகரே எரிச்ச கண்ணகியா இருக்கணும். ஆனா நீ அதுக்கு நேர் மாறா என் மேல எதுக்கெடுத்தாலும் வெறுப்பாவே இருந்துட்ட, நெருப்பாவே இருந்துட்ட. மொத்தத்துல என்ன உனக்கு பிடிக்கல? யாரையோ மனசுல நினைச்சுக்கிட்டு என்னோட இளமைய முடக்கி வேண்டா வெறுப்பா குடும்பம் நடத்துற, அப்படித்தானே?
1: என்னது அப்படின்னா? அப்படின்னா நீ என் மேல சந்தேகப்படுற, அப்படித்தானே? உன்னோட வாழ்ந்த இந்த மூணு வருஷத்துல என்ன பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது உன்னோட. இனி ஒரு நிமிஷம் கூட உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். ஆமா ஆமா, நீ உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன்.
0: சிவகாமி சிவகாமி, ஏய் இந்தப்ல சிவகாமி, நான் சொல்றேன் கேளு, நான் சொல்றேன் கேளு. அங்க இருக்கல பாதாள கடத்தல, இங்க என்ன பண்ற சிவகாமி? சிவகாமி, ஐயோ சிவகாமி, இந்த உடம்பு படபடன்னு ஆடுது, அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவார்களே, அது இடம் பொருள் அறிந்து உச்சரிக்கிற வார்த்தைக்கும் உண்டுன்னு இப்பதான் உணர்றேன். ஏதோ ஒரு வேகத்துல பேச்சுக்கு பேச்சு உணர்ச்சி வசப்பட்டு பேசி விபரீதத்தை நானே விலை கொடுத்து வாங்கிட்டேனே சிவகாமி. ஐயோ சிவகாமி, ஐயோ சிவகாமி, நீயும் என்னை வெறுக்கிற மாதிரி நடந்திருக்க கூடாது. தவறு ரெண்டு பேருமேல இருக்கே, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்திருக்கலாமே. ரெண்டு பேருமே வாழ்க்கையில போட்டி போட்டதால கடைசியில உன்னையே நான் இழந்துட்டேனே சிவகாமி, உன்னையே நான் இழந்துட்டேனே. ஐயோ சிவகாமி, சிவகாமி, சிவகாமி, சிவகாமி. சிவகாமி சிவகாமி, நெற்றி மத்தியில் குங்குமம் இட்டு கார்குந்தலில் மலர் சூடி கரம் பிடித்த என்னவளே, இனி நாட்கணக்கில் அழுது புலம்பினாலும் திரும்ப முடியாமல் எங்கே சென்றாய் சிவகாமி, திரும்ப முடியாமல் எங்கே சென்றாய்?

0: நடைதளர்ந்து முதிர்ந்து விட்ட பொழுதும் உன் நினைவுகள் என்னை நிழலும் நிஜமுமாக கொள்கின்றன சிவகாமி, என்னை நிஜமுமாக கொள்கின்றன சிவகாமி. இன்றோ ஒரு நாள் பெருமாள் கோயில் மேட்டில் உன் கால் தடம்பட்ட மணற்பரப்பில் இன்னமும் உன்னை தேடுகின்றேன் சிவகாமி, இன்னமும் உன்னை தேடுகின்றேன் தோல்வியின் சுவையோடு, தோல்வியின் சுமையோடு.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தோல்வியின் சுமை நாடகம். எழுதியவர் கூழையார் நாகசோழமுகன் அவர்கள். நடிப்பு எம் எஸ் ஜெகன், என் மீரா, புரோனி சந்திரிகா ஷர்லி, சிவமுருகையன் ஆகியோர்.
2: இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேர்களை கேட்கலாம். தமிழில் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த

0: கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டியூ யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இம்மாதம் 31 தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29 தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985 ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் ரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
2: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ

0: இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
1: திருப்பதி இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:50.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1. பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
2: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
1: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
11: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
12: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
10: May 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
13: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
14: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
15: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
17: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேர்களை செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது மதுர கீதம். நேயர்களின் நீங்காத நினைவலைகள் நேரம் ஒரு மணி கேட்கலாம். இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டசன், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் உள்ளிட்டோரை சந்திக்கும் பிரதமர் பசுமை எரிசக்தி வழித்தடம், ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொள்கிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் சிறு சதீசன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால் புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். சமூக சேவை, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளபோதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலையோரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டியெறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில்

70 வயது மூத்தோர் ஆர்வலரும் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
0: மதுர கீதத்தின் தொடக்கமாக அடிமை பண்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் P சுஷீலா பாடியிருப்பது விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கிருஷ்ணசமுத்திரம், தெற்கு தெரு, சப்பானி, மோனிஷ், புகழரசன், மகேஷ், கவியரசன், கலையரசன். இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

நேரம் 1:15. கேட்டிணைந்திருக்கிறோம். இது மதுர கீதம். ஒலித்தந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில். அன்பளிப்பு படத்திலிருந்து. விரும்பி கேட்டிருந்த நேயர்கள் பள்ளிக்கரணை முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், தீபிகா. இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் 4 கில்லாடிகள் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில் பாடல். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் எலுப்பைக்குடி கண்ணன், செல்வி, ஜெயேந்திரன், புவனேஸ்வரன். இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: நேரம் 1:19 கேட்டிணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி, சேலம், மங்களன், மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மதுரை கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள். நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் ஆடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கடியாப்பட்டி பி உமாபாரதி அவர்கள்.
2: கிடா வளர்க்குறேன்னு சொல்றீங்க, இப்ப இந்த ஆடோட வளர்ப்பு பருவம் வந்து எத்தனை மாசத்துக்கு நீங்க வச்சுக்கிறீங்க?
3: சார், 1 வருஷம் வச்சுக்குவோம் சார். அப்பதான் வந்து பக்ரீத்துக்கு வந்து ஒரு 20-25 கிலோ ஆடுலாம் விற்கிறது. 1 வருஷம் ஆடை தான் கொடுக்கறது. அப்ப கொடுத்தாதான் ஒரு 17,000-20,000-21,000 முடி கூட போடுவோம் ஒரு ஆடு. நல்லா பெருசாகி விற்போம். பக்ரீத்துக்கு மட்டும் விற்கிறது. இடையில ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா முக்கியமானவங்கன்னா அவ கொடுக்கறது.
2: அது நம்மளுடைய நோக்கம். அதாவது இந்த அறுவடை மகசூல் அப்படின்லாம் சொல்லுவோம் விவசாயத்துல. அதே மாதிரி கால்நடைகளுக்கும் கூட வந்து இந்த மாதிரியான விழாக்களை மையப்படுத்தி தான் நீங்க வளர்க்குறீங்க. சரி, இப்போ இந்த ஆடுகள் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, வந்து இப்போ வாங்க வர்றவங்க அதை அப்படி தூக்கி பார்ப்பாங்க, இடம் சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல அந்த ஆடோட வயசு எப்படி இருக்கும்னு கணிக்கிறதுக்கெல்லாம் சில முறைகள்லாம் வச்சிருப்பாங்க, அதை நீங்க எப்படி கையாளுறீங்க?
3: அது ஆடு வந்து பல்லு பார்த்துதான் வயசை கணிப்பாங்க. ஆடு ஒரு பல்லு போட்டிருந்தா 1 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம், 2 பல்லு போட்டிருந்தா 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது பல்ல வச்சு கணிச்சு தான் வாங்குவாங்க ஆடோட மதிப்பையே. ரொம்ப 2 வருஷம் கடையெல்லாம் வச்சுக்க மாட்டோம், 1 வருஷத்துக்குள்ளேயே நாங்க எல்லாமே வித்துருவோம்.
2: நீங்க சொல்றத பார்த்தா ஆடு வந்து 1 வருஷத்துக்கு மேல யாரும் வைக்க மாட்டாங்க, அவங்களே வந்து வாங்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்ற மாதிரி.
3: ஆமா சார், எல்லாம் வாங்க.
1: நேர்களே, இந்த பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் ஆடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை கடியாப்பட்டி பி உமாபாரதி அவர்கள். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் TM சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி S. கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல் சந்திரோதயம் படத்திலிருந்து.

படுபவன் படு சம்சாரி கபானியோ பிரம்மச்சாரி தலையணை மந்திரம் மூளையை கடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும் காசிக்கு காசிக்கு காசி

0: சகவாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் பக்தி வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்
1: பக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் பெரிவேஷம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் பெரிவேஷம்
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ
1: அவள் துணையினை பிரிவது முறையோ
0: பகைதான் வளரும்
1: பகையே அன்பாய் மலரும்
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ
1: கலந்தவர் திரிந்திட

0: காசிக்கு போகும் சந்நியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீ யோசி.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம். நிகழ்ச்சியில் இன்னும் பாடல் டவுன் பஸ் படத்திலிருந்து எம் எஸ் ராஜேஸ்வரி குழுவினருடன் பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் சிறுகாம்பூர் குறிஞ்சி நகர், கிருஷ்ணன், மதியழகன், மதுபாலன், அமர்நாத், ஏவூர் கிருஷ்ணவேணி, தரணி தன்யா, தமிழ் அமுதன், சாந்தினி தேவி, செந்தமிழ்ச்செல்வி, கனிமொழி. இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் மதுரை கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
10: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
11: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
12: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
10: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
13: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
0: மதுரை கீதம் தொடர்கிறது. இனிவரும் பாடல் பலே பாண்டியா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் ஒலிக்கிறது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் சிறுகாம்பூர் இளஞ்செழியன், மணப்பாறை காமராஜ் நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, மனவி, சந்திரசேகர். இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
1: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
0: விடுறா தற்கொலை.

நேரம் 1:37 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது மதுரை கீதம். நேற்றைய இன்றிரவு 7:25 விடவர் உலகம். மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போசம்பட்டி வி. ராமதுரை அவர்கள்.

0: இப்போ நீங்கள் இந்த அரை ஏக்கரில் நடுறீங்க, ஒரு வருஷம் கழித்து பூ எடுக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா தொடர்ந்து உரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது,
1: மருந்து
0: அப்புறம் பூச்சி மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு வருஷம் நான் பண்ண செலவை எடுத்துட முடியுமா? அது எவ்வளோ காலத்தில் எடுக்க முடியும், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: எடுத்துடலாங்கய்யா, அது மாதிரி எடுத்துடலாம். 6 மாதத்துக்கு அப்புறமே நான் பூ ஒரு 10 கிலோ 5 கிலோ வர ஆரம்பிச்சிருங்கய்யா. அது மாதிரி வந்துட்டு ரெகுலராக வந்துச்சுன்னா நம்ம ஒரு வருஷம் நல்லா பெரிய செடி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ கிட்ட எடுக்கும். 100 ரூபா கூட ஒரு நாளைக்கு 10,000 ரூபா அந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம் கிட்ட. ஒரு 2 மாதத்தில் எடுத்துடலாம். ஒரு வருஷம் செலவு பண்ணுற காசு நம்ம 2 மாதத்தில் எடுத்துடலாம். உற்பத்தி அதிகமாக இருந்து விளையாட்டு இருந்துச்சுன்னா நம்ம 2 மாதத்தில் அந்த காசு எடுத்துடலாம்யா.
2: நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகத்தில் மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போசம்பட்டி வி ராமதுரை அவர்கள். நிகழ்ச்சி இன்றிரவு 7:25 கேட்க காத்திருங்கள்.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
8: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
9: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
8: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
9: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்பு எங்கே படத்திலிருந்து பி சுஷீலா பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கீரனூர் முகமது ஷஃபீக், ஜுவனா மரியம், முகமது ஷாலிக், முகமது சுஹைல், முகமது சல்மான். இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிக்கிறது.

0: நிறைவு பெற்றது மதுர கீதம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
0: நேர்களை உங்களின் நினைவிற்கு இந்த இரவு 7:02 சிறுகதை நேரம். கு அழகிரிசாமியின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி ஒலிபரப்ப கேட்கலாம். கு அழகிரிசாமியின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி. இன்னும் சில நொடிகளில் நமது நிலையம் வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார

0: அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ள போதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டுமென மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்ச ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பளப்பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கிருஷ்ணகிரி எல்லுக்குட்டை ஏரியில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் 1000கணக்கான மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து கார் இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்து

0: இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 வயது மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. இனி கேட்கலாம் ஒரு திரை இசை பாடல்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். நேரம் 2:15.
1: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று ஆடு வளர்ப்பில் தனக்குள்ள அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி பி உமாபாரதி அவர்கள்.
2: ஆடு வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், வெள்ளாடு வளர்க்கலாம்.
3: அம்மா வணக்கம்.
4: வணக்கம் சார்.
5: ஆடு வளர்க்கறது அப்படின்னாலே நிறைய பேருக்கு கொஞ்சம் என்னடா இது ஒரு பெரிய வேலையே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும். நீங்க ரொம்ப சாதாரணமா அதை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு?
4: எங்க வீட்டுக்காரங்க வந்து 20 வருஷமா சிங்கப்பூர்ல இருந்தாரு. இருந்துட்டு வந்துட்டு இப்ப போக முடியல, பிள்ளைலாம் இருக்கு, எப்படி முன்னேறது அப்படின்னு பாத்துக்கிட்டு இப்ப வந்து செம்பிளி ஆடு வளர்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து ரொம்ப ஆடெல்லாம் வாங்கல, ஒரு 5 ஆடு தான். அதோட நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பைய பைய 10, 11 ஆச்சு, 11, 21 ஆச்சு, 21, 50 ஆச்சு, 50, 70 ஆச்சு, அவ்வளவுக்கு இருந்து 150 ஆடு இருக்காங்க.
5: ரொம்ப சந்தோஷம். அப்படியே படிப்படியா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினதுல இந்த ஆடுகளோட பங்களிப்பு நிறையவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ செம்மறி ஆடு மட்டும்தான் வளர்க்குறீங்களா இல்ல வேற ரகங்கள் ஏதாவது வளர்க்குறீங்களா?
4: சார், செம்பிளி ஆடு மட்டும்தான் வளர்க்குறோம், வேற எதுவுமே தொடல. கிடை பொட்டாடு இதுதான் ரெண்டுமே வளர்க்குறோம். அது மேய்ச்சல் முறையில தான் வளர்த்துக்கிட்டு வர்றோம். இப்ப முன்னேற்றம் வந்து இப்ப ஒரு ஆளையும் வேலைக்கு வச்சுட்டோம், 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்து.
5: பாருங்க பெரிய விஷயம், வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு இப்ப உங்களுடைய அந்த பணி வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. கிடா வளர்க்கறேன்னு சொல்றீங்க, இப்ப இந்த ஆடோட வளர்ப்பு பருவம் வந்து எத்தனை மாசத்துக்கு நீங்க வச்சுக்கிறீங்க?
4: 1 வருஷம் வச்சுக்கோம் சார். அப்பதான் வந்து பக்ரீத்துக்கு வந்து ஒரு 20-25 கிலோ ஆடுல விக்கிறது. 1 வருஷம் ஆடைதான் குடுக்கறது. அப்ப கொடுத்தாதான் ஒரு 17,000, 20,000, 21,000 முடி கூட போடும் ஒரு ஆடு. நல்லா பெருசாகி விற்போம். பக்ரீத்துக்கு மட்டும் விக்கிறது. இடையில ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா முக்கியமானவங்கன்னா அவ குடுக்கறது.
5: அது நம்மளுடைய நோக்கம். அதாவது இந்த அறுவடை மகசூல் அப்படின்லாம் சொல்லுவோம் விவசாயத்துல. அதே மாதிரி கால்நடைகளுக்கும் கூட வந்து இந்த மாதிரியான விழாக்களை மையப்படுத்தி தான் நீங்க வளர்க்குறீங்க. சரி, இப்போ இந்த ஆடுகள் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க வந்து இப்போ வாங்க வர்றவங்க அதை அப்படி

0: தூக்கி பார்ப்பாங்க, எடை சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, இல்ல அந்த ஆடோட வயசு எப்படி இருக்கும்னு கணிக்கிறதுக்கெல்லாம் சில முறைகள்லாம் வச்சிருப்பாங்க, அதை நீங்க எப்படி கையாளுறீங்க?
1: அது ஆடு வந்து பல்லு பார்த்துதான் வயசை கணிப்பாங்க. ஆடு ஒரு பல்லு போட்டிருந்தா ஒரு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம், ரெண்டு பல்லு போட்டிருந்தா ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது பல்லை வச்சு கணிச்சுதான் வாங்குவாங்க ஆடோட மதிப்பையே. ரொம்ப ரெண்டு வருஷம் கடையெல்லாம் வச்சுக்க மாட்டோம், ஒரு வருஷத்துக்குள்ளேயே நாங்க எல்லாமே வித்துருவோம்.
0: நீங்க சொல்றத பார்த்தா ஆடு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல யாரும் வைக்க மாட்டாங்க, அவங்களே வந்து வாங்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்ற மாதிரி.
1: ஆமா சார், எல்லாம் வாங்கிட்டு போயிருவாங்க. எப்படியும் வருஷத்துக்கு நாங்க 600,000-700,000 ரூபாய்க்கு விற்பாரு வீட்டுக்காரர்.
0: ஆடு மட்டும் வித்துருவீங்க. சரி, இப்ப இந்த ஆடு வந்து பராமரிக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்குமே, இந்த பராமரிப்பு முறையில உங்களுக்கு ஏதாவது சவால்கள் எல்லாம் இருக்கா?
1: ஆமா சார், அது மழை காலத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு ரொம்ப இருக்கு. இப்ப வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தாவ வீக்கம் ரொம்ப வருது. எல்லா சீசனுமே நோய் வந்துகிட்டு தான் இருக்கு.

0: பக்கம் ரொம்ப வருது. எல்லா சீசனுமே நோய் வந்துகிட்டு தான் இருக்கு, அது வராமலாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு வாய்க்கான வந்துச்சுன்னா மண்டல ஆராய்ச்சி மையத்துக்கு ட்ரைனிங் வந்துருங்கிறான். ட்ரைனிங் வந்து அவங்க சொல்றபடி நடந்துகிட்டு அப்புறம் அதே மாதிரி ராயபுரத்துல டாக்டர்மா இருக்காங்க, ஏதாச்சும் நோய் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட நாங்க கேட்டு அவங்க மருந்து சொல்றாங்க. அப்படி இருந்து இப்ப எங்களுக்கு கசி மருந்தும் தெரிஞ்சு போச்சு, அதனால அதே பார்த்து போட்டு ஊசி தடுப்பூசி போடுறோம்.
1: நீங்க வந்து அனுபவ ரீதியில நீங்களும் ஒரு கால்நடை மருத்துவர் மாதிரி ஆயிட்டீங்க.
0: ஆமா, நாங்க மேக்சிமம் அப்படிதான் மருந்து ஈட்டி தடுப்பூசி எல்லாம் போட்டிருக்கோம். வாய்க்கான வந்திருக்கு, அதுக்கு தடுப்பூசி போட்டோம். ஆனா தடுப்பூசி போட்டு வாய்க்கான வந்துகிட்டு தான் இருக்கு, அதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சார்.
1: சரி, இந்த ஆடு வந்து மேய்ச்சல் முறையில வளர்க்கறேன் அப்படின்னு சொல்றீங்க, இப்ப 150 ஆடுன்னு சொல்றீங்களா, இப்ப அதுக்கு பெரிய பரப்பளவுல நிலம் வேணுமே மேய்ச்சல் நிலம். அதுக்கு
0: எங்களுக்கு 2.5-3 ஏக்கர் இருக்கு சார். அப்புறம் ஒத்தி வாங்கினது எல்லாம் சேர்த்து 5 ஏக்கர் இருக்கு. அத்தான் மேய்ச்சல் முறைன்னா அம்மா வயலே விடல, சுத்தி ஆளு விட்டு இப்ப மேய்க்கிறதுனால வெளியில போய் மேய்ச்சு கூட்டிகிட்டு வரோம்.
1: சரி, இப்ப இந்த மேய்ச்சல் முறையில வந்து ஆடுக்கு என்ன மாதிரியான பயிர்கள்லாம் நீங்க எப்ப பண்ணிட்டு இருக்கீங்க?
0: பயிர் எல்லாம் போடல சார், வெப்புள்ள தான் சாப்பிடுது.
1: தானே வளர்ற புள்ள சாப்பிட்டு வந்துருது.
0: மேய்ச்சல் ரொம்ப தூரம் ஓட்டணும், 1 கிலோமீட்டர் முன்னாடி ஓட்டிக்கிட்டு வரணும். அது ரொம்ப தூரம் நடந்தாதான் ஆட்டுக்கு நல்லது, இல்லாட்டினா சரி வராது.
1: இந்த வேலைக்காக தான் ஆண்டுக்கு 1 லட்ச ரூபா ஊதியம் கொடுத்து வேலையால வச்சிருக்கீங்க.
0: 1,20,000
1: வெளியில போய் மேய்ச்சிட்டு வந்தாலும் கூட ஆடு வந்து நம்ம அந்த பட்டியல நிப்பாட்டும் போது அதுக்கு தீவனமோ இல்ல அதுக்கான கவனிப்பு முறைகளோ கண்டிப்பா நம்ம பக்கம் இருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க என்ன மாதிரியான கவனிப்பெல்லாம் அந்த ஆடுக்கு குடுக்கறீங்க?
0: இதுக்குன்னு ட்ரே மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் சார். அந்த ட்ரேல வந்து கம்பு சோளம் இதெல்லாம் ஊற வச்சு, புண்ணாக்கு தவிட எல்லாம் போடுறோம் சார், அதெல்லாம் ஊற வச்சு காலையில ஊற வச்சிருவோம். ஊற வச்சுட்டு சாயந்தரம் அது வரும்போது அள்ளி போட்டோம்னா சாப்பிட்டுறோம்.
1: மேய்ச்சலுக்கு விடுறீங்களா? ஒரு வெயில் கிழமை இருக்கட்டும் மழை கிழமை இருக்கட்டும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கீங்களா? இந்த நேரத்துல வெளியில உடனே இவ்வளவு நேரம் மேய்ஞ்சிட்டு திரும்ப பட்டிக்கு ஓட்டிட்டு வந்துடும் அப்படின்னு நேரம்?
0: நல்லா 9 மணிக்கு ஓட்டி போய் சாயந்தரம் 6 ஆயிரும் சார். அதுக்கு மட்டும் எவ்வளவு போட்டாலும் பத்தாது.
1: அதாவது செம்மறி எடுத்து சாப்பிட்டுகிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க.
0: சாப்பிட்டுகிட்டே இருக்கு, எவ்வளவு தீவனம் வச்சாலும் நமக்கு கட்டுப்படி ஆகாது.
1: சரி, இப்ப வீட்டுல நம்ம நீங்க தீவனம் வைக்கிறப்போ ஒரு ஆட்டுக்கு தோராயமா எத்தனை கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம்?
0: 100 கிராம் தான் சார். 100 கிராம்
1: 100 கிராம் தான். இப்ப செம்மறியாடு அது பாட்டுல தீனி கொடுத்தா தின்னுகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க, 100 கிராம் அதுக்கு போதுமா?
0: இல்ல சார், அது மேய்ச்சல்ல வரது இல்ல, அது ஒரு கொஞ்சம் டானிக் மாதிரி போட்டுதான்.
1: அது இணை உணவா குடுக்கற மாதிரி நம்ம குடுக்கற?
0: ஆமா சார், அது அதை கரெக்டா இற வைக்கணும், வீட்டுக்கு வந்துடும் கரெக்டா அந்த நேரத்துக்கு சாப்பிடறதுக்கு.
1: அதாவது உமாபாரதி அம்மா கிட்ட போனா நமக்கு தீனி வந்து கூடுதலா கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் செம்மறியாட்டுக்கெல்லாம் வந்துருது.
0: ஆமா சார்.
1: சரிம்மா, ஆடு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு விழாவை மையப்படுத்தி குடுக்கறேன்றீங்க, இல்ல விசேஷத்தை கேட்டா குடுக்கறேன்றீங்க. பெரும்பாலும் நம்மளோட நோக்கம் வந்து தொழில வந்து லாபம் பாக்கணும், நம்மளோட தொழிலும் நல்லா அபிவிருத்தி ஆகணும், இதோட நோக்கத்தோட தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஆடுகளை செம்மறி ஆடு அப்படின்னா பராமரிப்பு ரொம்ப கூடுதலா இருக்குமா?
0: ஆமா சார், கூடுதலா தான் இருக்கு. அது நல்லா அது கரெக்டா கவனிக்கணும், மேயுதா மேயலையா அது எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ஆடையும் கவனிச்சு பாக்கணும். இல்லன்னா மேயலைன்னா மழை காலத்துல பாத்தீங்கன்னா காண வந்துரு, அது வந்து மேயலன்னு தெரியலன்னா அது உடனே ஊசி போடலன்னா ஒரு நாள்லயே பார்த்து ஊசி போடலன்னா அது 2-3 நாள் ஆச்சுன்னா பொழைக்கிறதே கஷ்டமா போயிடும். ஃபர்ஸ்ட் நாங்க நிறைய அடிபட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப தெளிவா ஆயிருக்கோம்.
1: அதுல இருக்கிற நுட்பங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆடை எப்படி நம்ம
0: எடுத்து அப்படி வளர்க்க கூடாது ஆடு, அதை பத்தி ஒவ்வொரு ஆடா பார்த்து அதோட நோய் எதிர்ப்பு சக்தி என்னென்ன நோய் வரும் என்னென்ன எது இருக்கு எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் வளர்க்கணும்.
1: சரிம்மா, இப்ப இந்த ஆடு வளர்க்கறதுக்கு நீங்க ஏதாவது பிரத்யேகமான பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா, இல்ல உங்க வீட்டுல முன்னாடி அப்பா அம்மா இவங்க எல்லாம் வளர்த்திருக்காங்களா?
0: அதெல்லாம் இல்ல சார், மண்டல ஆராய்ச்சி நிலையத்துக்கு இங்க வந்து சொல்லுவாங்க சார். அது முடியுதான், நாங்க வந்து வீட்டுல எல்லாம் ஆடெல்லாம் வளர்க்கல சார், வீட்டுக்காருக்கு உதவியா இருக்கட்டும்னு நான் வீட்டோட இருக்கேன் சார்.
1: நிறைய ஊருக்கு உட்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தோட சேர்ந்து கால்நடை வளர்ப்பு அப்படிங்கறது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அது உப தொழில், அது இதோட அது அப்படின்னு உடலும் உயிரும் அப்படிங்கிற மாதிரி விவசாயம் கால்நடை வளர்ப்பு எல்லாமே சேர்ந்து வந்துடும். பெரும்பாலும் கிராமப்புறத்துல விவசாயம் வச்சிருக்கவங்க 1 ஏக்கர் நிலம் இருந்தா அதை அதை நம்பி ஒரு மாடு இருக்கும், ஒரு ஆடு இருக்கும், கோழி இருக்கும், இப்படி எல்லாம் வச்சு ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப உங்களோட வாழ்க்கை தரம் ஆடுகளால உயர்ந்திருக்கு, கால்நடைகளால உயர்ந்துகிட்டு இருக்கு.
0: யாரையும் நம்பி இல்ல, இப்ப பிள்ளைய கூட நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் சேர்த்து விட்டுருக்கிறேன், வருஷத்துக்கு இவ்வளவு காசு ஆகுது, இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஆடு வித்து அதை பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு, இன்னொரு பொண்ணு நல்லா படிக்கும், அதை டாக்டர் படிக்க வைக்கணும். எப்படி படிக்க வைக்கிறது?
1: சரி, டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னா அதை கால்நடை மருத்துவருக்கு படிக்க வைக்கணுங்கிறீங்களா? இல்ல
0: கால்நடை மருத்துவருக்கும் படிக்க சொல்லி இருக்கிறேன்.
1: ஏமா, ஏன் என்ன காரணம்?
0: ஏன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கா, என்னென்ன மருந்து வரும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், ராயபுரத்துல டாக்டர் மாட்ட கூட போய் கேட்டேன், அவங்களும் சொல்லி இருக்காங்க. பாப்போம்.
1: நீங்க சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கைய. சரிம்மா, இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 150 ஆடு இப்போதைக்கு கையில வச்சிருக்கீங்க. இந்த 150 ஆடுமே வந்து ஒரே நேரத்துல கை மாத்திருவீங்களா?

0: 150 ஆடு இல்ல சார், நம்மகிட்ட கிடையாது வந்து இப்ப கம்மி ஆகிக்கிட்டே வருது. திருவிழாக்கு மட்டும் தானே போகுது, அதனால 50 ஆடு இப்ப வந்து பொட்டாயிருந்தா இப்ப நிறைய சேர்க்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து 150 ஒரு 300 ஆகணும், 300 400 ஆகணும், அதுதான் எங்க கனவு.
1: நிச்சயமா உங்க கனவு வந்து நிறைவேறும், ஏன்னா அதான் உங்க வீட்டிலேயே அடுத்த மருத்துவரையும் உருவாக்க இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்க இதெல்லாம் இருக்கிறதுக்காக நமக்குள்ளேயே ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தேடுறது பெரிய விஷயம். சரி, இப்ப இந்த ஆடு வந்து சந்தைப்படுத்துதல் அப்படிங்கறதுல விழாக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க ஒரு புறம் இருந்தாலும் கூட, இப்ப திடீர்னு யாராவது வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் விலை கம்மியா கொடுங்க, அது வெளியில கொடுக்குறீங்க அதிகமா கொடுக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படிலாம் கேட்டா அந்த மாதிரியான நேரத்துல உங்களுடைய சமரசம் எப்படி?
0: கொஞ்சம் தான் கம்மியா கொடுக்க முடியும். இப்போ ஒரு குட்டியை வாங்க போனா குட்டி வாங்கிதான் நாங்க வளர்த்தோம். குட்டி வந்து முதல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி 4000 5000 ரூபாய்க்கு தான் குட்டி வந்துச்சு. இப்பெல்லாம் வந்து சர்வ சாதாரண 7000 8000 போடுறாங்க ஒரு குட்டி, 3 மாச குட்டி 4 மாச குட்டி. அதனால வந்து இப்ப என்னன்னா நம்மளே இப்ப பொட்டாடை வாங்கி வளர்த்து இப்ப அந்த குட்டி 1 வருஷத்துக்கு 30 40 குட்டி போடுது, அதை வச்சு நம்ம பிரிச்சுக்கிறது தான்.
1: இப்ப இந்த குட்டி போடுறது இதெல்லாமே நீங்களே கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
0: கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் சார்.
1: இப்ப வெளியில இருந்து குட்டி எல்லாம் வாங்கி வளர்க்குறீங்களா?
0: முன்னாடி சார் இப்ப ஆடு மட்டும் தான் வாங்குறோம், ஏன்னா ஆடு வந்து குட்டி போடுவோம், அதை வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பண்றோம்.
1: சரிம்மா, இப்ப இந்த குட்டி போடுற சமயத்துல ஆடை வந்து ரொம்ப தீவிரமா கண்காணிக்க வேண்டியது இருக்கும், ஏன்னா நீங்க ஆட்டுக்கே இப்படி நோய்கள்லாம் வருது அப்படிங்கிறீங்க, ஆடு குட்டி போடுற சமயத்துல அதுகளுக்கு நிறைய தொற்று நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வரும்போது நீங்க அதை வந்து உடனடியா நம்ம ஏதாவது உடனே காப்பாத்தணும், உடனே காவாந்து பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் நீங்க செய்வீங்க?
0: அது மருத்துவமனை இப்போ ஒரு வயசான ஆடு ஒரு குட்டி போடாம ரொம்ப தவிச்சிச்சு, அதுக்கு பிரஷர் ஊசி போட்டான்ட்டு டாக்டர் வந்து கேட்டா பிரஷர் ஊசி போட்டு இப்ப இதா இருக்கு. முன்னாடிலாம் நாங்க ஆடு வச்சு எங்க வீட்டுக்கார பிடிச்சுக்காரு, நான் ஆடு ஊசி போடுவேன், அதெல்லாம் கத்துக்கிட்டேன்.
1: இதுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்துறாங்க, முறையான பயிற்சி கொடுத்துறாங்க
0: சார்,
1: யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்ல இந்த விஷயத்துல. இந்த ஆடு வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வளர்க்கறதுக்கு நிறைய பராமரிப்பு முறைகள் இருக்கு. இந்த ஆடு வந்து நிறைய பேர் வந்து வெவ்வேறு முறைகள்ல வளர்க்கறாங்க, பட்டியில வச்சு வளர்க்கறாங்க, கெட போடுறாங்க, இல்ல அந்த அடுக்கு முறையில வளர்க்கறாங்க. நீங்க என்ன மாதிரியான முறைய கடைபிடிச்சுட்டு இருக்கீங்கம்மா?
0: முன்னாடி வந்து சார் நாங்க ஒரு ஓட்டுக்கட்டாய் எல்லாம் பெரிய ஓட்டுக்கட்டாய் போட்டு அதுல வளர்த்துக்கிட்டு வந்தோம். இப்ப வந்து 150 ஆடு இருக்கிறதுனால வயல்லே வெயில் காலம் தான், மழை காலம்னாலும் ஆட்டுக்கட்டாயில அடைக்கலாம், வெயில் காலங்கிறதுனால நாங்க வயல்லே அடைச்சிடுறது, கெட போட்டு அங்கே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது. ஆளுக வயலுக்கு போறதுக்காக கெட போட சொன்னாலும் நாங்க அங்க போட்டு அடைக்கிறோம் சார்.
1: இந்த ஆடுனால வந்து இந்த கிடை போடுறதுனாலயும் இன்னும் ஒரு உதிரி வருமானம் நமக்கு கிடைக்குது.
0: ஆமா சார், அது ஒரு வருமானம் கிடைக்குது சார். ஒரு நாளைக்கு ஆமா 150 200 ஆடு தானே, அதனால ஒரு 250 ரூபா போடுவாங்க ஒரு நாளைக்கு, ஒரு நாள் வருமானம் 250 ரூபா மாதிரி போடுது.
1: அதாவது யாரு வயல்ல கிடை போட சொல்றாங்களோ அங்க கொண்டு நம்ம ஆடுகள் எல்லாம் விட்டுருவீங்க, அந்த ஆட்டு சாணம் எல்லாம் அது எருவுக்கு போயிடும்.
0: ஆமா சார்,
1: அதுக்கு நீங்க 250 ரூபா ஒரு நாளைக்கு வாங்குறீங்க.
0: 200 ஆடு தான், அதனால 250 ரூபா வாங்குறேன். நான் ஆடு கூட ஆயிடுச்சுன்னா காசு கூட.
1: அப்ப இன்னும் வந்து இந்த ஆட்டு சாணத்துக்கு அந்த எருவுக்காக பயன்படக்கூடிய ஆட்டு சாணத்துக்கு இன்னும் உங்க பகுதியில எல்லாம் வரவேற்பு இருக்கா?
0: இருக்கு சார், இருக்கு. நம்ம வயல்ல நாங்களே 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கோம். எங்களுக்கு ஆட்டு சாணம் போறதுனால நல்ல விளைச்சல் வருது. நல்லா எப்படியும் நாங்க வந்து 2 லட்சம் ரூபா முடியும் என் வீட்டுக்காரர் நல்லா அறுவடை பண்ணிருவாரு. அந்த எரு போறதுனால நல்லா விளைச்சல் வருது, நல்ல லாபம்.
1: விவசாயத்துல வரக்கூடிய மகசூல்ல ஒரு 2 லட்சம் அதிகமா இருக்கு இந்த இயற்கை முறையில இந்த ஆட்டு சாணத்தை பயன்படுத்தி நீங்க விவசாயம் பண்றதுனால.
0: ஊர்லதான் வளர்த்துக்கிறது, எங்க சுத்துவட்ட கிராமத்துல மேய்ச்சி வளர்த்துக்கிறது. மழை காலம்னா இங்கிட்ட ஒரு சாத்தாங்கோயில் இருக்கு, அந்த அய்யனார் கோயில் கிட்ட போய் அங்க அடைச்சு அங்கே சுத்துவட்டாரத்துல மேய்க்கிறது, வேற எங்கேயும் மேய்ச்சலுக்கு ஓட்டிக்கிட்டு போறதுல எந்த ஊருக்கும்.
1: சரி, இப்ப நம்ம வெளியில எல்லாம் போய் இந்த கெட போடுறப்போ அதுக்கு பாதுகாப்பு எல்லாம் நிறைய தேவைப்படுமே, ஏன்னா ஒரு நாள் அங்க இருக்கிறதுனால அங்க ஏதாவது ஆட்டுக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடக்குது அப்படின்னா அது பாதுகாப்பு முறைகள் நிறைய கடைபிடிக்கிற மாதிரி இருக்குமே, அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
0: அங்க அம்மா லோக்கல்ல தானே அவர் பாத்துக்கிறாரு, நாங்க வந்து வீட்டுக்காரர் போய் பாத்துக்கிட்டு வந்துருவாரு சார். உடனே ஊசி வேணாலும் எல்லாம் வருது அதுக்கு. அப்ப உடனே வந்து இந்த நீரோன்னு ஒரு ஊசி இருக்கு, அதை வாங்கி வந்து உடனே போட்டாகணும், இல்லன்னா வள்ளுப்பு வந்து வந்துருச்சுனாலும் ஆடு அவுட்டு தான், உடனே போட்டாகணும்.
1: சரிம்மா, இது வந்து நிகழாம இருக்கணும். ஒருவேளை எதிர்பாராத சமயத்துல இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களா, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க எப்படிமா கையாளுவீங்க?
0: ரொம்ப இழுத்துக்கிட்டு கிடக்குந்துச்சுன்னா உடனே ஆள் விட்டு அறுத்து போட்டு போட்டுருவோம் சார், இல்லையா உடனே ஆட்டுக்காரர்கிட்ட தூக்கி விட்டுருவோம்.
1: அதாவது அது நல்லா இருக்கும் போதே நம்ம அதை வந்து படம் பாத்துடணும். அது தேவையில்லாத நமக்கு மன உளைச்சல், யாருக்கும் பயன்படாமையும் போயிடும். சரிம்மா, இப்ப இந்த மாதிரியான சூழல்ல விலை ரொம்ப கம்மியா குடுக்கற மாதிரி இருக்குமே, இல்ல கேக்குறவங்க விலை கம்மியா கேப்பாங்களே?
0: ரொம்ப கம்மியா கேக்குறா சார். நம்ம 12000 ஒரு ஆடு போய் பொட்டாடு வாங்க

0: போனா 12,000 ரூபாய்க்கு கம்மியா இல்ல. அது பெரிய ஆடை 12,000 ரூபாய்க்கு சொல்றாங்க. அப்படி உள்ள ஆடை சிடீனு ஒன்று ஆகி சீரியஸ் ஆகுதுன்னா 1,500 ரூபா 2,000 ரூபா அந்த மாதிரி தான் கேட்கறாங்க. அதுக்கு நம்மளே ஒரு சொந்த பந்தக்கள் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம்.
1: இது ஒரு நல்ல ஒரு யோசனையா தான் இருக்குது. சரிம்மா, இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கவங்க ஏதாவது ஒரு சந்தேகமா இருக்கலாம், இல்ல ஆடை வந்து எந்த ஆடு வாங்கலாம் எப்படி வாங்கலாம்னு சில ஆலோசனைகளை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட தொலைபேசி எண் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்.
0: 9751789819
1: 97 51 78 98 19. சிறப்பான அனுபவங்களை எங்களோட நேயர்களோட பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
2: நன்றி சார்.
3: ஆடு வளர்ப்பு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில். இதற்கு சரியான முயற்சியும் பயிற்சியும் தேவை என தனது அனுபவங்களை நம்மிடம் இதுவரை பகிர்ந்து கொண்டார் புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி பி. உமாபாரதி அவர்கள்.

0: இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் திருச்சி தெப்பக்குளம் தூர்வாரும் பணிகள், உலக செவிலியர் தினம், தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு தினம், திருச்சியில் பள்ளிகளில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணவிகள் சேர்க்கை, தங்கத்திற்கான சுங்க கலால் வரி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, உலக விவசாயிகள் தினம் ஆகியவை இடம்பெறுகின்றன. திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளம் தூர்வாரும் பணிகள் நேற்று முன்தினம் நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் செய்தியாளர்களிடம் பேசினார்.
2: மலைக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தாய்மானவர் திருக்கோயிலுடைய தெப்பக்குளம் தூர்வார பணியை வந்து தொடங்கியிருக்கிறோம். இதை சுத்தி நிறைய ஆக்கிரமிப்புகள் பல வருஷங்களா இருந்தது. அந்த ஆக்கிரமிப்புகளை திருச்சி மாநகராட்சி மூலமாக மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துடைய அறிவுரைப்படி நம்ம வந்து அகற்றி இருக்கிறோம். அங்க இருக்கிற வணிகர் சங்கங்களுடைய நன்கொடையால தூர்வார பணியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம துவங்கி வச்சிருக்கிறோம். இந்த தெப்பக்குளமானது HRNC டிபார்ட்மெண்டோட இது. தெப்பக்குளம் சுத்தி இருக்கிற ஏரியா நான் வெல்டிங் சோனா நம்ம வந்து அறிவிச்சிருக்கிறோம். ஆனரபிள் ஹைகோர்ட்டுடைய உத்தரவுப்படி இது வந்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே காலங்காலமா வந்து இருந்த வணிகர்களுக்கு வந்து வேற ஒரு மாற்று இடமும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடம் ஃப்ரீ ஆயிட்டதுனால பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நல்ல முறையில் கொண்டு வரதுக்காக பியூட்டிபிகேஷன் நம்ம மாநகராட்சியிலிருந்து இப்போ வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறோம். முதல்ல வந்து இது சுத்தி இருக்கிற நடைபாதையை அழகுபடுத்துறதுக்கும், இதை சுத்தி மக்கள் வந்து அமர்ந்து மாலை வேளையில பொழுது போக்குவதற்காக அம்சங்களை நம்ம வந்து இப்போ கொண்டு வரதா இருக்கும். ஆல்ரெடி இங்கே லைட்டிங் ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து இன்னும் மக்களுக்கு போய் சேர்ற வகையில் வந்து செய்வோம். போட்டிங் செய்யறதை பத்தி நம்ம கவர்மெண்டோட பரிசீலனை செஞ்சுட்டு நம்ம அதை வந்து முடிவு எடுப்போம்.
1: உலக செவிலியர் தினம் கடந்த 12ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டது. இத்தினத்தின் முக்கியத்துவம் குறித்து திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை செவிலியர் கண்காணிப்பாளர் திருமதி செல்வி,
3: 52வது உலக செவிலியர் தினம் நாங்க சிறப்பா கொண்டாடினோம். ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அந்த அம்மாவோட பிறந்த தேதி 12/5/1820 அந்த பிறந்த நாளை வந்து நம்ம செவிலியர் தினமா கொண்டாடிட்டு வரோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அடிப்படை செவிலியம் அப்படின்றது வந்து அமைச்சு கொடுத்தது பெருமைக்குரிய அம்மையார் அவங்க. 1974வது வருஷம் இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல இன்டர்நேஷனல் அளவுல வந்து செவிலியர் தினம் கொண்டாட எங்களுக்கு அனுமதி கிடைச்சது. செவிலியம் அப்படின்றது வந்து தாயுள்ளம், அதாவது ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து எப்படி அரவணைச்சு கொண்டு போவாங்களோ, பசி தூக்கம் அனைத்தையும் மறந்து அந்த குழந்தையோட நலனை வந்து எப்படி பேணி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி எங்களோட நர்சஸ் டூட்டி. ஒவ்வொரு நோயாளியும் நாங்க வந்து பாக்குறோம், அவங்க வந்து என்ன சாப்பிடலாம், என்ன தொந்தரவுகள் இருக்கு அப்படின்றது முழு நேரமும் எங்ககிட்ட வந்து அணுகும் போது நாங்க வந்து அதை உடனடியா அந்த நோயாளிக்கு தேவையானதை செஞ்சு உறவினரையும் உறுதியை கொடுக்கற மாதிரி இன்னும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வார்த்தையை பேசி நோயாளியை குணப்படுத்தி அனுப்பும் போது எங்களுக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். சாலை விபத்துல வரும்போதோ பிரசவத்துக்கு வரும்போதோ எங்களோட பணி வந்து அளப்பரியது. பெண்கள் மட்டுமே பணியாற்றக்கூடிய ஒரு துறையா நம்ம செவிலியம் துறை இருக்கு அப்படின்றது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம். இரவு பகல் எல்லா ஷிப்ட்லயுமே பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல உள்ள குழந்தைகளையோ பெரியவங்க வயசானவங்க இருப்பாங்க,

0: அவங்களை எல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க இங்க வரும்போது யூனிஃபார்ம்ல வார்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே மறந்து வேலை பாக்குறோம். மன நிம்மதியும் சந்தோஷமும் எங்களுக்கு அது கிடைக்கும். அது வந்து வார்த்தையில சொன்னா தெரியாது, செயல்ல ஈடுபட்டாதான் தெரியும். கோவிட்ல வந்து நம்மளுக்கு வந்துருமோ அப்படின்றது அந்த பயம் வந்து யார் மனசுலயுமே எங்களுக்கு வந்து துளி கூட கிடையாது. எல்லாமே அவ்வளவு போல்டா நாங்க வந்து ஒர்க் பண்ணோம். எல்லாருமே எங்களை வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு காலம் அந்த கோவிட்-19 பீரியட். உயிர்காக்கும் பணி வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது. கடவுள் வந்து ஒரு வரமாதான் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. நாளுக்கு நாள் நோயாளிகளின் எண்ணிக்கை, அதாவது மருத்துவ பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஒர்க் பிளேஸ்ல பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து அதிகாரிங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதனால நாங்க வந்து இனிமேலும் இந்த பணியை வந்து செவன தொடருவோம்.
1: தேசிய டெங்கு நோய் ஒழிப்பு தினம் நேற்று கடைபிடிக்கப்பட்டது. மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, நோய் பரிசோதனை வசதிகள், சிறந்த சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த அவர் அழைப்பு விடுத்தார். டெங்கு தடுப்பு முறைகள் குறித்து திருச்சி மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன்.
2: டெங்கு காய்ச்சலானது ஒரு வித வைரஸ் கிருமி தொற்றால் நமக்கு ஏற்படும். நமக்கு எந்த ஒரு காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டாலும் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அல்லது அரசு மருத்துவமனையோ அணுகி அங்கு மருத்துவரிடம் உரிய ஆலோசனை பெற்று உரிய மருந்துகள் உட்கொள்வதன் மூலம் நமக்கு தீவிர பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் நம்மை காத்துக் கொள்ளலாம். டெங்கு காய்ச்சலானது ஏடிஸ் எனும் ஒரு வகை கொசுக்கள் கடிப்பதன் மூலம் பரவக்கூடியது. இந்த ஏடிஸ் கொசு வகைகள் நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களில் மட்டுமே இனப்பெருக்கம் செய்து அதிகம் காணப்படும். பிளாஸ்டிக் கழிவுகள், தேங்காய் மட்டைகள், உரல்கள் போன்றவை நாம் பயன்படுத்தாமல் வெளியே போட்டு வைத்திருப்போம். அதில் மழை தண்ணீர் தேங்கி நிற்கும் பொழுது கொசுக்கள் முட்டையிட்டு இந்த ஏடிஸ் கொசுவானது இனப்பெருக்கம் செய்து இந்த நோயை நமக்கு பரப்புகிறது. நல்ல தண்ணீர் தேங்கும் பிரிட்ஜ், ஏசி, பூந்தொட்டிகள் போன்றவற்றில் தண்ணீர் தேங்காத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். கொசு வலைகள் பயன்படுத்துவதன் மூலம் கொசுக்கடியிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: திருச்சி புத்தூரில் பார்வை திறன் குறைபாடுடைய மகளிருக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 முதல் 11 வரை மாணவியர் சேர்க்கை நடைபெறுவதாக பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி சோபியா மாலதி தெரிவிக்கிறார்.
3: பெண்களுக்காக 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்வை திறன் குறையுடைய அல்லது முற்றிலும் பார்வை இல்லாத மாணவிகள் தங்கி படிக்கிறதுக்கு விடுதியுடன் கூடிய பள்ளி இருக்கு. அரசின் எல்லா நலத்திட்டங்களும் இந்த மாணவிகளுக்கு பெற்று வழங்கப்படுகிறது. உணவு, சீருடை, புத்தகங்கள் எல்லாமே இலவசம். பிரெய்லி முறையிலும் கணினி முறையிலும் பயிற்றுவிக்கப்படுகிறது. குறைபார்வை உடைய குழந்தைகளுக்கு எழுத்துக்களை பெருசாக்கி படிக்கிறதுக்கு உருப்பெருக்கி அதாவது மேக்னிஃபையர் கொடுக்கப்படுது. சிறப்பு ஆசிரியர்கள் கொண்டு இங்க பயிற்சிவிக்கப்படுகிறது. கராத்தே, யோகா, இசை, நடனம் போன்ற விஷயங்களும் கற்பித்து தரப்படுகின்றன. நடைபயிற்சி தரப்படுகிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கொடுக்கப்படுகிறது. 1ஆம் வகுப்பிலிருந்தே நம்ம அவங்களுக்கு கணினி சொல்லி தந்துட்டு இருக்கோம். விடுதி அப்படின்றதுனால தூய்மையான தண்ணீர், சிறந்த உணவு வழங்கப்படுகிறது. கல்விக்கான உதவித்தொகை, வாசிப்பாளர் தொகை, இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படுது. 3 நாள் கல்வி சுற்றுலாவும் 1 நாள் கல்வி சுற்றுலாவும் அரசின் தரப்பிலிருந்து நிதி பெறப்பட்டு அவர்களை அழைச்சிட்டு போயிட்டு வரும். கணினி வழியா படிக்கிறதோட சேர்த்து நாங்களே அவங்களுக்கு குரூப் எக்ஸாமுக்கு பயிற்றுவிக்கிறதா இருக்கட்டும், காலேஜ்ல சேர்த்து விடுறதா இருக்கட்டும், ஃபீஸ்க்கு அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பள்ளியில செய்து கொடுக்கறாங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் அட்மிஷன் நடைபெற்று இருக்கு. இந்த அட்மிஷனுக்கு நீங்க உங்க குழந்தைகளை கொண்டு வந்து தயங்காம சேர்க்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய வேண்டுகோளா இருக்கு.
1: தங்கத்திற்கான இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து திருச்சியைச் சேர்ந்த தங்க நகை கடை உரிமையாளர் திரு மோகன்குமார் பேசுகையில்,
4: பாரத பிரதமர் நம் நாட்டு மக்களை தங்கம் வாங்குவதை 1 வருட காலத்திற்கு குறைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக சுங்க மற்றும் கலால் வரியை 6%லிருந்து 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நமது அந்நிய செலவானி கையிருப்பை உறுதிப்படுத்தும் வகையில் முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தங்கத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியாகும். இருப்பினும் நமது நாட்டின் வளர்ச்சிக்காக நமது பாரத பிரதமர் எடுத்துள்ள முயற்சியில் பொதுமக்கள் நாம் அவருக்கு உறுதுணை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த நகை தொழிலானது பல கோடி மக்களின் வாழ்வாதாரத்தையும் மறைமுக வேலையும் சற்று பாதிப்புக்குள்ளாகும். இருப்பினும் நம் நாட்டின் வளர்ச்சிக்காக நமது பாரத பிரதமர் விடுத்துள்ள வேண்டுகோளை மக்கள் மனதில் வைத்துக் கொண்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே நகையை கொள்முதல் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து திருச்சி மாவட்ட

0: உபயோகிப்பாளர் இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு சுப்பிரமணியன் பேசுகையில்,
1: அண்மையில் பெட்ரோலிய பொருட்களினுடைய விலை மத்திய அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனுடைய தாக்கமாக ஏற்கனவே வணிக சிலிண்டர்களுடைய விலை உயர்ந்தது. உணவகங்களிலும் தேநீர் கடைகளிலும் அந்த பொருட்களினுடைய விலையை அதிக அளவில் ஏற்றி வைப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. இதனால் சாமானிய மக்களும் உணவகங்களுக்கு சென்று உணவை உண்பவர்களும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த விலையேற்றத்தால் சில பொருட்களுடைய விலையும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் என்பது உண்மையிலேயே பொதுமக்களை மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறது. அது மட்டுமல்லாமல் வாகனங்களிலே செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்புகின்ற பொழுது மிகுந்த வேதனையோடு மன வருத்தத்தோடு நிரப்ப வேண்டிய ஒரு சூழல். அடுத்து ஒரு 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ தங்களது பயணத்தை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இது போன்ற எல்லாம் வருகின்ற பொழுது மன உளைச்சலுக்கும் அவர்கள் ஆளாவார்கள். அடுத்து சரக்கு உந்துகளிலே டீசல் மற்றும் பெட்ரோல் போட்டு பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடியவர்கள் அதிக கட்டணத்தை நிர்ணயிப்பார்கள். அவ்வாறு அதிக கட்டணங்கள் நிர்ணயம் செய்கின்ற பொழுது காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அல்லது மற்ற கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அந்த லாரி மற்ற வேன் போன்ற போக்குவரத்து சாதனங்களிலே வருகிறதோ அவைகளுடைய விலையும் உயர்வதற்கு ஏதுவாக இருக்கும். இவ்வாறு செய்வது என்பது பொதுமக்களை பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகும். எனவே அரசு இதனை கருத்தில் கொண்டு விலையை குறைக்க வேண்டும். அது மானியம் அதிகம் கொடுத்து விலையை குறைப்பார்களா அல்லது போடுகின்ற வரியில் இருந்து குறைப்பார்களா என்பது அரசனுடைய கவனத்திற்கு விட்டுவிட்டு பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறைத்து வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உபயோகிப்பாளர் இயக்கத்தின் சார்பிலே கேட்டுக் கொள்கின்றேன்.
0: உலக விவசாயிகள் தினம் கடந்த வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. இயற்கை விவசாயத்தின் பயன்கள் குறித்து விவசாயிகள் எடுத்துரைக்கையில்,
2: என் பெயர் எஸ் மூர்த்தி, சிறுகமணி அக்ரஹாரம். ஆட்கள் பற்றாக்குறை, இயற்கை சீற்றம், இவை அனைத்தும் விவசாயிகள் செய்து கொண்டு இருக்கிறவர்களையும் அதிக அளவில் பாதித்து வருகிறது. முறையான இன்சூரன்ஸ் வருங்காலத்தில் அரசு ஏற்பாடு செய்து கொடுத்தால் ஓரளவு விவசாயிகள் பணிகளை தொடர நலமாக இருக்கும். தேவையான விதைகள், உரங்கள், பயிர் காப்பீட்டுகள் முறையாக கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என்று இத்தினத்தில் அனைத்து விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.
3: தஞ்சாவூர் மாவட்டத்து ராஜா விவசாயி பேசுகிறேன். விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விவசாயத்தை மேம்படுத்தி ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத முயற்சி எடுத்து நல்லபடியாக செய்யணும். உழவர்கள் காப்பீட்டு திட்டம்னு ஆரம்பிச்சிருக்காங்க, அதை வந்து கொஞ்சம் செயல்பாடுகள் அதிகமாக நல்லா செய்யணும். செஞ்சு நம்மளோட விவசாயிகள் அனைவரும் உழவர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஊக்குவிப்பு செய்யணும். மின் இணைப்பெல்லாம் புதுசாக தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதுபடி மின் இணைப்பெல்லாம் நமக்கு புதுசாக கிடச்சிதுன்னா நம்ம விவசாயத்தை மேலும் விருத்திப்படுத்தி நம்ம மக்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். விவசாயத்தில் நமக்கு வந்து ஆதார விலை தரேன் தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆதார விலை நமக்கு வந்து அதிகமாக நமக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வந்து ஆதார விலையெல்லாம் கிடைக்கும் போது அவங்களுக்கு இந்த விவசாயத்தில் ஈடுபாடு அதிகமாக கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தாப்புல சோலார் இணைப்பு திட்டமும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு எரிசக்தியை பற்றி அதிகமாக சில திட்டங்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. அந்த திட்டங்கள்லாம் வந்து ஒரு விவசாயிக்கோ நல்ல பயன்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். பயிர் காப்பீட்டு திட்டங்களில் வரும்போது பயிர் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் முன்கூட்டியே நமக்கு வந்து விவசாய இடுபொருள்களும் விவசாய விதைகளும் நமக்கு கிடைக்கிற மாதிரி விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பயிர் காப்பீட்டு பண்ணுற மாதிரி பயிர் செய்யக்கூடிய காலத்திற்கு முன்னாடியே நமக்கு இதெல்லாம் கையில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா செலவினங்கள் கம்மியாகும், உற்பத்திகள் அதிகமாகும், மக்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கும்.
4: நாங்கள் விவசாயத்தை கடவுளாக மதிக்கிறோம். ஏன் என்று கேட்டால், இந்தியாவின் முதுகெலும்பு என்று மகாத்மா காந்தி விவசாயத்தை பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். விவசாயி என்பது லாப நோக்கு அல்லாமல் சேவை மனப்பான்மையாகவே நாங்கள் விவசாயம் செய்து கொண்டு வருகிறோம். விவசாயத்தில் லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், ஆனால் எதுவும் சோர்வடையாமல் விவசாயத்தை நஷ்டப்பட்டாலும் மறுபடியும் மீண்டும் செய்து மக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மையே விவசாயிக்கு உண்டு.
0: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஸ், மலர் விளக்கம் ஜெயஸ்ரீ துரைசாமி.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன் ஐரோப்பிய ஆணையத்தலைவர் உர்சுலா வான்டர்லயன் ஆகியோரையும் சந்திக்கிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீசன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ளபோதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலையோரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் சர்வதேச அளவிலான தொழில்முறை குத்துச்சண்டை போட்டிகள் பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்றன. இதில் நாமக்கல், சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்களும் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளும் கேடயங்களும் வழங்கப்பட்டன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்து செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அபிமான இசைத்தூரல் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சுவாரஸ்யமான தகவல்கள், நேர்களுடைய அன்பு கடிதங்கள், மின்னஞ்சல்களோடு இனிமையான பாடல்களும் உங்களுக்காக காத்திருக்க திருச்சி FM ரெயின்போ 102.1 நிலையெல்லாம் வாங்க இசைத்தூரல்ல.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
4: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: Washing powder.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்.

10 மணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இசை தூரல் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். முதல்ல ஒரு கடிதத்தை படிச்சிடலாம். யார் எழுதியிருக்காங்கன்றத விட என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். நமது பண்பலை சூரியகாந்தி நிகழ்ச்சியில அகில பாரத நாடகமாக வினோத் குமார் ஹிந்தியில எழுதி சுஜாதா முரளி தமிழில் செதுக்கிய திரும்பி வா அம்மா நாடகம் ஒரு வித்தியாசமான அனுபவம். பூமியின் அழிவை தடுத்து பூமியை நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க முயற்சிக்க வேண்டும்ங்கிற கருத்து தற்போது ரொம்ப தேவை. அதுலயும் பதுங்கு குழி போன்ற ஒலி காட்சிகள் திரைக்காட்சிக்கு நிகராகவே இருந்தது அப்படின்னு ரொம்ப சிலாகித்து எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். ரோபோ ஜான்சன் பாஸ்கரன் அம்மாவாக நடித்தவர் என எல்லா நடிகர்களும் கலக்கிட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அகில இந்திய வானொலி இந்த மாதிரியான நாடகங்களை ஒலிப்பது வந்து ரொம்ப சிறப்போ சிறப்பு அப்படின்னு எழுதியிருக்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தூர்ல இருந்து துரை சுப்பிரமணியன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த கடிதத்துக்கு நம்ம ஒரு நன்றிய சொல்லிக்கலாம். அடுத்த கடிதம் மின்னஞ்சல் பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இணைஞ்சிருங்க திருச்சி FM Rainbow 102.1 இது இசை தூரல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இசை தூரல். இந்த நேரோட கடிதம் கடிதங்கள் இல்ல இல்ல கடிதங்கள்னு சொல்றதை விட மஞ்சள் நிற அட்டை தாங்க. ஆனா அது எவ்வளவு வெயிட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதோட எடை என்னவோ கம்மி தான், ஆனா என்னால கையால தூக்கவே முடியல. என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, ஒரு இடம் கூட இது கேப்பே கிடையாது. அப்படி வந்து எழுத்துக்களால நிறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம நிகழ்ச்சிகள் அவங்க மனசு முழுக்க நிறைஞ்சிருக்குன்றத சொல்லாம சொல்லிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏர்போர்ட்ல இருந்து பி தாமஸ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிற இந்த கடிதங்கள் பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி ஒலிபரப்பான எல்லா நிகழ்ச்சிகளும், எல்லா நிகழ்ச்சிகள்னா எல்லா நிகழ்ச்சிகளையும் எழுதியிருக்கிறாங்கன்னா பாருங்களேன். மங்கள இசை வந்தே மாதரம்னு ஆரம்பிக்கிறது இல்ல, இருந்து எழுதியிருக்கிறாரு. அன்னைக்குங்க ஒழித்த மங்கள இசையில என்ன ராகத்துல அமைஞ்சிருக்கு, எனைதானும் நல்லவை கேட்கல, இந்த பகுதியில என்ன ஒலிபரப்பாச்சுன்னு வரிசையா சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இந்த 3 நாட்கள்லையும் ஒலிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்தும், அந்த நிகழ்ச்சிகள்ல இடம்பெற்ற அறிவிப்பாளர்கள் குறித்தும், பாடல்கள் தெரிவுகளை குறித்தும் ரொம்ப பாராட்டி ஸ்லாகித்து எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆகச்சிறந்த 2 கடிதங்களுக்கும் நம்ம ஒரு தனியா ஸ்பெஷல் நன்றிய சொல்லி

இவங்கள மாதிரி நீங்களும் வந்து கடிதங்கள் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செய்ய வேண்டியது, நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் திருச்சி 1 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்க எழுதி அனுப்புங்க. இப்ப நம்ம இசை தூரல்ல ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா?

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: திருச்சி சாரதாஸ்.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

6:26 ஆயிடுச்சு. இசை தூரல் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். அடுத்ததா மின்னஞ்சல் பகுதிக்கு செல்லலாம். அன்பு ராணி அனுப்பியிருக்காங்க, இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். 87வது உதய நாள் கொண்டாடும் திருச்சி வானொலிக்கு வாழ்த்துக்கள். உலகில் காற்று உள்ள வரை தமிழ் வாழும் வரை நேயர்களுடைய காதுகள்ல கானம் ஒலிக்க இலக்கியம் வழங்கி மகிழ்வித்து மகிழ வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க அழகு தமிழ்ல. அடுத்ததா இனிய வானொலிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த கால திருச்சிராப்பள்ளி வானொலியோட நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒரு நினைவு காவியம் போல இருந்தது. விவித பாரதி அலைவரிசை இப்போது 102.1 பண்பலையாக பல நேயர்களின் மனதிலும் இன்றும் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அருள்மாலை ஆனந்த ராகமாகி இந்த நேரம் இனிய நேரம் இதய ராகமாகி வசந்த அழைப்பு வசந்த காற்றாய் வந்து நேயர் விருப்ப பாடல்கள் இதயத்தை இனிமையாக்கியது. தேன் கிண்ணம் தேனாக சொட்டியது. நாடகங்கள் கண்முன் காட்சிகளை வரைந்தது. ஒருபல பாடல்கள் இரவை இனிமையாக்கியது. காலை முதல் இரவு வரை வானொலியாக மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப உறுப்பினராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்களில் கடிகாரம் நேரம் காட்டவில்லை, நிகழ்ச்சிகள் தான் நேரம் சொன்னது. மீண்டும் ஒருமுறை இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு. பிரியமுடன் முசிறி சுகுமார். அழகிய வரிகள்ல கவிதை நயத்தோட தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததான் மலைக்கோட்டை மாநகரின் பெருமை. 87வது உதய நாளில் திருச்சி வானொலி. குன்றானலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசில்லா செல்வமும் அன்புடை சுற்றமும் அறமறிந்த நட்பும் பொங்கலோடு பொங்கி பொங்கியது தங்கி தங்கியது பெருகி பெருகியது உதவி உதவியது உவகை பெருக்கி பெருகிய உவகை பொங்கி பொங்கியது நிலைத்து நீடூழி வாழ இறை வணங்கி வாழ்த்துகிறோம். இனிய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். வேலுமணி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மின்னஞ்சல்களாம் அவங்களுக்கு நம்ம உரிய நன்றியை சொல்லிக்கலாம். நேத்துக்கு வந்து நான் சொல்லி இந்த மாதிரி படிக்க முடியாத கடிதங்கள் இன்னைக்கு கண்டிப்பா மின்னஞ்சல்கள்லாம் படிக்கப்படும்னு அந்த வரிசையில தான் இப்போ வந்து இந்த வாழ்த்து மடல் வந்து வளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மின்னஞ்சல் போவோம் திருச்சி FM Rainbow 102.1 இசை தூரல்ல.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.

வணக்கம். என் வானிலே ஒரே வெண்ணிலா, பகல் என்றால் கதிரவனை போல, இரவு என்றால் சந்திரனை போல, மாதம் என்றால் மார்கழியை போல, மலர் என்றால் மல்லிகையை போல, திருநெல்வேலி என்றால் அல்வாவை போல, திருச்சி என்றால் மலைக்கோட்டையை போல, நம் காவிரி டெல்டா நேயர்களுக்கு வானொலி என்றால் நம்ம திருச்சி பண்பலை 102.1 தானே. நேற்று கொண்டாடின அந்த 87வது பிறந்த நாள் விழாவுக்காக தான் இந்த வாழ்த்து மடலை அனுப்பியிருக்கிறாங்க மின்னஞ்சல்ல. நம் அன்னை பண்பலைக்கு வாழ்த்துக்கள். அன்புடன் தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழகொண்டையம்பேட்டை திருவானைக்காவல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. இவங்களுடைய மின்னஞ்சலுக்கு ஒரு நன்றி செலுத்தலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று ஒலிபரப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே கேட்டும், குறிப்பா இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசிய முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள் தமிழ் இசை மரபுகள், தமிழ் மொழியின் பெருமைகள், 5 வகை பெண்கள் மற்றும் 30 வகை தோல் கருவிகள் பற்றி பேசியது அருமை. காந்தி அஞ்சலி நிகழ்ச்சியில காந்தியடிகளோட தென்னாப்பிரிக்க அனுபவங்கள் பற்றி கேட்டோம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில மகப்பேறு மருத்துவர் தந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ள வகையில் இருந்தது. மதுரை கீதம் நிகழ்ச்சியில ஒலிபரப்பான மதுரமான பாடல்கள் அருமையோ அருமை, இரவு இசை இனிமை சூப்பர். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அனுப்பியிருக்கிறாங்க அவங்கதான், தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழகொண்டையம்பேட்டையில இருந்து. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க, ஸ்ரீரங்கம்ல இருந்து எஸ் ரெங்கன், சி சுந்தர்ராஜன் இவங்க எல்லாம் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, கண்ணா வருவானா மீரா கேட்கிறார் என்ற பாடல் வார்த்தை வரிகளில் போல, நானும் எனது தந்தையும் எனக்கு வானவில் பண்பலையில் கேட்டுக்கொண்டே இருந்தோம், பொன்மாலை நிகழ்ச்சியையும் ரசித்துக் கொண்டே இருந்தோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இவங்களுடைய மின்னஞ்சலுக்கு எல்லாம் ஒரு நன்றியை சொல்லிட்டு, வாங்க நேர்களே, சூப்பரான பாடல், இப்ப இருக்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வந்துடலாமா?

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான

0: இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
3: BSc, BCA, BBA, BCOM, MSc, MCA, MCOM.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
4: மணி 45 ஆயிடுச்சு. நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இசை தூரல் நிகழ்ச்சி தான் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த மின்னஞ்சல் படிச்சிடலாம். வணக்கம் அன்னை வானொலிக்கு 87வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. காலை மலர் நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் ராஜலட்சுமி அவர்கள் சிறப்பா குட்டி கதை மூலமா வாழ்க்கையில உள்ளது உள்ளபடி குறைகளோட ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா விளக்கிய விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் திருவானைக்கோவில்ல இருந்து. அடுத்தவங்க அனுப்பியிருக்கிறாங்க திருச்சி வானொலிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். படத்துல வர்ற வசனம் மாதிரி தாங்க, வயசானாலும் உங்க இளமையும் நேர்களை கவர்ந்தெழுக்கும் திறமையும் இளமை துள்ளலுடன் நீ தரும் நிகழ்ச்சிகளும் அதன் தரமும் கூடிக்கொண்டேதான் போகிறது. அறிவிப்பாளர்கள் மற்றும் வானொலியில் பணிபுரியும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியில அறிவிப்பாளர் செண்பா அவர்கள் வந்து சிறிய பறவை சிறகை விரித்து அப்படிங்கிற பாடலை ஒளிபரப்பினாங்க. அந்த பாடல் வந்து ரொம்ப சூப்பர், அதுலயும் ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, அதுதாங்க ரொம்ப ஹைலைட் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பாடலை ஒளிபரப்பிய அறிவிப்பாளருக்கு நன்றி. இன்றைய இதே ராகம் நிகழ்ச்சியில ஆரம்பத்துல அறிவிப்பாளர் ராஜலட்சுமி கார்த்திக் அவர்கள் வந்து இரு துறவிகள் பற்றிய கதை சொன்னாங்க. அந்த கதை ரொம்ப அருமையா இருந்தது. குறைகளை பெரிதுபடுத்தாமல் வாழ பழகிட்டோம்னா காலப்போக்கில் நம்ம வாழ்வை நம்ம நிம்மதியா சலிப்பில்லாம வாழலாம் அப்படிங்கிற கருத்து வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மேனாள் அறிவிப்பாளர் ரெங்கநாயகி அவர்கள் வந்து அழகா வந்து அந்த நிகழ்ச்சியை கொண்டு போனாங்க. வானொலி பணிபுரிந்த அனுபவங்களை குறித்து அறிவிப்பாளர் விஜயலட்சுமி ராம்குமார் அவருடைய கலந்துரையாடிய விதம் வந்து ரொம்பவே கேட்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. வெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. இவங்களுடைய மின்னஞ்சலுக்கு நம்ம ஒரு நன்றிய சொல்லிக்கலாம். அருமையான பாடலை கேட்டு தொடர்ந்து இணைஞ்சிருப்போம் இசை தூரல் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஜில்ஜில் சம்மா கோல் கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
4: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்.

தூரல் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த மின்னஞ்சல் படிச்சிடலாம். குமரன் நகர் லட்சுமி அவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. வசந்த அழைப்புல நேற்றைய தினம் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில மேனாள் முதுநிலை அறிவிப்பாளர் ரங்கநாயகி அம்மா அவர்கள் வந்து நேர்காணல் செய்தாங்க. விஜயலட்சுமி ராம்குமார் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 1975 திருச்சி வானொலி நிலையத்துல அறிவிப்பாளராக பணியில சேர்ந்து 37 பணி செய்த அனுபவத்தை 58 ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கணக்கச்சிதமா அனுப்பியிருக்காங்கப்பா இந்த மின்னஞ்சல. அப்படிதான் சொல்லணும், முதல்ல திருச்சி வானொலி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க பாருங்க, அப்படியே அசந்து போயிட்டேன். வானிலை அறிக்கையை வாசிக்கும் நுணுக்கங்கள், திருவையாறு தியாகராஜ ஆராதனை பிராட்காஸ்ட் செய்யறதுல இருக்கிற விஷயங்கள் பற்றியும் பல சுவையான செய்திகள் வந்து சொன்னாங்க. விவித பாரதியில பணியாற்றிய போது ஜெயமாலா நிகழ்ச்சி வழங்கியதை பற்றி சுவையான செய்தி, ராகம் தாளம் போன்றவற்றை எப்போது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற விஷயம், இப்படி அழகா நினைவுகளை பகிர்ந்தார் ரங்கநாயகி அம்மா அவர்கள். எங்கள் இதயத்தில் நீங்காத இடம் பெற்ற ரங்கநாயகி அம்மாவோட குரலை 14 அப்புறம் கேட்டதோடு மட்டுமல்லாமல் ஒலிப்பதிவும் செஞ்சு வச்சுக்கிட்டேனா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு அந்த விஷயத்தையும் இதுல சொல்லியிருக்கிறாங்க. 75 இளமை மாறாமல் குரல் அதே கம்பீரம் அதே அழகு, இன்றும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில வந்து வசந்தமா இருந்தது ரங்கநாயகி அம்மாவோட அந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே உரித்த பாணியில தேங்க்யூ வித் லவ் எஸ் லக்ஷ்மி குமரநகர் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களுடைய மின்னஞ்சலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். அடுத்த மின்னஞ்சல், வணக்கம், எங்கள் அன்னை வானொலி திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87 உதய நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவியமலர், துர்கா தேவி, தன்விக், சந்திர விஸ்வா இவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். இவங்கள மாதிரி நீங்களும் மின்னஞ்சல் அனுப்பணும்னு விரும்புனீங்க அப்படின்னா artrichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய மின்னஞ்சலை தட்டச்சு செய்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசை தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். இன்னைக்கு மின்னஞ்சல் அனுப்பிய நேயர்களுக்கும், இன்னும் அனுப்பி கொண்டே இருக்கிற நேயர்களுக்கும், கடிதங்கள் அனுப்பிய நல்ல உள்ளங்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லி இசை தூரல் நிகழ்ச்சியில அருமையான பாடலோட இணைஞ்சிருப்போம். திருச்சி FM Rainbow 102.1

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் உந்து சக்தியாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பத்துடன் இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ந்து உலகளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். ஹார்முஸ் நீரிணியில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். திருவனந்தபுரம் புதுதில்லி ராஜதானி விரைவு ரயிலில் பின்வரிசை பெட்டிகள் இரண்டில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு விபத்துக்குள்ளான பெட்டிகளை ரயிலில் இருந்து பிரித்தனர். இச்சம்பவத்தில் பயணிகளுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணை செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டுமென மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள கொடிவேரி அணையில் குறைந்த அளவு நீர் இருப்பு உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். பயணிகளின் வருகை அதிகரிப்பால் போலீஸ் பாதுகாப்பு அதிக அளவில் போடப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையொட்டி பழனி அருள்மிகு தண்டாதிபாணி சுவாமி திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசித்தனர். தரம்சாலாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸை வென்ற பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 49 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களின் கேட்க இருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: 4:03, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்களில் இன்னைக்கு நாம விளையாட போறோம் குறுக்கெழுத்து போட்டி.
1: குறுக்கெழுத்து போட்டி அப்படின்னோட குறுக்க நெடுக்கவும் நடந்துட்டு இருக்க கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தொலைபேசி எடுத்து அப்படியே வந்து டயல் பண்ணுங்க, உங்களுக்கான குறிப்பை கொடுத்துருவாங்க. உடனடியாக நீங்க எடுத்து டயல் பண்ண வேண்டிய அந்த எண்கள் என்ன அப்படின்னா, 4:31, 240, 102.1 அல்லது 246, 102.1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வாருங்கள். குறிப்பு நீங்க கொடுங்களேன்.
0: குறிப்பு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி சட்டங்கள் எப்படி போடணும்னு சொல்லணும்ல?
1: ஆமா சொல்லிருங்க.
0: நீங்க வந்து குறுக்க எழுத்து போட்டீங்கன்னா குறுக்க நெருக்க நம்ம நடந்துட்டு இருக்கலாம், ஆனா நேர்கள் நடக்க கூடாது. ஒரு இடத்துல உட்காந்துக்கணும்.

0: பேப்பர் எடுக்கணும்,
1: பேப்பர் பேனாவை
0: பேனா
1: எடுத்துக்கணும்,
0: தெரியும்.
1: இவங்க சொல்ற மாதிரி கட்டத்தை போட்டுக்கணும், அப்புறம் பதிலை கண்டுபிடிச்சோன்னா உடனே நமக்கு கால் பண்ணி பேசி பதில சொல்லணும்.
0: சூப்பர்.
1: சரி, இன்னைக்கு எப்படி கட்டம் போட்டுக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு ரெண்டே
0: குறிப்பு தான்.
1: சரிங்க, ஓகேங்களா? இரண்டு குறிப்புகள் தான், இரண்டு குறிப்புகளுக்குமே பதில் வந்து ஐந்து எழுத்துக்கள்ல தான் இருக்க போகுது, ஓகேங்களா? இடமிருந்து வலமா, மேலிருந்து கீழா, ரெண்டையுமே நீங்க வந்து எழுத போறீங்க. அதாவது ரெண்டு பதிலுக்குமே அந்த மூன்றாவது எழுத்து இருக்கு இல்லையா, அது பொதுவான எழுத்து.
0: சரி,
1: ஓகேங்களா? அப்போ இடமிருந்து வளமா அஞ்சு கட்டம் போட்டுக்க போறீங்க. அதில் நடுவில் இருக்கக்கூடிய மூணாவது கட்டத்துக்கு மேலே ரெண்டு கட்டத்தை அணைச்சிக்க போறீங்க, கீழே ரெண்டு கட்டத்தை அணைச்சிக்க போறீங்க.
0: சரிங்க,
1: ஓகேங்களா? அதாவது ஒரு பிளஸ், ஒரு கூட்டல் குறி இருக்கும் இல்லையா?
0: ஆமா, அது மாதிரி
1: மாதிரி. இப்போ ரெண்டு பதிலுக்கும் அந்த மூன்றாவது எழுத்து மட்டும் பொதுவான எழுத்தா இருக்கும். என்ன பதில் கண்டுபிடிக்கலாமா, எப்படி எழுதலாமா,
0: எழுதிடலாமே,
1: குறிப்பை சொல்லிடலாமா? சரி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பை சொல்லுவோம். இடமிருந்து வலம், மனைவி வேறு சொல், மனைவிக்கு வேற என்ன சொல்லு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதை நீங்க ஐந்து எழுத்துக்கள்ல என்ன இருக்கு அப்படிங்கறத அதை போடுங்க. மேலிருந்து கீழாக, அத்தியாவசியமான ஒரு தேவை, நம்ம ரொம்ப அடிப்படை தேவைகள்ல ஒரு விஷயம் இது. இதையும் நீங்க மேலிருந்து கீழாக எழுதணும். இப்ப ரெண்டுக்கும் அந்த மூன்றாவது எழுத்து பொதுவான எழுத்தா இருக்கும்.
0: அதாவது அன்பான நேயர்கள், சகோதரர்கள் எல்லாம் இப்ப தேநீருக்காக காத்திருக்கிற நேரத்துல முதல் குறிப்பை எப்படி வில்லங்கமா கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? இதுக்கு சரியான பதில் சொன்னா இப்ப தேநீர் கைக்கு வரும் நினைக்கிறேன்.
1: சடார்னு வந்துருவாங்க. இப்ப மனைவிக்கு வேறு சொல் அப்படின்னு சொன்னோடனே பாருங்க இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் தெரிஞ்சா வாங்க. சுழி 4 3 1 246 102 1 அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு நிகழ்ச்சியில முதல் முறையா பேச விரும்பும் நேயர்கள் சுழி 4 3 1 240 104 1 அப்படிங்கிற இந்த எண்ணத்தை தொட்டு வரலாம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்
0: வண்ண கோலங்கள்.

0: ஏண்ணா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், குடும்பமா குளு குளுன்னு சாரதா சம்மர் ஷாப்பிங்.
9: திருச்சி சாரதாஸ்.
10: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர்.
11: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:11 நிமிடம் வண்ண கோலங்கள் கேட்டுட்ருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 குறுக்கெழுத்து போட்டியில் இப்போ அழகான ஒரு குறிப்பு சொல்லியிருக்கோம். மனைவி வேறு சொல், மேலிருந்து கீழ் வந்து அத்தியாவசிய தேவை, ஒரு அடிப்படை தேவையான ஒரு விஷயம் என்ன, இது ரெண்டையும் இணைத்து நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மேலிருந்து கீழாக, இடமிருந்து வளமாக, ரெண்டுக்குமே 5 எழுத்துக்கள் உள்ள பதில் தான் நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர் யாரு?
1: வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: நாங்க சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார்.
0: தஞ்சாவூர்ல எப்படி குளு குளுன்னு இருக்கா?
2: ஆமா
0: பாருங்க,
2: மழை பெய்யல ஆனா குளு குளுன்னு இருக்கு.
0: ஆமா, சில்லுன்னு இருக்கு. இங்கேயும் அப்படிதான் இருக்குது. அப்படியே பதில சொல்லுங்க. இந்த கேள்விக்கு ஒரு ஆண் நேயர் வந்து பதில் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க.
2: மின்சாரம், மின்சாரம் சார்.
0: அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த எதுக்கு எதை சொன்னீங்க? மனைவி வேறு சொல், மின்சாரமா? சம்சாரம். ஓகே ஓகே ஓகே. அத்தியாவசிய தேவை, மின்சாரம்.
2: மின்சாரம்.
0: சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் லக்ஷ்மி.
2: நன்றி சார். நன்றி மேடம்.
1: நன்றி, நன்றிங்க. அழகா பாத்தீங்களா எப்படி வந்தது? யாரு கேட்டது? எங்கள் சார்பா நீங்க கேட்டிருந்தாலும் பதில் சொன்னது யாரு? எங்கும் எதிலும் நாங்க தாங்க.
0: அதே தாங்க. அதே போல அடுத்த நேயத்தை நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கான குறிப்பை நம்ம சொல்லிடலாம். இடமிருந்து வலம், ஒரு விளையாட்டு பொருள்.
1: சரிங்க.
0: மேலிருந்து கீழ், ஒரு பழம். ஒரு பழத்தோட பேரு, ஒரு விளையாடும் பொருள். ரெண்டுமே 5 எழுத்து. ரெண்டுக்குமே 3வது எழுத்து ஒரே எழுத்து தான். நம்ம வந்து அடுத்த நேயத்தை பேசிடலாமா?
1: பேசிடலாமே. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். சத்தமலாம் குணபதி இருவருக்கும் மாலை. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா.
3: சொல்லுங்க.
0: நீங்க வந்து பதில் கண்டுபிடிச்சிங்களா?
3: ஐயா,
1: அடுத்த குறிப்பை தாண்டி பஸ் அடுத்த ஸ்டாப்புக்கு போயிருச்சுங்க. நீங்க முந்தின ஸ்டாப்ல இருக்கீங்க.
3: அடுத்த குறிப்பை சொல்லுங்க.
0: ஆமா, கண்டிப்பா. உங்களுக்கு வந்து விளையாடும் ஒரு பொருள், அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பு, ஒரு பழம்.
3: விளையாடும் ஒரு பொருள்.
0: ஆமா, 5 எழுத்துல. அதுக்கப்புறம் ஒரு பழம், 5 எழுத்துல. ரெண்டுக்குமே 3வது எழுத்து பொதுவான எழுத்து. அடுத்த நேர்க்கு வழி விட்டுருவோமா?

0: பலாப்பழம்.
1: பலாப்பழம்னு சொல்றீங்களா?
0: ஆமா
1: சரி, பலாப்பழத்துக்கு எத்தனை எழுத்து இருக்குது? ஆறு எழுத்து இருக்கே. நம்ம கிட்ட அஞ்சு கட்டம் தானே இருக்கு.
0: வாழைப்பழம்.
1: வாழைப்பழத்துக்கும் அப்படிதான். உங்களுக்கு பதில் தெரிஞ்சா விளையாடும் ஒரு பொருள், அப்புறம் ஒரு பழம், மேலிருந்து கீழ் இடமிருந்து வளமாக எழுதுங்க. ரெண்டு பதிலுக்கும் மூன்றாவது எழுத்து ஒரே எழுத்து தான். பதில் தெரிஞ்சா வாங்க வண்ண குளங்களுக்கு. சுழி 4 3 1 246 102 1 அறிமுக நேர்கள். சுழி 4 3 1 240 102 1
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோவ்.

0: போத்தி சிங் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தி சிங் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும்

0: கண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: திருச்சி சாரதாஸ்.

0: 4:20 ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. வண்ண குலங்கள் இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்த குறுக்கெழுத்து போட்டிக்கு நேர்கள் வந்து அப்படியே தயாராயிருப்பாங்க. குறிப்புகளை குடுங்கப்பா, நாங்க ஜெயிச்சிடறோம் அப்படின்னு.
1: நேயரும் வந்தாச்சு, வருக. வணக்கம், யார் இங்கிருந்து?
0: வணக்கம்.
2: வணக்கம்,
0: மாலை வணக்கம்.
2: திருச்சி மாவட்டம்
1: குமுளூர் சரவணன்.
2: வீட்டுக்குள்ள
0: இருந்தா அமைதியா தான்
2: இருக்கேன்.
0: சரி, ஓகே. இப்ப வானொலி உங்களை தேடி வருது இல்லையா, எல்லா நிகழ்ச்சிகள் மூலியமாவும். அதனால நம்ம கேட்டு எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு ரசிப்போம். இப்ப வாங்க, நம்ம நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போமா?
1: பதில சொல்லுங்க. விளையாட்டு பொருள் ஒரு பழம்.
2: பம்பரம், மாம்பழம்.
1: பம்பரம் மாம்பழம் அப்படிங்கறது மிக சரியான பதில். அழகா வந்து நீங்க இந்த குறுக்கெழுத்து போட்டியில
0: அது வந்தார் வென்றார் சென்றார் அந்த மாதிரிதான் சொல்லணும். வாழ்த்துக்கள் சரவணன் அவர்களே.
1: சிறப்புங்க. இப்ப நம்ம அடுத்த குறிப்பை கொடுத்துடலாம். இப்ப நேயர்கள் எல்லாமே பார்ப்பாங்க, ஆஹா நம்ம சொல்லலாம்னு நினைச்சமே அவர் சொல்லிட்டாரே அப்படின்னு. நீங்க ஒண்ணு கொல்லப்படாதீங்க. இப்ப அடுத்த ஒரு குறிப்பை உங்களுக்கு கொடுக்குறேன், இதே போலத்தான். ஓகேங்களா? இடம் இருந்து வளம், உடன்பாடு, விட்டு கொடுத்து போதல். இதற்கு தொடர்புடைய ஒரு சொல் உடன்பாடு, விட்டு கொடுத்து போதல். மேலிருந்து கீழ், கோசல நாட்டு மன்னர். கோசல நாட்டு மன்னர், இதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த குறிப்பு. பதில் தெரிஞ்சா வாங்க வண்ண குளங்களுக்கு. 4:31, 246, 102.1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு, அல்லது 4:31, 240, 102.1 அப்படிங்கிற இந்த எண்ணத்தொட்டு.

கோச்சிட்டு போதியா?

0: 4:26 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 குறுக்கெழுத்து போட்டி விளையாடிட்டு இருக்கும் வண்ண கோலங்களில். இப்போ வந்து உடன்பாடு விட்டு கொடுத்து போதல், இதோட தொடர்புடைய ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இடமிருந்து பலம், மேலிருந்து கீழாக கோசல நாட்டு மன்னர், இதை வந்து நீங்கள் எளிமையாக சொல்லிடலாம். இதை வச்சு நீங்கள் முன்னாடி சொன்ன அந்த குறிப்புக்கான பதிலையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பதிலோடு வந்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
2: சமரசம்
0: தசரதன், அதெல்லாம் சரி.
1: ஐயா உங்க பேரு வெங்கட் சார், என்ன இப்படி இன்னைக்கு இவ்வளவு தடுமாற்றமா? நல்லா கரெக்டா பதில் எல்லாம்
2: சொல்லுங்க.
0: நாங்க பதில சொல்லணுங்க, எங்களுக்கு அதான் முக்கியம் அப்படிங்கிறீங்களா? சரி, சிறப்புங்க, வாழ்த்துக்கள். உடன்பாடு விட்டு கொடுத்து போதல், சமரசம், கோசல நாட்டு மன்னர் தசரதன் அப்படிங்கிறது தான் குறிப்பு. அதற்கான பதில அழகா வந்து வெங்கட்ராமையா சொல்லிட்டாரு.
1: சரி,
0: அடுத்து வந்து நேயர்களுக்கு அடுத்த குறிப்பை சொல்லலாமா? இடமிருந்து வலம், முத்து மாலை. முத்து மாலைய இப்படியும் அழைப்பார்கள், முத்து மாலை. மேலிருந்து கீழ், மகாகவி என்று அழைக்கப்படுபவர். மகாகவி என்று அழைக்கப்படுபவர். இந்த இடத்துல நம்ம கூடுதலாக ஒரு குறிப்பும் சொல்லிடலாம், பாரதியார் அல்ல. மகாகவி அப்படின்னு சொன்னால் நம்ம பாரதியார் ஞாபகத்துக்கு வரும். பாரதியார் அல்ல, இன்னொருத்தர் நம்ம மகாகவி அப்படின்னு சொல்லுவோம். யார் அவர், என்ன பதில்? பதில் தெரிஞ்சால் வரலாம் வண்ண கோலங்களுக்கு. 4-3-1-246-102-1 அப்படிங்கிற தொட்டு நிகழ்ச்சியில் முதல் முறையாக பேச காத்திருக்கும் நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
4: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 5:35 ஆயிடுச்சு. நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வனகோலங்கள்ல. இதை குறுக்கெழுத்து போட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: இன்னைக்கு ரெண்டே குறிப்புகள் தான், ரெண்டே பதில் தான். அதனால நேர்களும் ரொம்ப எளிமையா சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் முத்து மாலை, இதான் குறிப்பு. மேலிருந்து கீழாக மகாகவி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பதிலோடு வந்திருக்கும் நேயர் யாரு? வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
1: தினகர் சொல்லுங்கய்யா, பதில சொல்லுங்க.
2: காளிதாசன்.
1: காளிதாசன் அருமைங்கய்யா, மகாகவி காளிதாசர். இடமிருந்து வளம்
2: முத்தாரம்.
1: முத்து மாலைய நம்ம முத்தாரம் அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பா பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அழகா வந்தார், சொன்னார், சென்றார்.
1: நிச்சயமா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்த குறிப்பை சொல்லிடலாம். இதே போலதான், இடமிருந்து வலம் ஒரு மொழி. இடமிருந்து வலம் ஒரு மொழி, மேலிருந்து கீழ். தீரன் என்று அறியப்படுபவர் யார்? தீரன் என்று அறியப்படுபவர் யார்? இதுதான் உங்களுக்கான குறிப்பு. நேயர்களை பதில் தெரிஞ்சாவாங்க வண்ணக்கோலங்களில். இது குறுக்கெழுத்து போட்டி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த

0: வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
7: நான்கு மணி 41 நிமிடம் ஆயிடுத்து. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க வண்ண கோலங்கள். இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி, குறுக்கெழுத்து போட்டியில விளையாடணுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னா, சுழி 4-3-1, 240-102-1 அல்லது 246-102-1 அப்படிங்கிற எண்ணெய் தொட்டு வரலாம் அப்படின்னு. நீங்க என்னங்க சொல்றது, நாங்களே லைன்ல தான் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அது யார் எங்க இருந்துன்னு கேட்டுலாம். வணக்கம்.
8: வணக்கம்,
7: சொல்லுங்கள்.
8: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
7: பாபு அவர்களே, தூத்துக்குடியில இருந்து பேசுறீங்க. மழை எல்லாம் அங்க எப்படி பெஞ்சிட்டு இருக்கா?
8: மழை இன்னைக்கு மத்தியில மட்டும் லேசா பெஞ்சு, இப்ப வெயில் அடிக்கு மேடம்.
7: அப்படியா?
9: வெயில் அடிக்குது.
8: இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, வெயில் நல்லா அடிக்கு.
9: உப்பளம் தொழில்
8: அதிகமா
9: மழை பெய்ஞ்சா அங்க கொஞ்சம் கஷ்டம் தானே உங்களுக்கு?
8: ஆமா
9: சார், உப்பு உற்பத்தி ரொம்ப பாதிக்கப்படும். நீங்க கண்டுபிடிச்சீங்களா ஒரு மொழி தீரன் என்று அறியப்படுபவர்?
8: ஒரு மொழி சார், சார்
9: தீரன் என்று அறியப்படுபவர் என்ற அடைமொழியால அழைக்கப்படும்
8: நபர்
9: சின்னமலை. ஓகே, அப்ப ஒரு மொழி,
8: மொழி
9: சின்னமலை மேலிருந்து கீழே எழுதிட்டீங்க. இப்ப நடுவுல வந்து இரண்டு சுழி என்ன சொல்லுவோம் இல்லையா, அந்த நகரம் இருக்குது, அதை மையமா வச்ச ஒரு மொழியோட பேர்.
8: மொழி பாலி வராதில்லை, இது வரவா?
9: ஐந்து எழுத்து இருக்கணும், அதுல மூணாவது எழுத்து. ஆமா,
8: மலையாளம் சார். மலையாளம் வராது.
9: வராது. சரி, அடுத்த டேட்டை கேப்போமா?
8: அதுதான்,
9: அது ஒரு மொழி.
8: மொழிதான்,
9: தமிழ் இல்ல.
8: தமிழ், மலையாளம்.
9: தூத்துக்குடியிலிருந்து வந்து சரியான சொல்லிட்டாரு. தீரன் என்று அறியப்படுபவர் சின்னமலை, அதுக்கப்புறம் ஒரு மொழின்னு சொன்னா கன்னடம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம நேயர்களுக்கு அடுத்த குறிப்பு கொடுத்துடலாமா?
7: கொடுத்தலாமே.
9: இடமிருந்து வலம், ஒரு மரம், மேலிருந்து கீழ், இதுவும் ஒரு மரம் தான், இது தண்டனைக்கான மரம்.
7: சரி,
9: மேலிருந்து கீழ், தண்டனைக்கான மரம், இடமிருந்து வலம், ஒரு பெரிய மரம், இதுதான் உங்களுக்கான குறிப்பு. பதில் தெரிஞ்சா வாங்க வண்ண கோலங்கள்ல குறுக்கெழுத்து போட்டியில எங்களோட விளையாடலாம்.
10: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, டி அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: வம்சி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: 8:42 ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டு இருக்கீங்க வண்ணகோலங்கள். இன்னைக்கு குறுக்கெழுத்து போட்டி.
1: குறுக்கெழுத்து போட்டியில இப்ப ரொம்ப அழகா நம்ம குறிப்பு சொல்லியிருக்கோம். ஒரு பெரிய மரம் இடமிருந்து வலம், மேலிருந்து கீழாக நம்ம தண்டனைக்கான ஒரு மரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப பதிலோடு வந்திருக்கும் நேர் யாரு?
0: வணக்கம்,
2: புதுக்கோட்டை கிரணூர் சிவா டெய்லர்.
1: சிவா சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்
1: சார். சரிங்க, பதில கண்டுபிடிச்சிங்களா?
2: கண்டுபிடிச்சது சார்.
1: சொல்லுங்க.
2: ஆலமரம் கழுமரம்.
1: ஆலமரம் பெரிய மரம், தண்டனைக்கான மரம் கழுமரம் அப்படிங்கிறது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி நன்றி, இணைப்பில் இருந்ததுக்கு நன்றி.
1: இன்னைக்கு நேயர்கள் எல்லாமே ஒருத்தவங்க கூட அப்படி பதில் தெரியல.
0: அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒரு தாரக மந்திரம் வச்சிருந்தோம், உங்களுக்கு வரந்துட்டீங்க நினைக்கிறேன்.
1: ஆமா,
0: வந்தாரை வெல்ல வைக்கும் வண்ண குலங்கள் வார இறுதி நாட்கள் அப்படின்னு.
1: வெல்ல வைக்கும் இல்ல,
0: வெல்ல வைக்கலையா? நீங்க நல்ல ஆக சிறந்த குறிப்புகள் எடுத்துட்டு வரலையா?
1: வெல்றாங்க.
0: அதாவது லோகநாதன் அவர்களை நீங்க என்ன தன்னடக்கமா பேசினாலும் உங்களுடைய இந்த முயற்சியை வந்து இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணியே ஆகணும்
1: அப்படிங்கிறீங்க. சரிங்க, சிறப்பு. இப்ப நம்ம அடுத்த குறிப்பை சொல்லிடுவோமா?
0: அதுக்கு பதிலுக்கு நீங்க ஒரு பதிவு பண்ணலாம் அப்படிங்கறது என்னோட.
1: போக்குவரத்து நெரிசலை குறைக்க நகரங்களில் இது நிறைந்திருக்கும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க நகரங்களில் இது நிறைந்திருக்கும். மேலிருந்து கீழ், சுவையான உணவோடு தொடர்புடைய சொல். சுவையான உணவோடு தொடர்புடைய ஒரு சொல், அப்படி இல்லைனா ஒரு ஆண் சமையல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ஆண் சமைச்சாங்க அப்படின்னா இந்த சொல்லை பயன்படுத்துவாங்க. அப்படி சமையலோடு, சுவையான சமையல்

தொடர்புடைய ஒரு சொல். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா வாங்க வண்ணக்கோலங்களுக்கு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
2: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
1: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
3: நாலு மணி 55 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 குறுக்கழுத்து போட்டி விளையாடிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைவா வந்து நம்ம ஒரு குறிப்பை சொல்லியிருக்கோம், போக்குவரத்து நெரிசலை குறைக்க நகரங்களில் இது நிறைந்திருக்கும். இது இடமிருந்து வளம், மேலிருந்து கீழ், சுவையான உணவோடு தொடர்புடைய ஒரு சொல்.
4: இதோ பதில் சொல்ல வந்துட்டேன் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. யார் எங்க இருந்து கேட்டலாம்? வணக்கம்.
5: வணக்கம் இருவருக்கும். வணக்கம், நான் அண்டோனி ராஜ், சென்னையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேடம்? எல்லாரும்
4: நல்லா இருக்கோம். சென்னையில இருந்து பேசுறீங்க தானே அண்டோனி ராஜ்?
5: ஆமா மேடம், ஆமா மேடம்.
4: எந்த பகுதியில இருக்கீங்க?
5: இங்க நான் பூந்தமல்லி பக்கம் காத்து பாக்கோம் மேடம்.
4: சரி, அங்க எப்படிங்க மழை பெய்யுது? வழக்கமா நாங்க வெளியூர்ல இருந்து யார் பேசினாலும் இந்த கேள்வி கேப்போம்.
5: இங்க வந்து மழை இல்ல, கொஞ்சம் லைட்டா மேகமூட்டம் இருக்கு.
4: தூத்துக்குடி பக்கம் வெயில் அடிக்குதான், உங்க ஊர் பக்கம் லைட்டா வெயிதுன்றீங்க?
3: மழை காலத்துல அப்படி கேட்டாலும் பரவாயில்ல,
5: லைன் கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு மேடம்.
4: சரி சரி,
3: கோடை காலத்துலயும் நம்ம இப்படி கேக்குறதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு தருணம் தான் இல்லையா?
5: ஆமா சார், ஆமா சார், வெயில் ஏன்னா எல்லா இடத்துல அதிகமா இருக்கனால கேக்குறது கொஞ்சம் தான் இருக்கு மேடம்.
3: சிறப்புங்க, பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க பாருங்க.
5: திருச்சி நலபாகம் மேம்பாலம்.
3: ஆமாங்க, நலபாகம் மேம்பாலம். ஏன்னா சென்னையில தான் நிறைய பாலங்கள மேம்பாலங்களை கண்டிப்பாங்க. சிறப்புங்க, வாழ்த்துக்கள்ங்க.
4: அதாவது இப்ப கொடுக்க போற பாராட்டு இன்னைக்கு பதில் சொன்ன முயற்சி செய்த எல்லாருக்குமே தான்.
3: எல்லா நேருக்கும் சிறப்பான வந்த நேர்கள் எல்லாமே சரியான
4: குறிப்புகள் தயாரிச்ச உங்களுக்கும் சொல்லலாம்.
3: ஆமாங்க, எங்களோட சேர்ந்து அழகா அந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்ற உங்களுக்கும் நன்றி சொல்லலாம்.
4: தேங்க்யூ, தேங்க்யூ. ஃபைனலி உங்களுக்கு மனசு வந்துருச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து அழகா வந்து நம்ம கொண்டு போயிட்டோம். கொஞ்சம் இடையிடையே நகைச்சுவையும் வந்து எட்டி பார்த்துதான் சொல்லணும். சிரிக்கிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் இருந்துச்சு குறுக்கெழுத்து போட்டி. இதே மாதிரி மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம், அதுவரை மகிழ்ந்து இருப்போம். நிகழ்ச்சியில் பேசிய பேச முயற்சி செய்த கேட்டு ரசித்த நல்ல உள்ளங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் அன்புடன் மரியா மற்றும் லோகநாதன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆகாஷ்வாணி திருச்சி, நேரம் மாலை 5 மணி. கேட்கலாம் இனி
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் மின்கட்டமைப்பு தற்போது வலுவானதாகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற வகையிலும் மாறியுள்ளதாக மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், நாடு ஒரே நாளில் 256.4 GW என்ற சாதனை அளவிலான உச்ச மின் தேவையை தற்போது வெற்றிகரமாக கையாண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக எதிரிகளின் ராணுவ உபகரணங்கள் கடந்து செல்வதை இனி அனுமதிக்கப் போவதில்லை என ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் நாடாளுமன்றத்தில் பேசிய தேசிய பாதுகாப்பு குழு தலைவர் இப்ராஹிம் அஜிசி, நீரிணையில் ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட வழித்தடம் வழியாக நடைபெறும் கடல்வழி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான நெறிமுறையை ஈரான் உருவாக்கியுள்ளதாக கூறினார். இது வணிக கப்பல்களுக்கும் ஈரானுடன் ஒத்துழைக்கும் நாடுகளுக்கு மட்டும் அவ்வழியாக செல்ல அனுமதி அளிக்கும் என்றார். பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை உயர்வு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி அவற்றை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறினார். தஞ்சையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறக்க வேண்டும் மற்றும் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். வார விடுமுறையை கொண்டாடும் வகையில் 5 அருவியில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாகவும், நீர்வரத்து குறைந்திருந்தாலும் பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். திருச்சி, தஞ்சை, மதுரை, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, சிவகங்கை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தென்காசி, நெல்லை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் புது கிராமம் பகுதியில் அமைந்துள்ள சிருங்கேரி மடத்தில் ஸ்ரீ ராதா கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தரம்சாலாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சற்று முன் 18 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

இது எண்ணில் அடங்காத இதயங்களை கட்டி வைத்து 87 ஆண்டுகள் கடந்து இன்னிசை பாடி வரும் திருச்சி வானொலி. நேரம் 5:03. இனி கேட்கலாம் காற்றினில் கலந்த கானமழை சாரலாய் பொன்மாலை, மனதிற்கு நெருக்கமான இடைக்கால கீதங்கள்.

0: கோபுரவாசலிலே படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம் பொன்மாலையில்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நேரம் மாலை 5:09. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால கீதங்களின் அணிவகுப்பாய் இது பொன்மாலை. ஓடும் நதிக்கு கரை என்று ஒன்றுண்டு, இந்த காதல் ஓட்டத்திற்கு கரை ஏதுண்டு?

காதல் ஓவியம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 5:14 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. வா என் வசந்த

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டிருக்கோம். மல்லிகை, ரோஜா, இந்த பூக்கள் எல்லாம் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? நம்ம எல்லாருக்குமே இந்த பூக்களை பத்தி தெரியும். பூக்களை நம்ம வந்து வாங்குவோம், தலையில வச்சுக்குவோம், பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துவோம். ஆனா இந்த மல்லிகை ரோஜாவை எப்படி சாகுபடி செய்வது, இதுல என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இன்றைய இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில. இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி அப்படிங்கிற தலைப்புல தான் நேர்முக நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க திருச்சி போசம்பட்டி வி. ராமதுரை அவர்கள்.

எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். நான் பாடும் பாடல் படத்திலிருந்து. நேரமாலை 5:24. நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. வார்த்தைகள் இல்லை, பிரிவு இல்லை, நான் என்பது நீயான பின்பு, இங்கு நமக்குள் ரகசியம் ஏதுமில்லை.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் மாலை 5:30. இதயத்தின் காயங்களுக்கு மருந்தாகி இறுகிய மனங்களை உருக வைக்கும் இறைவனின் ஆகாய கங்கை இசை. இது திருச்சி FM Rainbow 102.1 பொன்மாலை.

5:35 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டிணைந்திருக்கிறோம். பொன்மாலை. இமைகள் மூட மறுத்த இரவுகளில் உன் நினைவுகளை மட்டுமே துணையாக்கினேன். இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் உன் காலடி தடத்தின் சத்தத்தை தேடினேன்.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்க
0: எங்க

0: சில்லென்ற சாரல்,
1: கார்முகில் கூட்டங்கள்,
0: இதமான தென்றல்,
1: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
0: இரவு இசை இனிமை.
1: திருச்சி வானொலியில் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு
2: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்க
0: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
1: பங்கேற்க
0: 240-102-1 மாவட்ட இணைப்பு எண் 0431
1: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

நேரம் மாலை 5:42. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பாய் பொன்மாலை. மேகம் நிலவை மூடுவது போல நம் காதலை உன் நாணம் மறைப்பது அழகல்ல. கரங்கள் துடிக்கும் இந்த நொடியில் காதலை தவிர வேறொன்றும் நிஜமல்ல.

துடிக்கும் கரங்கள் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை.

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: நேர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 7:02 சிறுகதை நேரம். கு அழகிரிசாமி அவர்களின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். இன்றிரவு 7:02 சிறுகதை நேரம் நிகழ்ச்சியில் நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பொன்மாலையில் ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. தண்டனை படத்திலிருந்து

இசைக்கு மொழியும் இல்லை, காலமும் இல்லை என்பதற்கு இன்று நாம் பொன்மாலையில் தந்த பாடல்களே சாட்சி. நிறைவு பெறுகிறது இன்றைய பொன்மாலை. தலைமுறை தாண்டியும் நம் இதய துடிப்போடு கலந்திருக்கும் 80-90களில் வந்த பாடல்களை கேட்க வாருங்கள். இன்று இரவு 8-5 இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில்.

0: நமது அலைவரிசைகளில் அடுத்த ஆரவாரம் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1-800-117-800 என்ற இலவச எண், மைகோவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயிலை மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று காணொலி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இது கர்நாடகா மகாராஷ்டிரா இடையேயான போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்றார். பெங்களூரு மும்பை இடையேயான வந்தே பாரத் படுக்கை வசதி சேவை விரைவில் தொடங்கப்படும் என அமைச்சர் கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும். தரம்சலாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் சற்று முன் 5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதலில் பேட் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

வயலெங்கும் பாயும் காவிரியாய் 87 ஆண்டுகளாய் நம் இதயத்தில் பாயும் இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேரமாலை 6:03. அந்தி சாயும் அழகான மாலை பொழுதில் அவசியமான தகவல்களோடும் மனதை தொடும் பாடல்களோடும் அரங்கேறுகிறது ஆரவாரம்.

6:09 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் என்ன அப்படின்னா, நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மகளிர் விடுதிகள் செயல்பட்டு வருது. தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள். இந்த விடுதிகள் எல்லாமே வந்து தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இல்லங்கள். விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 படி உரிமம் பெறாமல் செயல்படுவது குற்றம். அதனால உரிமம் பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதனால திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் அனுமதியின்றி செயல்படும் தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஈ சேவை மூலம் ஒரு மாதத்திற்குள்ள அடுத்த மாதம் 15 பதிவு செய்து உரிமம் பெற்று செயல்படுமாறு தெரிவிக்கப்படுகிறது. இதுபோல உரிமம் இல்லாத இந்த விடுதிகள் உரிமம் பெற தவறுனா உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு விடுதிக்கு சீல் வைக்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்பது.
1: இயற்கை எல்லா விதத்திலயும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க செய்யுது. அந்தந்த பருவ காலத்துல விளையிற உணவுப் பொருட்களை சாப்பிட்டோம்னாலே அந்த பருவ காலத்தை எந்த நோயும் இல்லாம நம்ம கடந்து போலாங்க. கோடை காலத்துலதான் தர்பூசணி வெள்ளரி பிஞ்செல்லாம் நிறைய கிடைக்கும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோடை காலத்துல நீரேற்றத்தோட நம்ம இருக்கலாம். இப்படி இயற்கையை போற்றணும்னாலே இயற்கை நம்மள பாதுகாக்குங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
2: கோடை காலத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய அதிகமாயிருச்சு. அதுலயும் நம்மளோட உடல் சார்ந்த தொந்தரவுகள் ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்குங்க. குறிப்பா கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளை அவசியம் நம்ம ஃபாலோ பண்ணும். அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு நோய்கள் எல்லாமே இருக்க முடியும்.

0: இந்த வெப்பத்தை சமாளிக்கிறதுக்கு நிறைய உணவு முறைகளை நம்ம பாரம்பரியத்திலே சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா சிறுதானிய உணவுகள், கஞ்சி வகைகள், இந்த கம்பு, சோளம், ராகி, திணை, வரகு, இது எல்லாமே நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் கூழ் செஞ்சு நிறைய நண்பர்களுக்கு கொடுத்து ஒரு கூட்டு குடும்பமா நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த கல்ச்சர்லாம் மாறி இப்போ என்னன்னா இதெல்லாம் கடைகளில் போய் வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு மாறிடுச்சுங்க. இருந்தாலுமே நம்ம அதை வாங்கி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கோடை காலத்தில் நீர் சத்தை நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப சத்துக்கள் நிறைந்த இந்த கஞ்சி வகைகள் ரொம்ப உதவியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கோடைக்காலனாலே நீர்த்தன்மையை உடம்புல அதிகரிக்கணும் அப்படின்னா மோர் நிறைய எடுத்துக்கணுங்க. மோர் எளிமையாக கிடைக்கும், தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இளநீர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இளநீர் எங்கெல்லாம் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இளநீர் வாங்கி குடிக்கலாம். குளிர்பானங்களுக்கு பதிலாக இந்த மாதிரியான இளநீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. கிராமங்கள்லாம் பதநீர் எளிமையாக கிடைக்கும், ஸோ பதநீரும் நீங்கள் வாங்கி குடிக்கலாம். உங்கள் உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது, கண் எரிச்சல் இருக்குது, கைகாலெலாம் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இந்த பானை நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து இந்த வெப்ப சூடு தாங்காமல் ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஒரு சிலருக்கு வேர்வை ஸ்மெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது பேட் ஸ்மெல் வந்து வரும் அந்த வெயில் காலங்களில். இவங்க எல்லாமே நன்னாரி ஜூஸை வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க முடியும். நன்னாரி எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நார்மலாக சித்த மருத்துவமனைகளில் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் நன்னாரி வேர் வாங்கிட்டு வந்துடுங்க. அதை ஒரு கஷாயம் வச்சு ஃபில்டர் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான அளவு பனங்கற்கண்டெல்லாம் சேர்த்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த நன்னாரி வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு கற்ப மருந்தாகவே நம்ம சொல்கிறோம், தாராளமாக எடுத்துக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நன்னாரியில் நிறைய கலப்படங்கள் தான் வருது. முடிஞ்சளவு நீங்கள் கரெக்டான நன்னாரி வேறான்னு பார்த்து தெரிஞ்சு வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா இந்த கோடை வெயில சமாளிக்கிறது மட்டும் இல்லை, உடலில் நீர்ச்சத்தை நிலைநிறுத்துறதுக்கு சிறந்த ஒரு பானமாக நம்ம எலுமிச்சை சாறு சேர்ந்த ஒரு ஜூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இரவு நேரங்களில் பசும்பால் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளெல்லாம் 105 டிகிரி வந்துருச்சுங்க. 105 டிகிரியில் அவ்வளோ நீர் சத்துமே நம்ம உடம்புல வந்து போயிடும். அந்த மாதிரியான காலகட்டங்களுக்கு உடலில் ஐம்பூதங்களுமே, அதாவது சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் மண்பூதம், நீர்பூதம், தீப்பூதம், வலிபூதம், காற்று, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம உடல்னு சொல்லுவோம். இந்த உடல் அமைப்புக்கு இந்த ஐம்பூதம் சேர்ந்த உணவாக நம்ம கொடுக்கறதுல முதன்மையான உணவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் தான். அதாவது இந்த பாலை இரவு நேரங்களில் காய்ச்சி எடுத்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த பாலில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, எனக்கு வந்து உடல் எடை அதிகமாக இருக்குது, நான் இதனால் இந்த பால் குடிக்கிற நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாங்க. இந்த மாதிரி கோடை காலங்களில் மருத்துவ குணம் நிறைந்த பால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன முக்கியம்னா, உங்கள் நோய்களுக்கான மருந்துகளை நீங்கள் முறையாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து முறையான உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஒரு 30-60 ml நீங்கள் பால் எடுத்துக்கிறதுல எந்த பாதிப்புமே வராதுங்க. பால் வந்து ஒரு காயக்கற்பு மருந்து, நீங்கள் அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம். 10 மணிலிருந்து மதியம் 3 மணி வரை வெளியில் போகிறத குறைச்சிக்கோங்க. முடிஞ்சளவு எங்கே போனாலுமே வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீரை வந்து ORS கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதிலும் வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவங்க 3 பேரும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. லாங் டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான உணவு வகைகள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும். ஒவ்வொரு பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் மாறிட்டே இருக்கும். கோடை காலத்திலையும் இந்த வெயிலை சமாளிக்கிற அளவு நம்ம உடலை நம்ம தயார்படுத்தணும். ஆனால் நம்ம ஒவ்வொரு காலகட்டம், மழைக்காலம்னா மழையை பார்த்து ரொம்ப பயப்படுறோம், பனிக்காலம்னா பனியை பார்த்து ரொம்ப பயப்படுறோம், கோடைக்காலம்னா கோடையை பார்த்து பயப்படுறோம். அதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம நம்மளோட சுற்றுப்புற சூழலை சரியாக பராமரிச்சிருந்தா இந்தளவு பாதிப்போ நம்மளுக்கு வந்திருக்காது. ஒவ்வொரு காலமுமே, ஒவ்வொரு பருவமுமே நம்ம உடல் அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறி நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த இயற்கை சூழலை பாதுகாக்காதனால தான் இன்றைக்கி அதுவே நம்மளுக்கு பாதிப்பாக மாறுது. அதனால் இந்த பருவ காலங்கள் நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடியது தான். இந்த பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். இந்த பருவ காலம் நல்லா இருக்கும்னா நம்ம இயற்கையை பாதுகாத்தாலே சிறப்பாக இருக்குங்க.
1: கோடை காலத்தையும் குளுமையாக கடக்கணும்னா என்ன செய்யணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில் சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம் கேட்டுட்டு இருக்கோம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான். இந்த கல்வியாண்டில் இளநிலை மீன்வள படிப்புகளுக்கான இணையவழி விண்ணப்பத்தை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பல்கலைக்கழகம் மூலமா 10 உறுப்பு கல்லூரிகள், 1 தனியார் இணைப்பு கல்லூரி மூலம் 5 மீன்வளம் சார்ந்த 4 வருட பட்டப்படிப்புகள் மற்றும் 3 தொழிற்சார் படிப்புகள் என மொத்தம் 8 மீன்வள படிப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இளநிலை படிப்புகளுக்கு நீங்க விண்ணப்பிக்க இணையதளம் திறந்திருக்கிறது. அதுக்கான இணையதள முகவரி www.admission.tnjfu.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமா விண்ணப்பிக்கலாம். இது தொடர்பான சந்தேகங்களுக்கு நீங்க அலைபேசி எண் கொடுத்திருக்காங்க, அதுல கேட்டு நீங்க விளக்கம் பெறலாம். அதற்கான எண் 81 22 14 40 31. எண் மீண்டும் 81 22 14 40 31. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ், சீக்கிரம்.
2: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
2: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
3: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
4: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
3: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: Come on boys, let's go practice.
1: அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு.
2: அப்ப பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணு.
1: பேங்க்க்கு எழுதி 1 மாசம் ஆயிடுச்சு, ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க.
4: அப்ப ஆர்பிஐ யோட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு.
5: இரு, நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல தேர்ட் அம்பையர் எப்படியோ, அதே மாதிரி தான் ஆர்பிஐ யோட பேங்கிங் ஓபட்ஸ்மேன். ஆர்பிஐ சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட் 1 மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐ யோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட தீர்க்க ஆர்பிஐயின் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
3: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன்

0: வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: எல்லா நடவடிக்கையும் தெரியும். முதலெடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட் மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டுமல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதேமுறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களே இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தான். 700 மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தவிர்க்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி

0: திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் 5 அருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
1: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது. இந்த பலாப்பழங்கள் சத்தியமங்கலம் பகுதியில் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்ப்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழைச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா, துருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்து உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
4: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
5: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
4: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்ட் லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
8: கண்ணு,
7: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
8: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
9: அதனால இப்போ பேங்க்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
7: எங்க
9: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
7: RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மீண்டும் அரங்கேறுகிறது ஆரவாரம்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

கோடை விடுமுறை விட்டாச்சு. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் செல்போனும் கையமாகவே இருக்காங்களா? இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த நல்ல செய்தி. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட நூலக ஆணைக்குழு, திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம், வாசகர் வட்டம் இணைந்து நடத்தும் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நாளை கைவினை கலை பயிற்சி கொடுக்க இருக்காங்க ஆசிரியை கண்மணி அவர்கள். அதே போல நாளை மறுநாள் தொடங்கி 21ஆம் தேதி வரை கையெழுத்து பயிற்சி ஆசிரியை அஸ்ருதா அவங்க கொடுக்க இருக்கிறாங்க. இந்த பயிற்சிகளில் உங்க பிள்ளைங்களை பங்கேற்க செய்து பயன்பெறுங்க. கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி FM Rainbow 102.1 இது ஆரவாரம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: நேரம் மாலை 6:51, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் ஆரவாரம். ஆரவாரம் தரும் அடுத்த தகவல் யாருக்கு அப்படின்னா, தாத்தையங்கார்பேட்டை பகுதி மக்களுக்கு தான். தாத்தையங்கார்பேட்டை துணை மின் நிலைய பராமரிப்பு பணி காரணமாக நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சாரம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாத்தையங்கார்பேட்டை, பிள்ளாத்துறை, மேட்டுப்பாளையம், தேவானூர், ஆராய்ச்சி, வளையெடுப்பு, பைத்தம்பாறை, மகாதேவி, ஜம்புமடை, கரிகாலி, கார்குடி, ஆங்கியம், ஊரக்கரை, பெருகனூர், கலிங்கப்பட்டி, வாலசிராமணி, கஞ்சம்பட்டி, வெள்ளாளப்பட்டி, தேவனூர் புதூர், மாணிக்கபுரம், கோணப்பம்பட்டி, ஆண்டிப்பட்டி, முத்துராஜபாளையம், லட்சுமணபுரம், பிள்ளாப்பாளையம், கண்ணனூர், பேரூர், உள்ளூர், மங்கலம், ஜபுநாதபுரம், திருத்தலையூர், ஆதனூர், இந்த பகுதிகளில் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சாரம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரிலே தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்பையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சில மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலையும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தளவில் தமிழக கடலோரப் பகுதிகளில் வர 21ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதேபோல வங்கக்கடல் பகுதியில் இன்று அந்தமான் கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

நிறைவு பெறுகிறது இன்றைய ஆரவாரம். நேயர்களே, உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நிறையோ குறையோ வழக்கம் போல கடிதம் எழுதலாம். நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, திருச்சிராப்பள்ளி 1 என்ற இந்த முகவரிக்கு. நேர்களை, உங்கள் கருத்துக்களை மின்னஞ்சல் வழியாக எங்களுக்கு அனுப்ப airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தலாம்.

0: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்து சிறுகதை நேரம். கு அழகிரிசாமி அவர்களின் இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். சிறுகதை நேரம் நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகர் வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் பிரதமரை நேரில் அன்புடன் வரவேற்றார். இந்த 2 நாள் பயணத்தில் பிரதமர் வர்த்தகம், பசுமை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சார்ந்த நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 25ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்க உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 131 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 5 பத்ம விபூஷன், 13 பத்மபூஷன், 113 பத்மஸ்ரீ விருதுகள் அடங்கும். விருதாளர்களில் 19 பெண்களுக்கும் மறைவிற்கு பிந்தைய விருதுகள் 16 பேருக்கும் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமைத் தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பதவியேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார்.

நாமக்கல்லில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 5 ரூபாய் 60 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முன்பு கடல் சுமார் 70 அடி உள்வாங்கிய நிலையில் பக்தர்கள் பாதுகாப்பான முறையில் நீராடுவதை காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. தரம்சலாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக 223 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் சற்று முன் 16 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். பு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
2: வெள்ளையம்மாள் 5-6 நாட்களாக கூலி வேலைக்கு போகவில்லை, போக முடியவில்லை. குளிர்காய்ச்சலோடு படுத்து கிடந்தாள் என்பது இங்கே ஒரு காரணமாக அது. உடம்பு சரியாக இருந்தாலும் அவளால் வேலைக்கு போயிருக்க முடியாது என்பதுதான் உண்மை நிலை. அதனால் வேலைக்கு போகாமல் இருந்ததற்கு காரணம் உடுத்திக்கொள்ள துணி இல்லாமல் போனதுதான். சிற்சில வருஷங்களில் வேலை கிடைக்கும் காலத்தில் கிராமத்துக்கு 4-5 விதவைகள் இதேபோல் துணி இல்லாமல் வீட்டை அடைத்துக் கொண்டு அரை பட்டினியோ முழு பட்டினியோ கிடப்பது சகஜம் என்பது வெள்ளையம்மாளுக்கும் தெரியும். ஆனால் மானத்தை மறைக்க முடியாத பரிதாபத்தை நினைத்து அதிகமாக கவலைப்படவில்லை. அவளுடைய கவலை எல்லாம் தான் உழைக்காவிட்டால் குழந்தைகள் பட்டினி கிடக்க வேண்டுமே என்பதுதான். இந்த சமயத்தில் குளிர்ஜுரமும் வந்து அவளை படாத பாடுபடுத்திக் கொண்டிருந்தது. அவள் படுத்திருக்கும் தாழ்வாரம் ஒரு மாட்டுத் தொழு. 5-6 ஓலைகளை வைத்து கட்டிய மறைவுக்கு இந்த புறம் மாடுகளும் அந்த புறம் வெள்ளையம்மாளும் அவளுடைய குழந்தைகளுமாக வசித்து வந்தனர். வீடில்லாத ஏழைகள் மாட்டுத் தொழுவில் குடியிருக்க இடம் கேட்டால் அந்த காலத்தில் வாடகை கேட்காமலேயே அனுமதிக்கும் மனிதர்கள் இருந்தார்கள். இப்போது காலம் மாறிவிட்டது. அதனால் வாடகை கொடுக்காவிட்டாலும் அதற்கு பதிலாக தொழுவின் சொந்தக்காரருடைய வீட்டில், அதாவது முதலாளி வீட்டில், அவ்வப்போது வெள்ளையம்மாள் இலவசமாக வேலை செய்து வர வேண்டியிருந்தது. அப்படி ஊழியம் செய்வதற்கு முதலாளி வீட்டிலிருந்து அழைப்பு வரும் தினத்தில் அவள் கூலி கிடைக்கும் வேலைக்கு போகக்கூடாது. விடிந்ததும் முதலாளி வீட்டுக்கு போய் விளக்கு வைக்கும் நேரம் வரை கலக்கணக்கில் நெல்லை குத்திவிட்டு ஆழாக்கு உமி கூட இல்லாமல் தொழுவுக்கு திரும்புவாள். இப்போது இந்த 5-6 தினங்களாக இந்த ஊழியத்துக்கு அழைப்பு வந்தும் அவளால் போக முடியவில்லை. அதனால் அவள் தொழுவை விட்டு உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று முதலாளி அம்மாள் காலையும் மாலையும் ஆள் வைத்து விரட்டி கொண்டிருந்தாள். நல்ல வேளையாக இந்த தொல்லை இப்போது 2 நாட்களாக இல்லை. முதலாளி அம்மாள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம், பாவம் வெள்ள, இருந்துட்டு போறா, போங்க, வெளியில புடிச்சு தள்ளுனா அவ எங்க போவா, ஏதோ நம்ம வீடே அடைக்கலம்னு வந்து சேர்ந்துட்டா, என்ன பண்றது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். இவ்வளவு தூரம் அவளுடைய உள்ளம் விசாலமாகிவிட்டதற்கு காரணம் வெள்ளையம்மாள் இன்றோ நாளையோ செத்து போய்விடுவாள் என்று அவளுக்கு நம்பகமான தகவல் கிடைத்ததுதான். அவளுடைய சாவை முதலாளி அம்மாள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் வெள்ளையம்மாள் குளிர்காய்ச்சலில் விடவிடத்துக் கொண்டு தன் உணர்வில்லாமல் தொழுவில் கிடந்தாள்.

ஆறு வயதும் ஐந்து வயதும் ஆன அவளின் குழந்தைகள் இரண்டும் அப்போது அங்கே இல்லை. அதுவரையிலும் பசி பொறுக்க மாட்டாமல் அம்மாவை பிய்த்து பிடுங்கி தின்றுவிட்டு அப்போதுதான் அவர்கள் வெளியே சென்றார்கள். அந்த இரண்டு சிறுவர்களும் தெருவுக்கு போய் வேலப்பன் வீட்டு வாசலுக்கு அருகில் முழங்கால்களை கட்டிக்கொண்டும் முழங்கால்களுக்கு நடுவில் முகத்தை புதைத்துக் கொண்டும் ஆளுக்கு ஒரு பக்கமாக குந்திக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு முன்புதான் முதலாளி வீட்டு மாடுகளை தொழுவில் கொண்டு போய் கட்டிவிட்டு வந்து மத்தியான கஞ்சி குடித்த வேலப்பன் வாயையும் மீசையையும் துடைத்துக் கொண்டு வெளியே வந்தான். வாசலுக்கு அருகில் அந்த இரண்டு சிறுவர்களும் குந்திக் கொண்டிருந்த கோலத்தை பார்த்தான். பார்த்ததும், ஏண்டா ஆக்கங்கட்ட கழுதைகளா, ஏன் முழங்கால கட்டிக்கிட்டு நடுத்தருவுல உட்கார்ந்திருக்கிறீங்க என்று கேட்டான். அவனுடைய பேச்சுக்குரல் கேட்டு சிறுவர்கள் இருவரும் தலையை தூக்கி பார்த்தார்கள். இருவரின் கண்களும் சிவந்திருந்தன. வெகு நேரமாக அவர்கள் பசியினால் அழுதிருக்கிறார்கள் என்பது வேலப்பனுக்கு தெரியாது. ஏய், உங்க அம்மா எங்கடா என்று அவன் கேட்டான். சிறுவர்கள் பதில் சொல்லவில்லை. சொல்வதற்கு தெம்பும் இல்லை. உங்க அம்மாவுக்கு உடம்பு தேவலையாடா? இந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியாமல் சிறுவர்கள் விழித்தார்கள். ஆகவே அதற்கும் மௌனமாகவே இருந்தார்கள். மூன்று நாட்களுக்கு முன்பு மாடு கட்டுவதற்கு தொழுவுக்கு போன வேலப்பன் போகிற போக்கில் சந்தர்ப்பவசமாக வெள்ளையம்மாளின் இருப்பிடத்தை திரும்பி பார்த்தான். அவள் கந்தலை போர்த்திக் கொண்டு படுத்து கிடந்ததை பார்த்துவிட்டு, உடம்புக்கு என்ன பண்ணுது என்று மாடு முரட்டுத்தனமாக தன்னை இழுத்து கொண்டு போகும் சிரமத்திற்கு இடையே ஒரு கேள்வியை கேட்டான். வெள்ளையம்மாள் ஈனஸ்வரத்தில் பதில் சொன்னது அவன் காதில் விழவில்லை. அவனும் அவள் பதிலுக்காக காத்துக்கொண்டு நிற்கவில்லை. அவள் உடம்புக்கு ஒன்றும் இல்லாமலேயே சும்மா படுத்துக்கொண்டும் இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு மாட்டை கொண்டு போய் கட்டிவிட்டு தன் வீட்டுக்கு போனான். அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ என்று அப்பொழுது ஏற்பட்ட சந்தேகம் இப்போது திரும்பவும் ஞாபகத்துக்கு வரவே மேற்படி கேள்வியை கேட்டான் வேலப்பன். தண்ணீர் காணாத பயிர்களைப் போல் வாடி துவளும் சிறுவர்கள் மௌனமாக இருப்பதையும் அவர்களின் கண்கள் சிவந்திருப்பதையும் பார்த்து, ஏய், கஞ்சி குடிச்சிங்களாடா என்று அவன் விசாரித்தான். அப்போதுதான் சிறுவர்கள் பதில் சொன்னார்கள். இல்ல, கஞ்சின்னு சொன்னாதான் பயலுக வாய தரப்பானுங்க போல் இருக்குது என்று ஒரு தடவை தமாஷாக சொன்னான் வேலப்பன். உடனே எந்திரிச்சு உள்ள வாங்கடா என்று இருவரையும் கூப்பிட்டான். சிறுவர்கள் எழுந்து உள்ளே போனார்கள். வேலப்பன் தன் மனைவியை அழைத்து சிறுவர்களுக்கு கஞ்சி ஊற்றும்படி சொன்னான். அவளும் சோள சோற்றை மோர்விட்டு கரைத்து ஒரு பெரிய மணிச்சட்டியில் ஊற்றி சட்டையின் மேலேயே பருப்பு துவையலையும் அப்பி வைத்துக் கொண்டு அடுப்படியில் இருந்து வெளியே வந்தாள். கஞ்சி சட்டியை சிறுவர்களிடம் கொடுத்தாள். இளையவன் ஆவலோடும் அவசரத்தோடும் சட்டியை கை நீட்டி வாங்கிக் கொண்டான். மூத்தவனோ வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொன்னான். வேண்டாமா, வாங்கி கூட நாய என்று ஒரு அதட்டு போட்டான் வேலப்பன். இங்கேயே வச்சு குடிச்சிட்டு போங்களேண்டா என்று சொன்னாள் வேலப்பனின் மனைவி. இல்ல இல்ல, கொண்டு போகட்டும், இவங்க ஆத்தாலும் அங்கே வயிற்றுக்கு இல்லாம தான் கிடப்பா, இல்லன்னா இதுக எதுக்கு இப்படி காயுது, அங்க கொண்டு போனா அவளும் ஒரு வாய் குடிச்சுக்கிடுவா என்று அவன் சொன்னான். சிறுவர்கள் தொழுவுக்கு நடந்து வரும்பொழுதே, சி, ஊரா வீட்டுல கஞ்சி வாங்கிட்டு போறல்ல, கேவலம், இரு அம்மா கிட்ட சொல்றேன் என்றான் மூத்தவன். பசி என்பதற்காக அடுத்த வீட்டில் கஞ்சி வாங்கி குடிப்பது கேவலம் என்று அவர்களுக்கு அம்மா சொல்லி வந்திருக்கிறாள். அந்த நிலையில் இப்போது கஞ்சி சட்டியோடு போனால் அம்மா அடிப்பாள் என்று சின்னவனுக்கு தெரியும். இருந்தாலும் இரண்டு நாளைய பசி அவனுக்கு பதிலாக அவனுடைய ஸ்தானத்தில் நின்று அண்ணனையும் அம்மாவின் உபதேசத்தையும் எதிர்த்து முழு பலத்தோடு போராடியது. அம்மாவுக்கு சொல்லாதன்னே, உனக்கும் கஞ்சி தாரே என்று ஆசை காட்டினான் தம்பி. சி, நான் குடிக்க மாட்டேன் என்றான் அண்ணன். மேற்கொண்டு விவகாரம் பண்ணுவதற்கு தம்பியின் உடம்பில் ஆவி இல்லை. ஒன்றும் பேசாமல் அங்கேயே நின்று கஞ்சியை குடிக்க ஆரம்பித்து விட்டான். கேவலம் கேவலம் என்று சொல்லிக்கொண்டு சின்னவனை அடித்தான் பெரியவன். தம்பி ஒரு மடக்குத்தான் குடித்திருந்தான். அதற்குள்

0: முதுகில் பலமாக அடிபடவே ஒரு கையால் சட்டியை இடுக்கிக் கொண்டு மறு கையால் அண்ணனை திருப்பி அடித்தான் தம்பி. சண்டை முற்றிவிட்டது. கைகளால் அடித்தும் நகங்களால் பிராண்டியும் பல்லால் கடித்தும் சண்டை போட்டதன் பலனாக கஞ்சி சட்டி கீழே விழுந்து உடைந்து விட்டது. கஞ்சியெல்லாம் தெருப்புழுதியோடு ஐக்கியமாகிவிட்டது. ஏமாற்றத்தோடும் பயத்தோடும் அதை பார்த்தான் தம்பி. அண்ணனும் பார்த்தான். மண்ணில் கொட்டியதை இனிமேல் எடுத்து குடிக்க முடியாதே என்ற ஏமாற்றத்தினால் அவன் விட்ட பெருமூச்சில் அவனுடைய உயிரே வெளியே வந்து திரும்பியது. பெருமூச்சை தொடர்ந்து அடக்க முடியாத அழுகை வந்தது. அழுது விட்டான். அடுத்த வீட்டிலே வாங்கி சாப்பிடுவது கேவலம் என்று அம்மா சொல்லி வந்ததற்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமலே தானும் அப்படி சொல்லி அதை பிடிவாதமாக நிலைநாட்ட முயன்றபோது இப்படிப்பட்ட ஒரு பெரு நஷ்டம் ஏற்படும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு பசி மூன்று மடங்காகிவிட்டது. அர்த்தமில்லாத உபதேசம் செய்து அதன் மூலம் இப்போது கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்டாமல் செய்துவிட்ட அம்மாவின் மீது அண்ணனுக்கு கோபம். இருவரும் தொழுவை நோக்கி ஓடி வந்தார்கள். அம்மாவிடம் வந்து பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதுதான் அப்படி ஓடி வந்ததன் நோக்கம். அம்மா முன்பு போலவே கிழிந்து போன பழைய கோணியின் கந்தலை போர்த்து கொண்டு படுத்திருந்தாள். வாய் ஒரு புறம் கோணி திறந்திருந்தது. கண்கள் பாதி மூடியிருந்தன. உடம்பிலே அசைவே இல்லை. இப்படியெல்லாம் அம்மா எத்தனையோ தடவை செத்துப்போகும் விளையாட்டை ஆடியிருக்கிறாள். அப்போதெல்லாம் அம்மாவின் மேல் விழுந்து செத்துப்போக வேண்டாம் என்று இருவரும் கூச்சல் போடுவார்கள். இப்போதும் அதே மாதிரி கூச்சல் போட்டார்கள். அம்மாவை அடித்தார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் சிரித்துக் கொண்டே நான் செத்து போகவில்லை என்று சொல்லிய வண்ணம் கண்களை முழுக்க திறப்பது போல அம்மா இன்று திறக்கவில்லை. அதனால் சிறுவர்களுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. பிணத்தை போட்டு அடி அடி என்று அடித்தார்கள். அம்மா செத்து போகாத, செத்து போகாத அம்மா என்று கதறிக்கொண்டு அவளை கிள்ளி கிழித்தார்கள். சின்னவன் அவள் மீது கிடந்த கந்தல் கோணியையும் கோபத்தோடு இழுத்து தூர போட்டான். அம்மா முழு நிர்வாணமாக கிடந்தாள். எப்படியும் அம்மாவை எழுப்பி விடுவது என்ற உறுதியோடு சிறுவர்கள் உயிரை கொடுத்து போராடிக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு நேரம்தான் அடிக்க முடியும்? கை ஓய்ந்து போன தம்பி அம்மாவின் மேல் விழுந்து அம்மா செத்து போகாதம்மா, அம்மா செத்து போகாதம்மா என்று ஓலமிட ஆரம்பித்து விட்டான். அவன் அழுவதை பார்த்து பெரியவனும் அம்மாவின் மேல் விழுந்து அழுதான்.
1: கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய இருவர் கண்ட ஒரே கனவு சிறுகதையின் முதல் பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது அலைவரிசைகளில் இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்பவர் திருச்சி போசம்பட்டி வி ராமதுரை அவர்கள். நமது அலைவரிசைகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்கள்

0: அதிகாரிகளும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரள முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு வி டி சதீசன் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு

தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற

0: உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரகாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரகாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2வது ஹாக்கி போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.

0: உழவர் உலகம்
1: எல்லாம் பொன்மொழிக்கச்சேதிடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று மல்லிகை ரோஜா சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் போசம்பட்டி வி. ராமதுரை அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: விவசாயத்தை கையில எடுத்து அதுல ஜெயிச்சு அத தன்னோட முதல் அடையாளமா காட்டும் இளைஞர்களை பார்க்கும் போது நம்மள அறியாமலேயே ஏதோ நாமளே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம், பெருமை, அவங்க மேல ஒரு தனி மதிப்பே வருதுங்க. அப்படி நாங்க பார்த்து பெருமைப்பட்டவர் தான் திருச்சிராப்பள்ளி போசம்பட்டியை சேர்ந்த வி. ராமதுரை அவர்கள். இவர் கணினி சார்ந்த பணியில தொடர்ந்து பயணம் செஞ்சிட்டு இருந்தாலுமே அப்பாவுக்கு அப்புறம் அவரோட விவசாய தொழிலை விற்ற கூடாதுன்னு விவசாயத்துல இறங்கி இப்போ அவர் தன்னை முதல்ல அடையாளப்படுத்திக்க விரும்புறது ஒரு விவசாயியா தான். கேட்கவே நல்லா இருக்குல்ல. இவரோட விவசாய பயணம் எப்படி இருக்கு, இதுல இவர் பெற்ற அனுபவங்கள் என்ன? அண்மையில இவரை நமது நிலையத்திற்கு அழைத்து பேசினோம். அந்த உரையாடல் இதோ உங்களுக்காக.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய அனுபவங்களை, அதாவது மல்லிகை மற்றும் ரோஜா சாகுபடி குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார் வி. ராமதுரை அவர்கள். இளைஞராக இருக்கார். நேயர்கள் சார்பாகவும் வாழ்நிலை சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஐயா, இப்போ எத்தனை வருஷமா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க மல்லிகை ரோஜா சாகுபடி?
2: நாங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க ஐயா, இப்போ அப்பா தவறி போட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. நாங்கள் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் மல்லிகை ரோஜா.
1: நாங்கன்னா எத்தனை பேர் பண்ணுறீங்க?
2: அப்பா இறந்துட்டாங்க, இப்போ அம்மா, நானும், தங்கச்சி எல்லாம் பண்ணிட்டு
1: இருக்கோம். எல்லாமே பண்ணுறீங்க. மல்லிகை சாகுபடி சரிங்க, ரோஜா சாகுபடி எடுத்தது வித்தியாசமா இருக்கு.
2: ரோஜா வந்து வருஷம் 360 பூக்கள் இருக்குங்க சார். ஆனால் மல்லிகைப்பூ வந்து இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் கொஞ்சம் உற்பத்தி அதிகமாக இருக்கும். மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் மல்லிகைப்பூ இருக்காதுங்க ஐயா. கொஞ்சம் உற்பத்தி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் ரோஜாப்பூ அப்படி இல்லை, வருஷம் 360 நம்மளுக்கு வருமானம் கொடுக்குங்க ஐயா.
1: வருமானம் கொடுத்து வருமானம் கொடுக்கும். நீங்கள் என்ன கட் ரோஜாவா? அந்த
2: இல்லை பன்னீர் ரோஜா.
1: பன்னீர்
2: ரோஜா.
1: சரிங்க. என்ன மாதிரியான மண்ணு உங்கள் மண்ணு?
2: எங்கள் மண்ணு செம்மண்ணுங்க ஐயா. செம்மண்ணில் உற்பத்தி அதிகமாக இருக்கும். செம்மண்ணு கொஞ்சம் சரள மண்ணு கொஞ்சம் கலந்துருக்கும். அப்படியே
1: முழுக்க மல்லிகையும் ரோஜா மட்டும் தானே, வேற எதுவும் சாகு
2: இல்லை? வேற சீசன் மாதிரி இப்போ கேந்தி பூ சாகுபடி பண்ணுவோம், செவந்தி பூ அந்த மாதிரி சாகுபடி பண்ணுவோம்.
1: முழுக்க உங்கள் விவசாய நிலம் முழுக்க மலர் சாகுபடி தான்?
2: மலர் சாகுபடி தான். சீசனுக்கு மட்டும் நெல் சாகுபடி பண்ணுவோம் ஐயா. மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி வரும்போது ஆற்று பசனத்தில் நெல் சாகுபடி பண்ணுவோம் அந்த சீசனில் மட்டும்.
1: சரி, இப்போ ரோஜானா நீங்கள் அந்த கண்ணெல்லாம் எங்கே வாங்குறீங்க?
2: கண்ணெல்லாம் கிருஷ்ணகிரி பக்கம், கேழ்கனி கோட்டை கிருஷ்ணகிரியில் அங்கேருந்து தான் கொண்டு வருவாங்க.
1: நீங்களே போய் வாங்கிட்டு வந்துடுவீங்களா?
2: நம்ம கால் பண்ணி சொன்னோம்னா அவங்க நம்ம அட்ரஸ் அனுப்பி விட்ருவாங்க. நாங்கள் இங்கே ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு அந்த போய் எடுத்து வந்துடலாம்.
1: குச்சி அனுப்பிச்சு விட்ருவாங்க?
2: பதவியை அனுப்பிச்சு விட்ருவாங்க. பாக்ஸில் போட்டு கட்டி கட்டி அனுப்பி விட்ருவாங்க.
1: எடுத்துருந்து நீங்கள் நட்டு?
2: நாங்கள் நட்டு உற்பத்தி பண்ணுவீங்க.
1: நடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்வீங்க?
2: நடக்கு முன்னே நல்லா 2-3 ஓட்டு நல்லா ஓட்டி போடுங்க. பில்லு இல்லாமல் இருக்கணும். பூவை பொறுத்த வரைக்கும் பில்லு அதிகமாக இருந்துச்சுன்னா உற்பத்தி குறைஞ்சிரும், பூச்சி அதிகமாக தாக்கும். ஒரு 2 மாசத்துக்கு எதுவுமே சாகுபடி பண்ணாம ஓட்டிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் பில்லுலாம் வெயிலுக்கு நல்லா காஞ்சு.
1: எந்த மாசத்துல உழவு ஓட்டுவீங்க? அந்த
2: அது ரெகுலராகவே எப்போ நடலாங்க? மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் நட முடியாது. இப்போ இந்த மாதிரி இந்த வெயில் காலம் முடிஞ்சு கொஞ்சம் அந்த பனிக்காலம் ஆரம்பிக்கும் போது நட்டோம்னா கரெக்டாக வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஜூன் மாதத்துலேருந்து நட்டோம்னா வெயில் குறைஞ்சிரும், வேரோட நீர் நல்லா இருக்கும் ஐயா. குறைஞ்சபட்சம் 1 மாசம் அப்படியே உழுது உழுது போட்டுட்டு இருந்தால் பில்லு நல்லா காயும், பில்லு வராமல் இருக்கும், களை வராமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பூக்கள் உற்பத்தி அதிகமாகவும் பூச்சி தாக்காமல் இருக்குங்க ஐயா.
1: ரைட்டு. நிலத்தை தயார் பண்ணிட்டீங்க, குச்சியை என்ன சும்மா அப்படியே நட்ட வேண்டியதானா இல்லை வேற எதுவும் பண்ணி தான் நடணுமா?
2: இல்லை அப்படி இல்லை, அங்கேருந்து கொண்டு வர பதியத்தை பாலித்தீன் பேப்பரில் கொண்டு வருவாங்க. நாங்கள் மம்டியில் ஒரு அடிக்கு வெட்டி குழியை பறித்து அந்த பாலித்தீன் பையை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே வச்சு தண்ணி ஊற்றி உண்டிடுவாங்க ஐயா.
1: ஸோ குச்சியாக உங்களுக்கு வராது, கண்ணாக தான் வரும்.
2: கண்ணாக தான் கொடுப்பாங்க.
1: அதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜே அதிகமாயிருவாங்க?
2: கொஞ்சம் ஊருக்கு அதிகமாக தான் இருக்கும்.
1: ஒரு கண்ணு எவ்வளோ வருது
2: இப்போதைக்கு? ஒரு கண்ணு வந்து 20 ரூபா வருங்க ஐயா, ரோஸ் கண்ணு.
1: ஒரு ஏக்கருக்கு எத்தனை நடணும்?
2: ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 3 கன் நல்லாங்க. அதை நம்ம போடுற அகல நீளத்தை பொறுத்து போடணும்.
1: நீங்கள் எவ்வளோ அகல நீளம் போடுங்க?
2: நார்மலாக பார்த்தீங்கன்னா ரோஜா போந்தீங்கன்னா 8-4 போடுவாங்க. 8 அடி அகலம், 4 அடி நீளம் போடுவாங்க. அப்படி போடுவாங்க, ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் போயிட்டு வர மாதிரி அப்படி போடுவாங்க. மல்லிகைப்பூக்கு 6 அடி அகலம், 5 அடி நீளம், 6-4 அது மாதிரி போடலாங்க ஐயா. ஆனால் மல்லிகைப்பூட ரோஜாப்பூ வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கணும், ஏன்னா செடி நல்லா பந்தாக வரும், பெரிய செடி, ரோஜா செடி. அதனால் நம்ம உள்ளே போய் முள்ளில் வந்து எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் 8 அடி அகலம், 4 அடி நீளம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நிலத்தில் ரோஜா சாகுபடி பண்ணி?
2: இப்போ நாங்கள் வந்து ஒரு அரைக்கணியில் பண்ணிட்டுருங்க ஐயா.
1: அரைக்கணியில் அரைக்கணிக்கு எத்தனை ரோஜா கண்ணு வைப்பீங்க?
2: அரைக்கணிக்கு 1000 மதி வைக்கலாங்க ஐயா.
1: 1000 வச்சு?
2: 1000 மதி வைக்கலாம்.
1: 1000 வச்சா நல்லா பூ பூத்து வர்றதுக்கு எவ்வளோ நாளுங்க ஆகும்?
2: குறைஞ்சபட்சம் 1 இயர் ஆயிருங்க ஐயா. நல்லா ஃபுல்லாக மகசூல் வரக்கு 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் வந்துச்சுன்னா 150 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க ஐயா.
1: கிலோ எவ்வளோங்க போகுது?
2: சீசனை பொறுத்துங்க. பண்டிகை காலத்தில் கொஞ்சம் விளையாட்டு அதிகமாக இருக்கும், லீவு இப்போலாம் கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருக்கும். இந்த திருவிழா, பொங்கல், ஆயுத பூஜை அந்த மாதிரி சீசனில் கொஞ்சம் விளையாட்டு அதிகமாக இருக்குங்க ஐயா.
1: இந்த 1 வருஷம் நான் வளர்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஜூன் மாதத்தில் வந்து வச்சேன் அப்படின்னா கண்ணு வச்சேன்னா அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் வளர்த்தா?
2: குறைஞ்சபட்சம் 6 மாதம் நம்ம போகிற முறை மருந்து தண்ணி எப்படி விடுறோம் அதை பொறுத்து தாங்க.

முதல்ல இப்ப இருக்க இளைய தலைமுறைகள் பல தொழில்நுட்ப அறிவை பெற்று எல்லா துறைகள்லயுமே சிறந்து விளங்குறாங்க. எளிதா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஆனா தன் பெற்றோர்களை தொடர்ந்து அவங்களோட தொழில, அதுலயும் குறிப்பா விவசாயத்தை எத்தனை பேர் செய்ய விரும்புறாங்க, எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் விவசாயியா உருவாகணும்னு விரும்புறாங்க அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஆனா அதுலயும் விதிவிலக்கா விஞ்ஞானத்தையும் ஜெயிப்போம் விவசாயத்திலையும் ஜெயிப்போம்னு சிலர் இருக்கத்தானே செய்யறாங்க.

0: இப்போ நீரோட்டம் இருக்கும்.
1: பெரும்பாலும் அடி உரமா என்ன போட்டு வைப்பீங்க?
0: அடி உரம் நல்ல மாட்டு சாணம் இருக்குங்களையா, அது நல்லா கொட்டினோம்னா நல்லா வேர் ஓட்ட ஓடுங்கய்யா. அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். செயற்கையான உரம் போட தேவையில்லை, நல்லா பசு உரம் போடணும். நல்லா ஓட்டி மக்குச்சுன்னா நல்லா இருக்குங்கய்யா, நீரோட்டம் நல்லா வேர் நல்லா ஓடும்.
1: தண்ணி எத்தனை நாளைக்கு உதவ விடுற மாதிரி?
0: தண்ணி வந்து வெயில் காலத்துக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக விட்டாதான் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போலாம் வெயில் காலம், இப்போலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் விட்டாதான் அந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் ரோஜாப்பு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த மலர்லாம் அந்த இதெல்லாம் கருகிற மாதிரி அப்படி ஆயிரும்.
1: வேறு என்னெல்லாம் இப்போ செய்கிற மாதிரி இருக்கும் நட்ட பிற்பாடு?
0: நட்டதுக்கு அப்புறங்கய்யா நம்ம ஈடு பயிரை வந்து உள்ள அந்த காய்கறி உண்டிக்கலாம். எட்டு அடி போடுறோம்னா நடுவில் இடம் இருக்குங்களே, அதில் வந்து வெண்டிக்காய் உண்டிக்கலாம், பைத்தங்காய் அப்படி சொல்லுவாங்க அது உண்டிக்கலாம். இல்லை அந்த கேந்திப்பூ அந்த மாதிரி செவந்திப்பூ அது மாதிரி உண்டிக்கலாம். இல்லை நம்மளுக்கு விவசாய கூலி ஆள் கிடைக்கல அப்படின்னா வெறும் ரோஜா கண்ணை மட்டும் வச்சு நம்ம நடுவில் களை வெட்டிட்டு இருந்தோம்னா செடி சீக்கிரம் அப்படியே பெரிய செடியாக வந்துருங்கய்யா.
1: ஆனால் நீங்கள் எட்டடி விட்டாவே நல்லா பந்தாட்டம் இடையில செவந்தியெல்லாம் நட்டா?
0: இல்லை செவந்தியெல்லாம் வந்து ஒரு ஆறு மாதம் தான் இங்கே வந்துடும். கேந்திப்பூலாம் கரெக்டாக மூணு மாதம் தான், அதுக்குள்ளே நம்ம
1: எடுத்துடலாம்.
0: ஆ எடுத்துடலாம்.
1: எடுத்துட்டு அது நல்லா வளர்ந்து வர்றப்போ அது ஸ்பேஸ் கொடுத்துடலாம்.
0: ஸ்பேஸ் கொடுத்துடலாம்.
1: சரிங்க. வேற வளர ஆரம்பிச்ச பூச்சி தாக்குதல் வேற ஏதாவது இருக்கா?
0: பூச்சி தாக்குதல் நிறையா இருக்குங்க. அது வந்து அது நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு மருந்து கண்டிப்பாக அடிச்சாகணுங்கய்யா.
1: இது நட்டதுலேருந்து
0: ஒரு பாஞ்சு நாளைக்கு மருந்து அடித்தா போதும். நல்லா பூக்கள் அதிகமாக வரும்போது மருந்து அடித்தா தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும், பூச்சி தாக்காமல் இருக்கும்.
1: அது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க?
0: சமாளிக்க செயற்கை மருந்து தாங்க கிடைக்கும். இயற்கை மருந்து அடிக்கலாம், ஆனால் மகசூல் கம்மியாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் செலவுக்கு கட்டுப்படியாது. செயற்கையாக மருந்து அடித்தோம்னா பூச்சி தாக்குதல் கொஞ்சம் குறைஞ்சிரும். மாஸ்க் போட்டுக்கிட்டு நல்லா க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அது மாதிரி அடிச்சு மருந்து அடிக்கணுங்கய்யா.
1: உங்களுக்கு ரோஜா பூக்கு மார்க்கெட் நம்ம காந்தி மார்க்கெட்
0: வருவா ஸ்ரீரங்கம் அங்கே கொண்டு போவாங்க.
1: நல்லா எப்பவுமே வித்துரும்.
0: காலையில கரெக்டாக ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் காட்டுக்கு போயிருந்தங்கய்யா. அப்போ ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா மார்க்கெட் கொண்டு வந்து நம்ம காலையில் சேல்ஸ் பண்ணிடலாம்.
1: கூலியெல்லாம் கிடைக்கிறாங்களா? இரவு ரெண்டு
0: கூலியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஐயா. கூலியால் காலையில் வர்றதெல்லாம் வீட்டால் தான் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். மழை பெய்யும், உடம்பு செல்லாம் போகும், திடீர்னு ஏதாவது ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆயிரும், திடீர்னு லீவ் போட்டுருவாங்க. நம்ம வீட்டால் தான் கொஞ்சம் இது பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும்.
1: அதுவும் இரவு நேரத்தில் முள்ளு வேற இருக்கும்.
0: முள்ளு இருக்கும், கொஞ்சம் விஷப்பூச்சிகள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக எனக்கு அங்கே ஷூலாம் போட்டுக்கும், வெயிட்லெஸ் ஷூ போட்டுக்கிட்டு அது மாதிரி எடுப்போம். இருட்டில் ரெண்டு மணி மூணு மணிக்கு போனோம்னா
1: லைட்டெல்லாம் போட்டுருக்கோம்.
0: லைட்டில் நல்லா பவர் லைட்டை வாங்கிக்குவோம், நெத்தியில் கட்டிக்கிட்டு அது மாதிரி பவர் லைட்டை நல்லா கட்டிக்கிட்டு அது மாதிரி எடுப்போம்.
1: இந்த ரோஜா சாகுபடி செய்கிறவங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறது என்னங்க?
0: நம்ம ரோஜா சாகுபடி பண்ணுறோம்னா நம்ம வீட்டால் தான் மெயினாக இருக்கணும். ஏன்னா கூலியால் வந்து காலையில் ரெண்டு மணிக்கு கண்ணு முழிச்சு பனிக்காலத்தில் வெயில் காலத்தில் மழை காலத்தில் வரலாம் கொஞ்சம் ரிஸ்க்கான இதாக இருக்கும். அதனால் வீட்டால் ஒரு மூணு நாள் நாலு ஆள் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா நல்லா நம்ம போட்டுக்க நம்ம விவசாயம் பண்ணுறோம் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம சம்பாதிக்கலாங்கய்யா.
1: சரிங்க. இவ்வளோ கஷ்டமான தொழில அதாவது மலர் சாகுபடிங்கிறது ரொம்ப
0: சிரமமாக
1: அதை எடுத்தீங்க?
0: அது வந்து வருஷம் 360 இதுங்கய்யா. இப்போ நெல்லுன்னா பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தான், அதுக்கப்புறம் ஆறு மாதம் கிடையாது. ஆனால் இப்போ மலை சாகுபடி இருந்தால் டெய்லி நம்மளுக்கு வருமானம். இப்போ பண்டிகை காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், விளையாட்டு அதிகமாக இருக்கும், நல்லா காசை பார்க்கலாம். மற்ற காலத்துலேயும் காசு கம்மியாக இருந்தால் நம்ம சீக்கிரம் எடுத்து கொண்டு போயிட்டோம்னா டெய்லி நம்மளுக்கு வருமானம் பார்க்கலாம். 2000, 3000, 1000 ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு டெய்லி வருமானமாக இருக்கும். நம்ம போய் காந்தி மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணோம்னா நம்ம மொத்தமாக ஒரு 50,000, 1,00,000 அப்படி நம்ம மொத்தமாக வாங்கிக்கலாங்க.
1: சரி, இப்போ நீங்கள் நடுற குச்சி ரோஜா குச்சி எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம்?
0: அது நம்ம உரம் மருந்து அதை கொடுக்குற பொத்தங்கே நம்ம வச்சுருக்க முடியும். ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உரம் போட்டிருந்தோம்னா நல்லா பூக்கள் எடுத்துக்கிட்டே இருக்குங்கய்யா. அது ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வரும், ரெண்டு மரம் ரெண்டு களை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம 6 வருஷம் 7 வருஷம் கூட பார்த்துக்கலாங்கய்யா.
1: நீங்கள் எத்தனை வருஷம் மேக்ஸிமம் வச்சுருக்கீங்க?
0: நாங்களும் 5 வருஷம் தான் மேக்ஸிமம் வச்சிருக்க முடியும்.
1: வச்சுட்டு திருப்பியும் எடுத்துட்டு
0: என்ன அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மேலே குச்சியெல்லாம் கவர் பண்ணிடுவோம் ஐயா. முத்தனை குச்சியெல்லாம் கவர் பண்ணிடுவோம். ஒரு 1.5 அடி விட்டு கவர் பண்ணிட்டோம்னா ஒரு ஒரு மாதத்தில் மறுபடியும் அடுத்த மொட்டு புதுசாக வந்து தலைக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பார்த்துட்டே இருக்கலாம். பில்லு இல்லாமல் களை இல்லாமல் இருந்துச்சுன்னா
1: இப்போ இந்த செடியை கவாத்து பண்ணணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணுவீங்க?
0: அது வந்து இப்போ வெயில் காலத்தில் கவாத்து பண்ணலாங்க. கொஞ்சம் வெயில் ஆரம்பிக்கும் போது கவாத் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குங்கய்யா. மழை காலத்தில் பண்ண முடியாது.
1: கவாத்து பண்ண ஒருபாடு அந்த இடத்துல எதுவும் மருந்து வைக்கணுமா?
0: இல்லை அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை.
1: அதுவே
0: இப்போ முள்ளு குச்சி சின்ன குச்சியெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் வச்சிருந்தோம்னா போதும். அப்போ ஒரு மருந்து கொஞ்சம் அடித்தோம்னா அந்த பூச்சி கொஞ்சம் அந்த இலையெல்லாம் சாப்பிடாம இருக்கும், கொஞ்சம் அப்படியே வந்துருங்கய்யா.
1: சரிங்க. இப்போ கவாத்து பண்ணா நீங்க நட்டுருக்க அரை ஏக்கரும் கவாத்து பண்ணுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் செடியாக கவாத்து பண்ணிட்டு
0: இல்லை ஃபுல்லாக தான் கவாத்து பண்ண முடியும். ஃபுல்லாக தான் கவாத் பண்ணணும்.
1: சரி, பண்ணா
0: அது இப்போ செடியாக பண்ணோம்னா அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் இதுக்கு தாவிரும், அது நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு பண்ணனா ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா நிறைய செடி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். நம்ம கொஞ்சம் அரைக்காணி ஒருக்கான வச்சிருந்தோம்னா ஃபுல்லாக கவாத் பண்ணிட்டோம்னா ஒரே இதாக வந்துடும். அப்படி எல்லாமே
1: வருஷம் ஃபுல்லாக எடுக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் கவாத் பண்ணிட்டீங்கன்னா அது
0: ஒரு மாதம் கொஞ்சம் இதாக இருக்குங்க அந்த இது. அது நம்ம வேறு வருமானம் எதாவது பார்த்துக்கலாம்.
1: ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே வளர்ந்துடும்.
0: ஒரு மாதத்தில் வந்துடும்
1: பூ வந்துடும்.
0: பூ வந்துடும்.
1: நீங்கள் இந்த பன்னீர் ரோஜாவை தவிர்த்து வேறு ரோஜா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
0: இல்லை வேறு ரோஜெல்லாம் இது பண்ணுறீங்களே. பன்னீர் ரோஜா நம்ம மண்ணுக்கு கிளைமேட்டு வரதே கொஞ்சம் கஷ்டங்க. இந்த வெயில் காலத்தில் சுத்தமாக பூவே இருக்காது. அது கிருஷ்ணகிரி பக்கம்லாம் மலைப்பகுதினால கொஞ்சம் ஜிலு ஜிலுன்ற அந்த மாதிரி கிளைமேட்னால கொஞ்சம் பூ வரும். இப்போ இந்த சீசன்லாம் சுத்தமாக நம்மளுக்கு உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ விலை இருக்குது, விலை இருக்கு, ஆனால் ஒரு 30 இந்த கிளைமேட்டுக்கு வராது. இப்போ இந்த சீசன் வந்து ஃபுல்லாக மல்லிகைப்பூ சீசன் தான். மல்லிகைப்பூ இந்த வெயில் காலத்துக்கு கோடை காலத்துக்கு மல்லிகைப்பூ தான் நிறைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் விலை இருக்காது.

0: சரி சரி
1: உங்கள் பக்கத்தில் வேறு யாரும் ரோஜா போட்டிருக்காங்களா?
0: ஆ, நிறைய பேர் போட்டிருக்காங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் இந்த அரை ஏக்கரில் நடுறீங்க, ஒரு வருஷம் கழித்து பூ எடுக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா தொடர்ந்து உரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது,
0: மருந்து
1: அப்புறம் பூச்சி மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு வருஷம் நான் பண்ண செலவை எடுத்துட முடியுமா? அது எவ்வளோ காலத்தில் எடுக்க முடியும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: எடுத்துடலாங்கய்யா, அது மாதிரி எடுத்துடலாம். 6 மாதத்துக்கு அப்புறமே நம்ம பூ ஒரு 10 கிலோ 5 கிலோ வர ஆரம்பிச்சிருங்கய்யா. அது மாதிரி வந்துட்டு ரெகுலராக வந்துச்சுன்னா நம்ம ஒரு வருஷம் நல்லா பெரிய செடி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ கிட்ட எடுக்கும். 100 ரூபா கூட ஒரு நாளைக்கு 10,000 ரூபா அந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். கிட்டங்கிட்ட ஒரு 2 மாதத்தில் எடுத்துடலாம். ஒரு வருஷம் செலவு பண்ணுற காசு நம்ம 2 மாதத்தில் எடுத்துடலாம். உற்பத்தி அதிகமாக இருந்து விளையாட்டு இருந்துச்சுன்னா நம்ம 2 மாதத்தில் அந்த காசை எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபா செலவானா கூட பூ நல்லா 1 மாதம் கழிச்சுன்னா 100 கிலோ கிட்ட வரும். உரம் போடுற பொறுத்து 150 கிலோ வந்துச்சுன்னா 100 ரூபா 2 மாதம் காசு எடுத்துடலாங்க. அதை கண்ணு கருத்தமாக பார்க்கணும். களை இல்லாமல் அந்த பில்லு இல்லாமல் செடியை சுற்றி களை இல்லாமல் இருந்துச்சுன்னா பூச்சி தாக்கல் அதிகமாக இருக்காது.
1: களைனா பெரும்பாலும் என்ன களை வரும்?
0: களை பில்லு தாங்க, நிறையா பில்லு தாயாக வரும். நார்மலாக அருகம் பில்லு. இப்போ இந்த பார்த்திரியம் செடி மாதிரி ஒரு செடி வருது. நம்ம இந்த விசேஷ செடி கேரளாவில் தடை பண்ணிட்டாங்க, அந்த செடி இப்போ நம்ம பக்கம் நிறைய வருது. அந்த மாதிரி செடி இப்போ கேரளா பூண்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அந்த பூண்டு இப்போ நம்ம பக்கம் நிறைய வருது. அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல, கடை தண்ணியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ நிறைய வருது.
1: தொடர்ந்து களை எடுத்துக்கிட்டே
0: எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் களைக்கொல்லின்னு சொல்கிறாங்க, அந்த பில்லு காய்கறிக்காக அதை அடிக்கலாம். அடித்தவனா மண்ணுக்கு ரொம்ப கெடுதல், அந்த மண்புழுலாம் இறந்துடும், அது சத்து எல்லாமே அந்த இது. அதனால் நம்ம மேக்ஸிமம் களைக்கொல்லி அடிக்காமல் கையில் பில்லு எடுத்துகிட்டே இருந்தோம்னா
1: களைக்கட்டை பயன்படுத்தி தான் எடுக்கணும்.
0: எடுக்கணும்.
1: ஆனால் அதே போல் கிணத்துல தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும்.
0: தண்ணி இருக்கணுங்கய்யா,
1: இருந்தால் மட்டும்தான்
0: தண்ணி
1: மலர் சாகுபடி கதைக்கு
0: சாகுபடி பண்ண முடியும். ஏன்னா மலருக்கு மெயினாக தண்ணி தான். தண்ணி ரெடி பண்ணக்கப்பா தான் நம்ம மலர் சாகுபடி விவசாயம் பண்ணையா.
1: நல்லா பூ நல்லா பந்தாட்டம் வரணும், நல்லா இதழ்கள்லாம் நிறையா வரணும் அப்படின்னா என்ன செய்வீங்க?
0: இது செயற்கை மருந்து தாங்க ஐயா. அது நம்ம மண்ணுக்கு என்ன செட் ஆகும், செடி எப்படி இருக்குது, எவ்வளோ முத்தின செடியா, 1 வருஷம் செடி, 2 வருஷம் செடி, இளஞ்செடியா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரி ஆஃபீஸர்லாம் நம்ம பக்கம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மருந்து சொல்லுவாங்க. அது எந்த மருந்து செட் ஆகும் பார்த்து எல்லாமே செயற்கை மருந்து தாங்க ஐயா. அடித்தோம்னா நல்லாயிருக்கும்.
1: நீங்கள் இந்த பூக்கள் எதுவும் மதிப்பு கூட்டல் பற்றி நீங்கள் ஏதாவது சிந்திச்சிருக்கீங்களா?
0: எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா போசம்பட்டி, போதாவூர், 8.5 கோப்பு, இனாம்புலியூர், அந்த பக்கம் ஃபுல்லாக பூக்கள் தான் விவசாயங்க ஐயா. எங்கள் பக்கம் ஒரு அரசு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செண்டு கட்டி வச்சாங்கன்னா பொருளாதாரம் கொஞ்சம் மேம்படுங்க ஐயா. அது மட்டும் ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்காங்க. அது இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் மாதிரி இப்போ நிறைய பேர் 2 மணி 3 மணி பூடுக்க போகிறதுனால விஷப்பூச்சிகள்லாம் தாக்கிலாம் இறக்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா உதவியாக இருக்குங்க ஐயா.
1: நீங்கள் பயிருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்களா?
0: நாங்கள் பயிருக்கு நாங்கள் பண்ணியிருக்கோங்க ஐயா.
1: பயிருக்கு
0: பண்ணியிருக்கிறோம்.
1: அதே போல் மண் பரிசோதனை நடுறதுக்கு முன்னாடி
0: மண் பரிசோதனை பண்ணுவோம் ஐயா. பண்ணிட்டு தான் அந்த செடியை வைப்போம் நாங்கள். மண் பரிசோதனை பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க மண் பரிசோதனை சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு வைங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு வைங்க, இதெல்லாம் இந்த உரம் போட்டு இந்த எருசாணம் அந்த மாதிரி போட்டு வைங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள்
1: சரிங்க. இப்போ இன்சூரன்ஸ் வந்து எந்த மாதத்தில் பண்ணுவீங்க?
0: வருஷம் ஒரு டைம் கட்டினா போதுங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம்.
2: உழவர் உலகம் நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி போசம்பட்டி வி ராமதுரை அவர்களுடனான நேர்முகம்.
3: கொள்ளைக்கு வேலி நட்டாலும் குறவில்லாமலே வண்டுக்கும் பாத விட்டானே.
2: வி ராமதுரை அவர்களின் ரோஜா சாகுபடி அனுபவங்களை இதுவரை கேட்டோம். மலர்களின் ராணி என்று அழைக்கப்படும் மல்லிகை பூ சாகுபடியில் இவருக்குள்ள அனுபவம் என்ன தொடர்ந்து கேட்கலாம்.
1: ராமதுரை, நீங்க இப்ப ரோஜா சாகுபடி பத்தி சொன்னீங்க, மல்லிகை சாகுபடி எத்தனை ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க?
0: மல்லிகை வந்து 1 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா.
1: அதுல எத்தனை செடி இருக்கும்?
0: மல்லிகை வந்து நார்மலா வந்து 6 அடி அகலம், 4 அடி நீளம் அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம 5 அடி, 4 அடி, 6 அடி அது மாதிரி போடலாம். அது மாதிரி அந்த அடியை பேஸ் பண்ணி ஊன்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 1 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3000 கன்று ஊன்றலாங்க ஐயா.
1: அது 1000 கன்று இதுனா இது
0: 3000 கன்று ஊன்றலாம்.
1: சரிங்க, இதுக்கும் அதே மண் தான்.
0: இதுவும் அதே மண்ணு தான்.
1: சரி, இதுக்கு தண்ணி பாய்ச்சறது எத்தனை நாளைக்கு? அதுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை பாய்ச்சணும்.
0: இதுக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் பாய்ச்சினா போதுங்க ஐயா. மல்லிகைப்பூக்கு மல்லிகைப்பூனால் கொஞ்சம் ஈரம் காய காய தான் அந்த மலர் அந்த அரும்புலாம் நிறையா பூக்கும் மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் ரொம்ப காய விடக்கூடாது. கொஞ்சம் லேசாக மே ஈரம் காய்ச்சினா தண்ணி விட்டோம்னா 3 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதுங்க ஐயா.
1: சரி, இது ரோஜாவில் வருஷம் ஃபுல்ல மலர் பார்க்கலான்றீங்க. இந்த மல்லிகை வந்து எந்த சீசனில் நல்லா விளையும்?
0: இப்போ மல்லிகைப்பூ சீசன் வந்து கோடை காலத்தில் தான் நல்லா உற்பத்தி அதிகமாக இருக்கும், விலை இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து உற்பத்தி கம்மியாக இருக்கும், நல்லா விலையாக இருக்கும். பனிக்காலத்துலேயும் உற்பத்தி கம்மியாக இருக்கும், விலையும் அதிகமாக இருக்குங்க ஐயா. கோடை காலத்தில் மட்டும்தான் உற்பத்தி அதிகமாக இருக்கும். மற்றபடி மல்லிகைப்பூ வந்து நல்லா சேல்ஸ் ஆகுங்க. தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, நியூ இயர் அந்த சீசன்லாம் மல்லிகைப்பூ உற்பத்தி கம்மியாக விலை 2000 3000 அது மாதிரிலாம் விற்கும்.
1: இந்த மல்லிகைப்பூக்கு கண்ணெல்லாம்
0: கண்ணெல்லாம் ராமேஸ்வரத்துல இருந்து நம்ம போன் பண்ணி சொன்னோம்னா இதே மாதிரி அவங்க போட்டு விட்டுருவாங்க. நம்ம போய் பார்சல் நம்ம எடுத்து வந்துடலாங்க.
1: அதுவும் மண்ணோட எல்லாம் வச்சு கொடுத்துருவாங்களா இல்லை குச்சி மட்டும்?
0: அது வந்து குச்சி மட்டும் கொடுப்பாங்க. வேறு குச்சியை வச்சு வேறு ஓட்டுருக்கு நம்ம அந்த மண்ணில் வச்சு அப்படியே பண்ணிடலாம்.
1: அது மண்ணில் வைக்கிறதுக்கு முன்னாடி எதுவும்
0: ரோஜா பூ எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க பண்ணணும். அது வந்து 8 அடி போடுறேன், இது வந்து 5 அடி அகலாம், 5 அடி நீளம் அது மாதிரி போட்டு உண்டனுங்கய்யா.
1: இதுல ஏதாவது பூஞ்சா

0: ஒரு குழிக்கு மூணு பதியம் இல்ல நாலு பதியம் வச்சு உண்ணம்னா நல்லா வந்துருங்க ஐயா. இப்போ ரோஜா பூ எப்படி அதே மாதிரி நம்ம இதுக்கு உரம் போறோம் மருந்து களை எல்லாமே வெட்டி கொண்டு வந்தோம்னா ஒரு ஆறு மாசம் செடி ஓரளவு ஒரு ரெண்டு அடி ரெண்டு வளர்ந்துடும். அதுக்கு நம்மளுக்கு உற்பத்தி வரணும், டெய்லி நம்மளுக்கு வருமானத்தை பார்த்துட்டுலாங்க ஐயா.
1: இதுவும் டெய்லியும் பூக்கும்.
0: ஆ, இதுவும் டெய்லி பூக்குங்க ஐயா. மல்லிகைப்பூவும் டெய்லியும் நம்மளுக்கு வருமானம்.
1: இதுக்கு எப்படி உர நிர்வாகம் பண்ணிக்கிறதுன்னு பற்றி சொல்லுங்களேன்.
0: இதுக்கு பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் போட்டால் போதும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் 100 கிராம் அந்த மாதிரி செடியிலேருந்து ஒரு 1 அடிக்கு இடைவெளி விட்டு உரம் போட்டோம்னா நம்மளுக்கு பூச்சி தகுதி எல்லாமே நல்லாயிருக்குங்க.
1: பூச்சி மருந்து அடித்தா
0: பூச்சி மருந்து மல்லிகைப்பூக்கு பூச்சி மருந்து நிறைய செலவாங்க ஐயா. ஏன்னா அதில் முக்குப்பூ செவப்பு காம்பல்கள் நிறையா ஒரு மல்லிகைப்பூவில் அதில் மருந்து அடித்து கொண்டு வரது பெரிய கஷ்டம். ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி அது அரும்புலேருந்தே பூச்சி தாக்காமல் கொண்டு வந்தால் தான் அது கரும்பு காம்பு முட்டு பூவாக வர வரைக்கும் கொஞ்சம் மருந்து அதிகமாக அடித்தா மட்டும்தான் நம்ம பூவாக கொண்டு வர முடியும். ரோஜாப்பெலாம் அப்படி இல்லை, ஆனால் மல்லிகைப்பூக்கு மருந்து செலவு அதிகமாகும். மல்லிகைப்பூக்கு பூச்சி தாக்கல் அதிகமாக இருக்கும்.
1: இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கவாத்து பண்ணுவீங்க?
0: இது வருஷம் ஒரு டைம் கவர் பண்ண போதுங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ விலை கம்மியாக இருக்குது ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்படியே கவர் பண்ணிடுறாங்க.
1: பூ பறிக்கிறதும் இதுக்கும் காலையில் 2 மணிக்கெலாம்
0: ரெண்டு மணிக்கு போகணுங்க ஐயா. 2 மணி 2:30 அந்த மாதிரி போய் காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா நல்லா கொஞ்சம் விலை. ஏன்னா இப்போ 100 பேர் சாவடி பண்ணுறாங்கன்னா அல்லது 100 பேருமே போய் 2 மணிக்கு எடுத்து கொண்டு வரது கொஞ்சம் அங்கே குளியால் கிடைக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், குளியல் கூட உடம்பு நல்லா இருக்கணும், அவங்க வரணும் அந்த டயத்துக்கு இருட்டில் வரணும். அதனால் 100ல் ஒரு 20 பேர் தான் கொண்டு வருவாங்க. அப்போதைக்கு பூ தேவை அதிகமாக இருக்கும்போது விலை அதிகமாக இருக்குங்க ஐயா. அப்போயும் நல்லா இது பண்ணலாம். ஆனால் ஈவினிங் வரைக்கும் போடுக்கலாம். இப்போ ரோஜாப்பூ வந்து காலையில் மட்டும்தான் விரிஞ்சிருச்சுன்னா அந்த பூ கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் மல்லிகைப்பூ அப்படி கிடையாது, ஈவினிங் வரைக்கும் 3 மணி 4 மணி வரைக்கும் எடுக்கலாம்.
1: இதுக்கு மார்க்கெட் வந்து காந்தி மார்க்கெட்,
0: காந்தி மார்க்கெட் ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு பக்கம் சேல்ஸ் பண்ணிக்கலாம்.
1: இது ஏதாவது மொட்டிலேயே வந்து எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பின்னால் விற்கிற மாதிரிலாம்
0: இல்லை? அப்படிலாம்
1: தொழில்நுட்பம்லாம்
0: அப்படிலாம் பண்ண பண்ண முடியாது. ஆனால் டெய்லியும் காலையில் மல்லிகைப்பூ பறிச்சாகணும். பூ விரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அடுத்த பூ எடுக்க முடியாது. அதனால் மல்லிகைப்பூ வந்து டெய்லியுமே பறிச்சிடணும். விலை இருக்குது இல்லை அது அடுத்த விஷயம். ஏன்னா நம்ம அந்த மல்லிகைப்பூக்காக தான் அவ்வளோ மறந்துடுச்சு உரம் போட்டு செலவு பண்ணி கொண்டு வரோம். அதனால் அது விலை இருக்குது இல்லைன்னா அது டெய்லி மல்லிகைப்பூ எடுத்தே அவனு வேறு வழியே
1: எடுக்கலாம். என்ன
0: எடுக்கலன்னா பூ செடியில் விரிஞ்சிருங்க. அந்த விரிஞ்சிருச்சுன்னா அதில் வந்து உட்கார வண்டுகண்டுலாம் அந்த பூச்சி எல்லாமே பக்கத்தில் இருக்கிற காம்புக்கு தாவிரும். பக்கத்தில் காம்பு தாவிச்சுன்னா அந்த பக்கத்தில் அரும்பும் அப்படி பூச்சி தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் டெய்லி மல்லிகைப்பூ நீங்கள் செடியிலேருந்து எடுத்தே ஆகணும்.
1: சரிங்க ராமதுரை, இப்போ ரோஜா மல்லிகை ரெண்டும் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி முகூர்த்த நாளையில் அதிகமான பூக்கள் தேவைப்படும்.
0: ஆமாம் சார்.
1: என்ன தான் இருந்தாலும் உங்கள் தோட்டத்தில் விளையிறது தான். அது கொண்டு போது கூடுதல் பூக்கள் கொண்டு வாயா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க?
0: எவ்வளோ நம்மளால முடியுமா அவ்வளோ சார் பண்ண முடியும். செடிக்கு ஒரு அரைக்கில் போகிறதுன்னா அவ்வளோதான் வருது. நம்ம செடி
1: இப்போ ஒரு சில பேர் வந்து 2 மணிக்கு எந்திரிச்சு பறிக்க முடியாது. நீங்கள் அவங்க தோட்டத்தில் போய் நான் பறிச்சு கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுறேன் அப்படின்னா இதெல்லாம் முயற்சியெல்லாம் பண்ண முடியாதா?
0: அப்படி எப்படி சார் பண்ண முடியும்? நம்ம தோட்டத்தில் பறிச்சு நம்ம போய் கொண்டு போனால் தான் பண்ண முடியும்.
1: சரி, இப்போ
0: கூலியால் தான் ஃபுல்லாக கூலியால் தான் வருவாங்க. வீட்டால் மல்லிகைப்பூ எடுக்க முடியாது சார். ரோஜா பூ வீட்டால் எடுத்துடலாம். அது வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 50 கிலோ தான் வரும். ஆனால் மல்லிகைப்பூ அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 200 கிலோ காடு நிறையா இருந்தால் 100-200 கிலோ. அது சின்ன சின்ன பூனால் ஒரு பூ எடுக்கிறது கஷ்டமான வேலை சார். அதனால் கூலியால் வச்சு தான் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கிறோம். இப்போ காலையில் எடுக்க வந்தாங்கன்னா 2 மணி 3 மணிக்கு வந்தாங்கன்னா கிலோவுக்கு 60 ரூபா 70 ரூபா கொடுக்குறோம். 6 மணிக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா 50 ரூபா அது மாதிரி கொடுக்குறேன் சார். இப்போ அந்த மாதிரி கிலோ கணக்கில் எடுத்தால்
1: இப்போ இப்போ 2 மணிக்கு வர்றவங்க காலையில் 5 மணிக்குள்ளே ஒரு ஆள் எத்தனை கிலோ எடுக்கிறாங்க? பெரும்பாலும்
0: வேக வேகமாக எடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்துக்கு 2 கிலோ எடுத்துடலாம் சார். அது செடியில் இருக்கிற பூவை பொறுத்து தான் இருக்குது. அதிகமாக பூச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு 2 கிலோ பூ எடுத்துடலாம். அப்போ 3 மணி நேரத்துக்கு 6 கிலோ பூ 6 கிலோ பூ 60 ரூபா வச்சோம்னா 360 ரூபா 400 ரூபா கிட்ட சம்பாரிச்சிடலாம் 6 மணிக்குள்ளே. கொஞ்சம் கஷ்டமான ரிஸ்க்கான ஜாப்பு தான்.
1: அதே போல் இப்போ நீங்கள் மார்க்கெட் கொண்டு போகும்போதும் இப்போ விலை கிடைக்கலன்றீங்க.
0: ஆமாம் சார்.
1: விலை கிடைக்காத இந்த வெயில் காலத்தில் கொண்டு போகும்போது கூலியை மாற்ற முடியாது.
0: ஆமாம் சார், கூலியும் மாற்ற முடியாது, உர விலையும் மாற்ற முடியாது, மருந்து விலையும் மாற்ற முடியாது, எதுவுமே மாற்ற முடியாது. கடையிலையும் அவங்களுக்கும் தெரியும் இப்போதைக்கு விலை இல்லை, அவங்களுக்கு கூலி காசு இப்போ ஒரு ஆளுக்கு 3 வாரம் வருதுன்னா நம்ம 3 வாரம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அப்புறம் விலை அதிகமாக இருக்கும்போது வரமாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பூக்கடைக்காரங்களுக்கும் தெரியும் இந்த சீசனில் வந்து பூ உற்பத்தி அதிகமாக இருக்குது, விலை இல்லை, அவங்களுக்கு கூலி காசு உரம் 30 ரூபா கூலி வந்து 30 ரூபா கொடுத்துருவாங்க, அவங்க குறைக்க மாட்டாங்க.
1: இப்போ சீசனில் நிறையா பூக்கள் தேவைப்படும்.
0: ஆ, தேவை அதிகமாக.
1: அப்போ கூடுதலாக ஏதாவது நம்ம நிலத்தை எடுத்து கூட பண்ணலாம்
0: எடுத்து கூட பண்ணலாம் சார். நம்மளுக்கு நினச்சிருக்கேன் சார், ஆனால் கூலியால் தான் சார் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இந்த வெயில் காலத்துலலாம் மக்களெல்லாம் வர முடியல. முன்னெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, இப்போலாம் அந்த மருந்தெல்லாம் பல பேர் சேர மாட்டாங்க சார். அந்த
1: நீங்கள் க்ளவுஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க
0: பூக்களில் படுதில் அந்த மருந்து அது வந்து நம்ம கையில் எடுக்கிறோம்ல சார், அது கையில் பட்டு அப்படியெல்லாம் இதாகிடுது.
1: அப்படி எடுக்கிறவங்க க்ளவுஸ் போட்டுக்க மாட்டாங்க?
0: எடுக்கிறோம், க்ளவுஸ் போட்டு எடுக்க முடியும் சார். வெறும் காலம் தான் எடுக்க முடியும். இப்போ நிறைய கூலியெல்லாம் கிடைக்க மாட்டாங்க சார், ரொம்ப டிமாண்டாக இருக்குது. என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் சார், இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து மல்லிகை போட்டுக்கெல்லாம் ஆள் கிடைக்க ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா இப்போ வெயில்னா வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. சுத்தமாக கூலியெல்லாம் வீட்டால் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு நேரத்துலலாம் ஏன்டா அந்த செடியை போட்டேன்னு கூட ஆகி போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு வெயில், மழை காலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயில் காலத்துலலாம் மேலே வெயில் கீழேயும் அந்த ரொம்ப கஷ்டமாக காற்று அடிக்காது.
1: இப்போ நீங்கள் மல்லிகையும் ரோஜா ரெண்டுமே பண்ணுறீங்க, எதில் அதிகமான வருமானம் வருது?
0: வருமானம் மல்லிகைப்பூ தான் சார். அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூலாம் 2000, 3000, 5000, 10000 கூட விற்கும் கிலோ. ஆனால் ரோஜாப்பூ அப்படி விற்கும், அதிகபட்சம் ரோஜாப்பூ 250 ரூபா விற்கும் பொங்கலுக்கு, அவ்வளோதான் விற்கும், அதுக்கு மேலாம் விற்காது. ஏன்னா நிறைய பேர்த்து

0: போட்டோம்னா நிறையா உற்பத்தி ஆகுது. ஆனால் மல்லிகைப்பூ அப்படி கிடையாது, அது எல்லா தரமே கொண்டு வர முடியாது. மல்லிகைப்பூ வந்து பூச்சி அதில் அதிகமாக இருக்குது எல்லா சீசன்லையுமே, அது காம்பு மொட்டு அதுலேருந்து பூவாக வர வரைக்கும் ரொம்ப குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டு வரணும், பார்த்து மட்டும் கொண்டு வந்தால் மட்டும் தான் சீசன்ஸ். அதனால் மல்லிகைப்பூ தான் சார் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், இருந்தாலுமே நமக்கு நல்லா வருமானம் இருக்குது. நல்லா சீசனில் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு போய்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சரூபாய்க்கு இப்படி வித்தரலாம். ஆனால் 2-3 லட்சரூபாய்க்கு ரோஜா பூக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான இது.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க ரோஜாவுக்கு வந்து ஊடு பயிராக வந்து செவ்வந்தி கேந்தி இதெல்லாம் வைக்கலாம்
0: அப்படின்னு சார்,
1: அது மாதிரி மல்லிகைப்பூக்கும் ஊடு பயிர் வைக்கலாம்.
0: மல்லிகைப்பூ வைக்கலாம் சார், மல்லிகைப்பூ வைக்கலாம், ஒரு 3 மாசத்துக்குள்ள தான் வைக்க முடியும்.
1: அதுக்கப்புறம் ஒரு பயிர் தான்.
0: அதுக்கப்புறம் ஒண்ணுதான்.
1: இப்ப ரோஜா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு தடவை நட்டா. இது மல்லிகைப்பூ எத்தனை வருஷத்துக்கு?
0: மல்லிகைப்பூலாம் சார் இப்ப நம்ம போற அந்த மருந்து உரம் அதெல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து அடிச்ச போது மல்லிகைப்பூக்கு, ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு மருந்து அடிச்சு ஆகணும், அடிச்சா மட்டும்தான் மல்லிகைப்பூ எடுக்க முடியும். அப்படினால நம்ம மருந்து அதிகமா கொடுக்க கொடுக்க நிறைய வேர்பூச்சி மாதிரி விழுகுது சார். இப்ப பூஞ்சான் நோக்கி அந்த செடி அப்படியே இதாயிரும், அப்படியே செடியே காஞ்சி போயிடும் அப்படியே. அதனால இப்ப ரொம்ப மல்லிகைப்பூ காயுது சார் அப்படியே.
1: நீங்க இப்ப மருந்து அடிக்கிறதா இருந்தாலுமே வந்து அதுக்கு ஒரு ஆள் கூலி வேணுமே.
0: ஆமா சார், எல்லா வேலையும் நம்மளே பார்க்க முடியாது. உரம் போடுறது, தண்ணி பாய்ச்சறது, மருந்து அடிக்க எல்லாமே நம்ம பார்க்கணும். கூலி ஆள் தான் எல்லாமே பண்ண முடியும். ஒரு ட்ரம் மருந்து அடிச்சோன்னா அவங்களுக்கு 50 ரூபா கூலி.
1: அவங்க மாஸ்க் எல்லாம்
0: அவங்கெல்லாம் மாஸ்க் போட்டுவாங்க சார், அவங்களாம் மாஸ்க் போட்டு பரப்பா தான் அடிப்பாங்க.
1: நீங்க மார்க்கெட்ல கொண்டு போடுறதை விட கஸ்டமர்ஸ்க்கு நேராக கொண்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது?
0: கஸ்டமர்ஸ்க்கு நேராக கொடுக்க முடியாது சார், நம்மளுக்கு நம்மளோட உற்பத்தி அதிகமாக இருக்குது. 100 கிலோ 200, இப்போ கொஞ்சம் ஒரு 2 கிலோ 3 கிலோ நம்ம கஸ்டமருக்கு நேராக வீடு வீடாக போய் அதிக அளவு வச்சு விற்கலாம். அப்போ 100 கிலோ 200 கிலோ அப்படிலாம் போய் நம்ம விற்க முடியாது. அதனால் இப்போ போய் நம்ம பூக்கடையில் கொடுத்தோம்னா அவங்க அங்கே வந்து வாங்குறவங்க மொத்தம் வாங்கிட்டு வெளியூருக்கு அனுப்ப, நாகப்பட்டினம் அந்த வேதாரண்யம் கும்பகோணம் தஞ்சாவூர் அந்த பக்கம் அனுப்பிவிட்ருவாங்க. நம்ம இங்கே அவங்க பூக்கடையில் நம்ம மொத்தமாக பைசா வாங்கிக்கலாம்.
1: மல்லிகை சாகுபடி செய்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைனா என்ன?
0: ஆலோசனை என்ன சார், நம்ம ஃபஸ்ட்டு பூ எடுக்கிறதுக்கு ஆள் பார்த்துக்கணும் சார். இப்போ நம்ம வச்சுட்டு
1: முதல்ல வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கான்னு
0: பார்த்து தான் வைக்க முடியும். ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம வச்சுட்டு பூ நிறையா இருந்து எடுக்க மாட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நஷ்டமாக போயிடும். கொஞ்சம் வீட்டாளும் ஒரு 4 ஆள் 5 ஆள் இருந்துட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா சரி, கூலியால் கூட பக்கத்து கடையில் எடுத்துட்டு கூட வருவாங்க அப்படி எடுத்துட்டாங்க. சுத்தமாக ஆள் இல்லாமல் மல்லிகை போட்டோம்னா கொஞ்சம் நம்ம நஷ்டம் தான் சார் ஆகும். கூலியால் தான் மெயின், ஏன்னா அது மிஷின் கிடையாது, கையில் தான் ஒவ்வொரு பூ எடுக்க முடியும். அதனால் வந்து கூலியால் தான் மல்லிகைப்பூக்கு மெயினாக. அது காலையில் எடுத்து கொண்டு போனோம், காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே எடுத்து காந்தி மலைக்கு கொண்டு வந்தால் தான் அவங்க மொத்த வியாபாரி வந்து வாங்கி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த பக்கம் அனுப்புனா தான் அவங்களுக்கு லாபம் பார்க்க முடியும், நம்மளும் லாபம் பார்க்க முடியும். நம்ம ஈவினிங் கொண்டு போய் 2 மணி 3 மணி கொண்டு போய் அந்த மாதிரி லாபம் பார்க்க முடியாது சார்.
1: அதாவது முதல்ல கூலியால் இருக்கான்னு பார்க்கணும்.
0: அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மெயின் சார், நம்ம பக்கத்து காட்டிலலாம் தண்ணி கேட்க முடியாது. நம்மள்ட்ட தண்ணி இருந்துச்சுன்னா இப்போ 3 நாளைக்கு 2 நாளைக்கு கொஞ்சம் உற்பத்தி அதிகமாகும், செடி கொஞ்சம் நல்லா வேறு நல்லா ஓடும். அந்த மாதிரி தண்ணி தான் சார்.
1: நீங்க என்ன சொட்டு நீர் பாசனம் விடுறீங்களா?
0: நம்ம ஃபுல்லா பாய்ச்சலா தான் சார், கிணத்து பாசனம் வந்து ஃபுல்லா தான் பாய்ச்சிரும்.
1: சொட்டு நீர் பாசனம் போடலாமே, நல்லா இருக்குமே.
0: போடலாம் சார், நம்ம ஊர் பக்கம் ஒத்து வர மாட்டேங்க சார். வெயில் காலத்துல இப்போ சொட்டு நீர் போட்டோம்னா வேருக்கு மட்டும் தான் தண்ணி ஊற்றும், வெயில் காலத்துல அது பூச்சி நிறைய தாக்குற மாதிரி தெரிஞ்சார். அதனால ஃபுல்லா தண்ணி பாய்ச்சோம்னா மாட்டு மாட்டுக்கு பில்லும் பறிச்சுக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதனால ஃபுல்லா தான் சார் பாய்ச்சிரும் நாங்க.
1: வேலையாளு அப்புறம் நல்ல தண்ணி வேணும்.
0: ஃபஸ்ட்டு மண் செக் பண்ணிக்கணும் சார், பூ சாகுபடி செய்கிறதுக்கு முன்னாடி மண் செக் பண்ணிக்கணும். தண்ணியுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் போரில் சாகுபடி பண்ணுறாங்க. போர் தண்ணி பார்த்தீங்கன்னா கீழே 500 அடி 600 அடி போப்போ உப்பு தண்ணி மாதிரி வருது. உப்பு தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா சுத்தமாக நம்மளுக்கு பூக்கிற உற்பத்தியே இருக்காது சார். அதனால் தண்ணி மெயினாக பார்த்துக்கணும், செக் பண்ணணும். 6 மாதம் ஒரு டைமும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் தண்ணியை.
1: நீ ஆத்து பாசனம் வந்துச்சுன்னா ஆத்து
0: தண்ணி ஆத்து தண்ணி பாய்ச்சோம் சார், நம்ம கிணறு இருக்கு சார், கிணத்துலையும் பாய்ச்சிக்கோ. இல்லை நான் சொல்லுவேன் போர் தண்ணி, இப்போ ஆளும் அதிகமாக 900 அடி 700 அடி கீழே போகப்போ உப்பு தண்ணி மாதிரிலாம் வரும். அது மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் பூக்கள்லாம் செடியெல்லாம் இதை மகசூல் வராது.
1: அப்புறம் தொடர்ந்து பூச்சி மருந்து
0: பூச்சி மருந்து அடிச்சுட்டு இருக்கோம்,
1: குழந்தையாட்டம்
0: பார்த்துக்கணும்.
1: இருந்தால் நல்லபடியாக வருமானம்
0: வருமானம் இருக்கலாம்.
1: இப்போ நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவீங்களா இந்த மல்லிகை போட்ட இடத்துல ரோஜா, ரோஜா போட்ட இடத்துல மல்லிகைன்னு, இல்லை ஒரே இடத்துல அதே தான்?
0: இல்லை மாற்றணும் சார், மாற்றணும். இப்போ 5 வருஷம் ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சுன்னா ரோஜா செடி என்ன பண்ண, அந்த இது ஃபுல்லாக நீக்கிட்டு மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு நெல் நட்டுக்கணும் சார். நெல் நட்டுட்டு மறுபடியும் தான் அந்த இடத்துல வேறு பயிர் பண்ண முடியும். எடுத்துட்டு மறுபடியும் அதே வச்சோம்னா அது மகசூல் கிடைக்காது சார். அந்த மண் நல்லா ரொட்டேஷன் ஆகணும், ரொட்டேஷன் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம நெல் சாப்பிடி வேறு காய்கறி சாப்பிடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மலை சாப்பிடி பண்ணுற மாதிரி இருக்கணும். இது பண்ணால் தான் நமக்கு நல்லாயிருக்கும், மகசூல் நிறையா.
1: சரிங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த மலர் சாகுபடி, அதாவது இந்த மல்லிகையாக இருக்கட்டும் ரோஜாவாக இருக்கட்டும், எந்த சைடு அதிகமாகுது, அது என்ன கிளைமேட் இருந்தால் நல்லா வரும்?
0: ரோஜா பூக்கு பார்த்தீங்கன்னு சார், கிருஷ்ணகிரி ஓசூர் அந்த பக்கம் சார் எப்போவுமே கிளைமேட் வந்து நல்லா இருக்கும். ரோஜா பூ, செவந்தி பூ அந்த மாதிரி பூக்கள் அதிகமாக வரும். இப்போ எங்கள் பக்கம் திருச்சி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்போ போசம்பட்டி போதாவூர் வெயில் காலத்தில் தான் மல்லிகைப்பூ நிறையா இந்த பக்கம் சார் மல்லிகைப்பூ ஃபுல்லாக வரும். மற்ற ஊர்லாம் வரும், ஆனால் உற்பத்தி கம்மியாக வரும். வெயில் காலத்தில் மட்டும்தான் மல்லிகைப்பூ நிறைய உற்பத்தி ஆகும்.
1: சிறப்பு ராமதுரை, இதுவரை எங்களோட கலந்துக்கிட்டு ரோஜா சாகுபடிங்க கொடுத்தோம், மல்லிகை சாகுபடி கொடுத்தோம். அழகாக சொன்னீங்க என்னெல்லாம் செய்யணும், எந்தெந்த நேரம் மருந்தடிக்கணும், எப்படி மண்ணை தயார் பண்ணணும், எங்கே குச்சி வாங்குறீங்க, எங்கே உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை எங்களோட நேயர்களுக்கு சொன்னீங்க. அவங்க மேற்கொண்டு இந்த மலர் சாகுபடி கொடுத்து உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் உங்களை?
0: 97
1: 97

0: 86
1: 86
0: 79
1: 79
0: 77
1: 77
0: 59 சார்.
1: 59 இந்த எல்லா தொடர்புண்டா அவங்களுக்கும் சொல்லுவீங்க உங்களுடைய ஆலோசனைகளை. ரொம்ப நன்றிங்க ரமதுரை.
0: ரொம்ப நன்றி.
2: விவசாயிகளுக்கு அன்றாட நிலையான வருமானம் தரும் சிறந்த தொழில்கள்ல ஒன்னா கருதப்படுற மலர் சாகுபடி, குறிப்பா மல்லிகை ரோஜா சாகுபடியில தனக்குள்ள அனுபவங்களை இதுவரை நம்மோட பகிர்ந்துகிட்டாங்க திருச்சிராப்பள்ளி போசம்பட்டி வி ராமதுரை அவர்கள். பொதுவா எந்த தொழிலா இருந்தாலும் அதுலயும் குறிப்பா விவசாயத்துல வெற்றி பெறணும்னா திட்டமிட்டு செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டும் செஞ்சாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத வலியுறுத்தியது இன்றைய நிகழ்ச்சி.

0: மெலிசை கேட்டீர்கள், தொடர்ந்து கேட்கலாம்.
1: காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களாக திகழ்ந்து வருகின்றன. இதில் திருவாரூர் மாவட்டம் உணவு உற்பத்தியில் முதன்மை இடம் பிடித்து வருகிறது. இதற்கு காரணம், விவசாயிகள் முழுமையாக நெல் சாகுபடியை மட்டும் செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கு ஆடுதுறை 36, ஆடுதுறை 37, ஆடுதுறை 42, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45, ஆடுதுறை 53, ஆடுதுறை 55, ஆடுதுறை 57, கோ 51, AST 16, AST 21, TPS 5 போன்ற ரகங்கள் அதிக அளவில் பயிரிட ஏற்ற ரகங்களாகும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிந்த விவசாயிகள் தங்கள் வயல் சூழ்நிலைகளுக்கேற்ப ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு அல்லது நடவு தரங்களை விதை பரிசோதனை மூலம் அறி

0: தெரிந்து விதைப்பது மிகவும் அவசியம். தரமான அதிக முளைப்பு திறனுடைய விதைகளை விதை பரிசோதனை செய்து விதைப்பு மேற்கொண்டால் வயலில் தகுந்த பயிர் எண்ணிக்கையை பராமரித்து உயர் விளைச்சல் பெறலாம். அதிகபட்ச இன தூய்மையும் புற தூய்மையும் குறைந்தபட்ச ஈரப்பதமும் பூச்சி நோய் தாக்கமும் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனுடன் கூடிய வீரியமான வளர்ச்சியை தரவல்ல விதைகளே தரமான விதைகளாகும். நெற்பயிரின் விதைகளை பொறுத்த மட்டில் பயன்படுத்தப்படும் விதைகளுக்கு 80% முளைப்பு திறனும் 98% புற தூய்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் பிற ரக விதைகளை பொறுத்தவரை ஆதார விதைகளுக்கு 0.05% சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்துடன் N15B பெரிய மில் தெரு விஜயபுரம் திருவாரூர் என்ற முகவரியில் செயல்படும் திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலையம் வேளாண்மை அலுவலர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாளை ஆடு வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. அதேபோல் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு பயிற்சிக்கும் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு 0431-2331-175 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தற்போது கோடை மழை பரவலாக பெய்து வருவதால் உருளை புழுக்களின் நோய் உண்டாக்கும் லார்வா பருவம் நாடா புழுக்களை பரப்பும் சிற்றுண்ணிகளும் மேய்ச்சல் நிலங்களில் அதிகமாக காணப்படும். இதனால் மேய்ச்சலுக்கு செல்லும் இளம் ஆட்டுக்குட்டிகள் கன்றுகளுக்கு குடற்புழு தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடற்புழு தாக்கம் ஏற்பட்ட ஆட்டுக்குட்டி கன்றுகளில் தீவனம் உண்ணாமை, வளர்ச்சி குறைவு, கழிச்சல் போன்ற பொதுவான அறிகுறிகளும் இரத்தத்தை உறிஞ்சும் உருளை புழுக்களின் தாக்கத்தால் இரத்த சோகை, கீழ்த்தாடை வீக்கம், மூக்கு சளி போன்ற அறிகுறிகள் காணப்படும். குடற்புழு தாக்கம் தீவிரமாக இருந்தால் இறப்பு ஏற்படலாம். எனவே குடற்புழு தாக்கத்தினால் ஏற்படும் பொருளாதார இழப்பை தடுக்க கால்நடைகளுக்கு சாண பரிசோதனை செய்து பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும்.
1: அறிவிப்புகள் கெடிர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8:00. கேட்கலாம் இனி
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக ஸ்வீடனின் கோதன்பர்க் நகர் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இப்பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் வோல்ஃப் கிறிஸ்டர்சனை சந்திக்கும் பிரதமர் வர்த்தகம், பசுமை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சார்ந்த நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். முன்னதாக நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800-117-000 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 25ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்க உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 131 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 5 பத்ம விபூஷன், 13 பத்மபூஷன், 113 பத்மஸ்ரீ விருதுகள் அடங்கும். விருதாளர்களில் 19 பெண்களுக்கும் மறைவிற்கு பிந்தைய விருதுகள் 16 பேருக்கும் வழங்கப்பட உள்ளன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பத்துடன் இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ந்து உலகளவில் முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைக்கிறது. உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணை செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமைத் தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பதவியேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டுமென மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும். நாமக்கல்லில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 5 ரூபாய் 60 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முன்பு கடல் சுமார் 70 அடி உள்வாங்கிய நிலையில் பக்தர்கள் பாதுகாப்பான முறையில் நீராடும்படி காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. வளிமண்டல சுழற்சி காரணமாக திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. நாளை திருச்சி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. டெல்லியில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேப்டன்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சற்று முன் 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 75 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக தரம்சாலாவில் நடைபெற்ற போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸை 23 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:05. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை. திறன் பேசி இல்லாத காலங்களில், கடிதங்களில் காதல் வளர்த்த நேரங்களில், தூக்கத்தை மறக்கச் செய்த தூய இசையை கேட்கும் நேரம் இது. ஆம் நேயர்களே, 80-90களில் உங்கள் மனம் தொட்ட பாடலை கேட்கும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க எண்கள் 4-31-246-102-1. அறிமுக நேயர்கள் 4-31-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். பாடல் வருது பாண்டியன் படத்தில் மனோ சித்ரா இணைந்து பாடிய பாடல்.

0: 8:11. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையை கேட்டுட்ருக்கோம். நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து தனக்கு பிடித்த 80-90களில் வந்த படங்களில் பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு நேயர் நம்ம கூட இருக்காங்க பேசுறதுக்கு. வருக, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: இளங்கோ, பஞ்சபூர்லேருந்து பேசுறேன். இளங்கோ,
0: பஞ்சபூர்லேருந்து. இளங்கோ, சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: சில்லுமுள்ளிருந்து ராகங்கள் 16 உருவான வரலாறு அந்த பாடல்.
0: ரொம்ப அழகான பாடலுங்கய்யா, நன்றி அழைத்தமைக்கு.
1: நன்றி சார், நன்றி சார்.

0: நேரம் 8:16. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே கேட்டுட்டு இருக்கோம். நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியிலிருந்து செல்லதுரை பேசுறீங்க சார்.
0: மங்கப்பட்டி செல்லதுரை, சொல்லுங்க. இரவு இசை இனிமேல இன்னைக்கு நீங்க என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மாப்பிள்ள மனசு பூ போலங்கிற படங்க சார். மதுரையில வாங்கி வந்த மர குதிரைங்கிற பாடலுங்க சார்.
0: அருமை, அதிகமா கேட்காத பாடல் போல இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க சரிங்க. எப்படி இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு?
1: அதாங்க சார், கேட்காத பாடலுங்க சார். வானொலியில
0: கேட்காதனால ரொம்ப நாளாச்சு கேட்டு, வானொலியிலையும் அதிகமாக வர்றது இல்லை, அதனால இந்த பாட்டை நம்ம கேட்போம்னு கேட்குறீங்க.
1: ஆமாங்க சார்.
0: சிறப்புங்க சிறப்புங்க. நீங்கள் கேட்ட அந்த பாடல் நாங்களும் கேட்குறோம் ரொம்ப நாள் கழிச்சு.

தேனிசையான இடைக்கால திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களோட விருப்பப்படி நேரலை நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வந்த பாடலை கேட்கலாம். அதற்கான எண் 4431 246 102 1. நிகழ்ச்சியில் பங்கு

0: ஏற்கும் புதிய நேயர்கள் 4 3 1 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக.
1: ஐயா வணக்கங்க ஐயா, ரவண ஐயா அவர்களுக்கு இணையரோ வணக்கங்க ஐயா.
0: வணக்கம் சொல்வது யார்?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புஞ்சசிங்கத்திலிருந்து பிரபாகரன் பேசுறேங்க ஐயா.
0: பிரபாகரன் ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு இந்த தங்க மனசுக்காரன் படத்துல இருந்துங்க ஐயா, பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, அந்த பாடலுங்க ஐயா. மனோவும் ஜானகி அம்மாவும் பாடின பாடலுங்க, ரொம்ப அருமையான இனிமையான பாடலுங்க.
0: கண்டிப்பா இந்த இரவு நேரத்துல இந்த பாடலை கேட்க ரொம்ப ரம்யமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, இதோ உங்களுக்கான நீங்கள் கேட்ட பாடல்.

0: 8:28. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் கீழ கண்ணகுளம் பேசுறேன்.
0: கீழ கண்ணகுளம் சேகர். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணுங்க? சகலகலா வல்லவன் இருந்து நிலா காயுத பாடல் கேட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு.
1: சரிங்க சார். நன்றிங்க சார்.

8:32. திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கோம். நேரலை நிகழ்ச்சி

0: அடுத்த நேயர் யார்? வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் முருகம்பாத்துல இருந்து கோமதி பேசுறேங்க சார்.
0: கோமதி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். உங்க ஊர் எப்படி இருக்கு?
1: ஊர்லாம் நல்லா செழிப்பா இருக்குங்க சார், மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நேத்துலாம்.
0: அப்படியா, நல்லா செழிப்பா இருக்கா?
1: ஆ இருக்குங்க சார்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
1: முதல் மரியாதையில வந்து வெற்றி வேறு வாசம் அந்த பாட்டு வேணுங்க சார்.
0: அருமையான பாடல், ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு.
1: ஆ நன்றிங்க சார்.
0: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இதோ.

0: 8 நிமிடம் ஆயிட்டிருக்க இந்த வேளையில் நாம் கேட்டிணைஞ்சிருக்கோம் இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க? வானொலியோட ஒலி அளவு குறைச்சிக்கோங்க, இல்லைனா வானொலிட்டே தள்ளி வந்துருங்க. வந்துட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க.
1: குப்பரத்திப்பட்டி
0: சுப்புலட்சுமி. என்ன பாடல் வேணும்?
1: மீசகார நண்பர்ல இருந்து. மீசகார நண்பா, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: லைன் கிடைச்ச சந்தோஷத்துல இப்படியா மாத்தி
1: சொல்லுங்க.
0: ஏன், எதுக்கு, என்ன காரணம் இப்ப திடீர்னு இந்த பாட்டை கேக்குறீங்க?
1: அந்த பாட்டு பிடிக்கும் சார் எனக்கு.
0: அந்த பாட்டு பிடிக்கும். இந்த பாட்டு கேட்டோன்னு உங்களுக்கு அப்படி மனசுக்குள்ள ஒரு நட்பு ஞாபகத்துக்கு வரணும்ல? அப்படி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர நட்பு யாரு?
1: அப்படி ஒரு ஞாபகம் வர நட்பு சார்
0: வானொலி தான் சார். வானொலி தான். அடடா, இதை எதிர்பார்க்கவே இல்லையே. எனக்கு வந்து நண்பன், அப்பா, அம்மா எல்லாமே என்னோட வானொலி தான் அப்படிங்கிறீங்க.
1: ஆமா சார், இதை கேட்டாலே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்.
0: சந்தோஷமா இருக்கும், அதனால இந்த பாட்டை நீங்க வானொலிக்காக கேட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா.
1: சரிங்க சார்.

0: நேரம் 8:44. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம். நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய நெஞ்சம் நிறைந்த 80-90களில் அந்த பாடல்களை கேட்டுட்ருக்கிறாங்க. அப்படியே கேட்டுட்டு மெய் மறந்து அந்த காலத்துக்கே போயிட்டுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட உணர்வு பூர்வமான பாடல்களை நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க. இப்போ அடுத்த நேயர் என்ன பாடலை கேட்க போகிறாரு? வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். கரூர் மாவட்டம் காவல்காரம்பட்டியில இருந்து தங்கராசு பெரியக்கா பேசுறேன். எங்க அன்பு தம்பி லோகநாதன் தம்பிக்கு இரவு வணக்கம் ஐயா.
0: ரொம்ப சந்தோஷங்க ஐயா உங்கள்ட்ட பேசுறதுக்கு. உங்க குரலை கேட்டாலே ஒரு உற்சாகம் வந்துருது
1: ஐயா. எப்பதுமே நம்ம வானொலியில வந்து எப்பதுமே இப்ப இல்லையா, 1980ல இருந்து நான் வானொலியில இருக்கிறையா.
0: சரிங்க சரிங்க.
1: அப்ப பிடிச்சிருந்தேன், அப்பெல்லாம் கடிதந்தேன், நம்ம நேரடியா பேசுறோம்.
0: கண்டிப்பா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: என் சிறியல்பத்து சின்னமனில இருந்தியா, பாச கருவி பிள்ளையே ஏமே வச்ச மல்லிகையே. அந்த பாட்டு போறியா?
0: சிறப்புங்கய்யா, அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் 8:50 நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 9:30 அகில பாரத நாடகம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம் எழுதியவர் விமலாரமணி அவர்கள் தொடர்ந்து இரவு 10 முதல் அலைவரிசையில் ரவிவாசரியா அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசையை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த இணையும் நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்க பேசுறீங்க?
1: திருச்சி சோழனால இருந்து ராமலிங்கம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கய்யா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: இந்த நமது திருச்சி வானொலி நிலையத்தினுடைய 87வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் சார். நேற்று என்னால சொல்ல முடியல.
0: நன்றிங்கய்யா.
1: எனக்கு வந்து இந்த சின்ன பசங்க நாங்க படத்துல இருந்து சார்,

0: நிகழ்ச்சியோட நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மேல மாங்காவனம் தேவேந்திரன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இப்ப மழை தூரிக்கிட்டு இருக்கு சார், எல்லா இடத்துலயுமே திருச்சி மாவட்டம் பூரா.
0: சரி,
1: அதனால அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் வந்து ஆனந்த ராகம்ங்கிற படத்துல மேகம் கருக்குது மழை வர பாக்கு வீசி அடிக்குது காக்கு அப்படிங்கிற ஒரு பாடல், அருமையான பாடல்.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, உங்களுக்காக அந்த பாடல்.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 9:15 இனிய ராகம் இசைக்கும் இன்று இரவு 10 காலத்தை வென்ற பாடல்கள் அணிவகுக்கும் ஞாபகம் வருதே. இன்று வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். 9:38, 5:46, 102.1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். இன்று இரவு 10 நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ரவிவாசரியா அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். நமது அலைவரிசைகளில் தொடர்வது News@9.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் சுபத்ரா ராமச்சந்திரன் வித் த News@9. Headlines. Prime Minister Narendra Modi holds delegation level talks with the Swedish side in Gothenburg to strengthen ties between the two countries. Prime Minister Modi says his visit to Netherlands added new momentum to bilateral ties. Congress leader V.D. Satheesan to be sworn in as new Chief Minister of Kerala tomorrow. 4 including an Indian worker, killed in largest Ukrainian drone attack on Moscow. IMD forecasts severe heat wave conditions over North India tomorrow. In badminton, India's Shreyansi Vali Shetty clinches silver medal in women's singles at Baoji China Masters. And in IPL cricket, Royal Challengers Bengaluru defeat Punjab Kings by 23 runs in Dharamshala. Prime Minister Narendra Modi arrived in Gothenburg, Sweden this evening on the third leg of his five-nation tour after concluding his visit to the Netherlands. During his two-day visit to Sweden, Mr. Modi is holding delegation-level talks with Swedish side and review the entire gamut of bilateral relations. The two sides are also expected to explore new avenues of cooperation in trade, green transition, artificial intelligence, emerging technologies, startups, resilient supply chains, defense, space, climate action, and people-to-people ties. Our correspondent covering Prime Minister's Sweden visit has filed this report.
2: Prime Minister Narendra Modi arrived today in Gothenburg, Sweden as part of the third leg of his five-nation visit. He was received at Gothenburg Landvetter Airport by Swedish Prime Minister Ulf Kristersson. In a special gesture, the Prime Minister's aircraft was escorted by Swedish Gripen fighter jets as it entered Swedish airspace. Upon arrival, Prime Minister Narendra Modi was accorded a ceremonial guard of honor at the airport. He received a very warm welcome from the Indian diaspora at the hotel.

9:24. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் ஐடிஐ படிப்புகள் மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் பற்றி பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மைய மண்டல பயிற்சி இணை இயக்குநர் பி பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இனி ராகத்தில் இனிக்கும் அடுத்த பாடல் பிக்ஷைக்காரன் படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். முதல் அலைவரிசை நேயர்களே, தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம் அகில பாரத நாடகம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். பண்பலையில் தொடர்ந்து இசைக்கும் இனிய ராகம். முதல் அலைவரிசையில் இன்று இரவு 10 மணிக்கு ரவிவாசரியா அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விவேக் சோனார் அவர்களின் புல்லாங்குழல் இசையை கேட்கலாம். நேரம் 9:30. இனிய ராகம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் அயன் படத்திலிருந்து.

9:36 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இனிய ராகம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்து ஒலிக்கும் பாடல் வேட்டைக்காரன் படத்திலிருந்து.

காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

9:46. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம் கேட்டுட்ருக்கோம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது. இன்றைய நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். காலம் வென்ற உங்களுடைய விருப்ப பாடலை, அந்த பாடல் இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஊர், இது அனைத்தையும் குரல் பதிவாக அல்லது தட்டச்சு செஞ்சு இந்த வகையில் நீங்கள் அனுப்பலாம். 9:38, 546, 102.1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு. ஞாபகம் வருதே, காலத்தை வென்ற பாடல்களின் அணிவகுப்பு நேயர் விருப்பமாய் இன்று இரவு 10 மணிக்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1

உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.

0: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
1: சிலருக்கு இசை பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
0: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
0: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
1: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
0: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
1: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: நேரம் 9:55. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம் தரும் நிறைவு பாடல் வெண்ணிலா கபடி குழு படத்திலிருந்து.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் அன்பு நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. நேயர்களின் நெஞ்சங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொற்கால இசையின் அணிவகுப்பு இன்று வாட்ஸ்அப் வழியாக 938-546-1021 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற படம், உங்கள் பெயர், ஊர், இதை நீங்க குரல் பதிவாக எங்களுக்கு அனுப்பலாம். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம், அல்லது தட்டச்சு செஞ்சும் நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். வானொலி வழங்கும் உங்க விருப்ப பாடலை. நிகழ்ச்சியோட தொடக்க பாடலா வர இருக்குது. மனிதன் மாறவில்லை அப்படிங்கிற படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தமிழ்ச்செல்வி, கல்யாண சுந்தரம், கீழக்கொண்டையம்பேட்டை, திருவானைக்கோவில், அவங்களுடைய விருப்ப பாடல் இதோ.

நேரம் 10:05. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்த இனிமையான இரவு பொழுதில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதே, அடுத்த பாடலா வர இருக்கு அண்ணனுக்கு ஜே அப்படிங்கிற படத்துல பொன் என்பதோ அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் புத்தூர் பரமு.

0: நேரம் சரியாக 10:10. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த பாடலாக வர இருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார், அவர் என்ன பாடல் கேட்டிருக்கார்?
1: திருச்சிராப்பள்ளி பாணவில் பண்பலைக்கு வணக்கம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. கண்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன். இந்த இனிய இரவில் நான் கேட்க விரும்பும் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலிருந்து சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீருமடி என்ற அந்த ஒரு தாலாட்டு பாட்டு. இந்த இரவில் அனைத்து நேயர்களையும் தாலாட்டி ஒரு இனிய உறக்கத்துக்கு வழிவகுக்கும்
0: அருமையான பாடல்கள். நீங்கள் கேட்ட பாடல் இது.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில். நேயர்களே, அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் தங்கரங்கன். இந்த படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராணி சோமரசம்பேட்டையிலிருந்து, அவங்களுடைய விருப்ப பாடல் இதோ.

நேரம் 10:19. திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற பொற்கால இசையை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததா விருப்ப பாடலை கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. குமரன் நகர்லேருந்து கார்த்திகேயன், இவருடைய விருப்ப பாடல் அவர்கள் படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கோம். வாட்ஸ்அப் வழியாக நேயர்களோட விருப்ப பாடல் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். 938-546-1021 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் திருவரம்பூர் வடக்கு துவாக்குடி மலை வவுசி நகர் பே சு ஜீவானந்தம். இவருடைய விருப்ப பாடல் பல்லாண்டு வாழ்க படத்தில் ஒன்றே குலம் என்று பாடுவோம் என்று தொடங்கும் பாடல். அவருடைய பாடல் இதோ.

காலத்தால் வென்ற பாடல்கள், கேட்க திகட்டாத பொக்கிஷ பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக விருப்ப பாடலை கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. கீழாண்டார் வீதியிலேருந்து கற்பகம், இவங்களுடைய விருப்ப பாடல் தியாகம் படத்திலிருந்து.

வல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையில் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

மனதுக்கு மனது கொஞ்சம் தோது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் எங்கே? ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வம்.

0: நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் எங்கே? ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.
1: தியாகம் படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வருது அவன் பித்தனா படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் திருச்சி துறையூர் மாராடி எம் ஏ ரமேஷ் அவருடைய விருப்ப பாடல் இதோ.

நேரம் 10:36 ஞாபகம் வருது. கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடல் வருது நாணத்தாலே என தொடங்கும் சிஐடி சங்கர்பட பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் திருச்சி விஜயநகர் இரட்டைவாய்க்கால் சுவாமிநாதன் சித்ரா இவர்களுடைய விருப்ப பாடல் இதோ.

0: 10:40. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க குரல் பதிவு மூலமாக. யார் இங்கிருந்து?
1: வணக்கம், சென்னையிலிருந்து அன்பராணி பேசுகிறேன். எனக்கு வந்து தர்மம் தலைகாக்கும் படத்திலிருந்து அழகான வாழை மலர் தோட்டம் என்று ஆடி வரும் அந்த பாடல் எனக்கு வேணும். போடுறீங்களா?
0: ரொம்ப நன்றிம்மா அழைத்தமைக்கு. நிச்சயமாக நீங்கள் கேட்ட அந்த பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9:02 வசந்த அழைப்பில் ஐடிஐ படிப்புகள் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நேரலை நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மைய மண்டல பயிற்சி இணை இயக்குனர் பி. பரமேஸ்வரி அவர்களுடன் நேரலை நிகழ்ச்சி. ஐடிஐ படிப்பு சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு நேரலையில் பங்கேற்று விளக்கங்கள் பெறலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாளை காலை 9:02 நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1

ஞாபகமறுதி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விருப்ப பாடலாக வருகிறது. பச்சை விளக்கு படத்தில் லால்குடி கோபிகா இவங்களுடைய விருப்ப பாடல் இது.

டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வர இருக்கு பணத்தோட்டம் படத்திலிருந்து பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பசுபதி கோவில், வி கே கண்ணன், மஞ்சுளா, மீனா, ஆனந்த் இவர்களுடைய விருப்ப பாடல் இதோ.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஞாபகம் பருதே. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லோகநாதன்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 11 மணி. திருச்சி வானொலியின் மத்திய அலை 900 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்ந்து சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள். நாளை அதிகாலை 5:45 வரை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். 2 மாடு இரவு நேரத்தில் ஓடினால் எப்படி இருக்கும், மண்ணுக்கேத்த மைந்தன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும், மனோ நாகூர் ஹனிஃபா குரல்களோடு கடலில் ஒரு பயணம்.

0: 11:20 கடிகாரங்கள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா சொல்லும் கதையை கேட்கலாமா?
1: அடி கதகளு கதகளு கருவாயங்கதகளே.

சகலகலா வல்லவன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இரவும் கிறங்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடியிருக்காங்க கரகாட்டக்காரன்.

போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடல.

0: 哟嗨哟嗨哟嗨哟哎呀呀呀。
1: சங்கர் குரு படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டோம். கலாட்டா பண்ணக்கூடிய பாடல்கள் அப்படின்னாலே சுவாரஸ்யம் அதிகமாயிடும் இல்லையா? ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக எஸ்பி சைலஜா குழுவினரோடு பாடியிருக்காங்க சேரன் பாண்டியன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

16 வயதினிலே படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடியிருந்தாங்க. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். படிக்காதவன் சிங்காரவேலன் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் இசையோடு, காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் FM 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3, திருச்சி FM 102.1, ரெயின்போ FM 101.4. காற்றின் மொழி.

ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து புத்தாளே ரோஜா முட்டு.

கொண்டாடு. கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயணி

மனித சுகத்தை மறுப்பதில்லை. கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுப்ரபாதம்.

101.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஸ்வநாத அஷ்டகம்